வணக்கம் நேயர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹர்ட்ஸிலும் 103 மெகாஹர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் நமது இன்று நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன.

இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 4ஆம் நாள், பராபவ ஆண்டு ஆணி மாதம் 6ஆம் நாள், 2026ஆம் வருடம் ஜூன் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. நேரம் 5:56:45.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். டெலிகிராம் சமூக வலைதளம் மீதான தற்காலிக தடை செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுத்தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்குட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகள் திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலகிராம் நேகி நேற்று ஆய்வு செய்தார். சென்னையில்

0: அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல் அமைப்பினருடனான போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு இஸ்ரேலை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: இனிய அன்பான காலை வணக்கம் நேர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோ ஹர்ட்ஸிலும் 103 மெகா ஹர்ட்ஸ் பண்பலை வரிசையிலும் இனி கேட்கலாம் காலை தென்றல். நேரம் 6:02:39. அழகாக புலந்திருக்கக்கூடிய இந்த நாள் இந்த காலை பொழுது மேலும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையட்டும் என்ற வாழ்த்துக்கள் வணக்கங்களுடன் இந்த காலை தென்றல் நிகழ்ச்சி இனிதே துவங்குகிறது. நிகழ்ச்சியில் முதலாவதாக குறளும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் அறத்துப்பாலில் இல்லறவியல் என்னும் பிரிவில் வாழ்க்கை துணைநலம் என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 53rd திருக்குறள் இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானா கடை. இதற்கான பொருள் மனைவி நற்பண்பு உடையவளானால் வாழ்க்கையில் இல்லாதது என்ன, அவள் நற்பண்பு இல்லாதவளானால் வாழ்க்கையில் இருப்பது என்ன. குறளும் பொருளும் மீண்டும் இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மானா கடை. இதற்கான விளக்கம் மனைவி நற்பண்பு உடையவளானால் வாழ்க்கையில் இல்லாதது என்ன, அவள் நற்பண்பு இல்லாதவளானால் வாழ்க்கையில் இருப்பது என்ன என்பதாகும். குறளும் விளக்கமும் கேட்டோம்.

பக்தியுடன் செய்யக்கூடிய சிறிய செயலும் பெரிய வேண்டுதலுக்கு இணையானது. மற்றவர்களிடம் அன்பு செய்வதே கடவுளுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மிகப்பெரிய வழிபாடாக அமைந்திருக்கிறது.

0: நேரம் 6:05.
1: சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் வே. உலகம்மாள் அவர்கள்.
2: கண்ணாடி பாத்திரத்தை கல்மீது வைப்பது போல கையாள வேண்டிய பருவம் இது. முற்றிலும் குழந்தைத்தனத்திலிருந்து விடுபட முடியாமலும் ஏறுகின்ற வயதிற்கு ஏற்ப முதிர்ச்சி அடைய முடியாமலும் இருக்கும் நிலை இது. 13 வயதிலிருந்து 19 வயது வரை பலவிதமான மன அழுத்தங்கள் நிரம்பிய ஒரு பருவம். படிப்பு, நட்பு, உறவு, காதல் என்று பலவித உணர்வுகள், அழுத்தங்கள் மனதையும் உடலையும் வாட்டும். பள்ளியிலும் கல்லூரியிலும் வீட்டிலும் இவர்களை எப்படி கவனித்துக் கொள்கிறார்களோ அதை பொறுத்துதான் இவர்களது எதிர்காலமும் அமையும். படிப்பை ஒரு சுமையாக நினையாத அளவிற்கு எளிமைப்படுத்தி இந்த வயது மாணவர்களுக்கு புகுத்த வேண்டும். எந்த மாதிரியான நண்பர்களை வைத்திருக்கிறார்கள் என்பதை கவனித்து தீய நட்பை விடுத்து நல்ல நட்பை தொடர அறிவுரை கூறி உறவுகளை போற்றும் குணத்தை அவர்களிடம் வளர்த்தி மிக கவனமாக இந்த வயது பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும். உணர்ச்சி வசப்படக்கூடிய வயது இது. இந்த வயதில் முடிவெடுக்க முடியாமலும் முடிவெடுக்க வேண்டும் என்கிற ஆர்வமும் உரிய மதிப்பும் அங்கீகாரமும் தரவில்லையே என்கிற ஆதங்கமும் இந்த வயது பிள்ளைகளை அதிகமாக வாட்டும். பெற்றோர்கள் கவனமாக இவர்களை வழிநடத்த

0: வேண்டும். பொறுப்பில்லாமல் சுற்றி கொண்டிருக்கிறாயே. வீட்டில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று பார்க்கிறாயா நீ? நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறாயா என்று ஒரு நேரம் கேட்கும் பெற்றோர், மற்றொரு சமயத்தில், எங்களுக்கு ஆலோசனை சொல்லும் அளவிற்கு உனக்கு அறிவும் அனுபவமும் கிடையாது, நாங்கள் சொல்வதை மட்டும் செய் என்று சொல்லும் போது, இந்த வயது பிள்ளைகள் குழப்பமடைகிறார்கள். நாம் பொறுப்பேற்று செயல்பட வேண்டுமா அல்லது சொன்னதை மட்டும் செய்ய வேண்டுமா என்பது அவர்களின் குழப்பத்திற்கு காரணமாகிவிடுகிறது. இதிலே மற்றொரு விடயமும் நாம் பார்க்க வேண்டும். 40 வயதில் நாய்குணம் என்பார்கள். பெரும்பாலும் பிள்ளைகள் வளரிளம் பருவத்தை அடையும் போது அவர்களது பெற்றோர்கள் 40 வயதை தொட்டிருப்பர். அந்த பருவமானது இளைஞனின் துடிப்பிலிருந்து சற்றே நீங்கி முதுமை பருவத்தை நோக்கி நடை போடுகிற வயது. அதற்கான மனமாற்றங்கள், மன அழுத்தங்கள் மனோதத்துவ ரீதியாக அவர்களையும் வந்தடையும். பிள்ளைகள் கெட்டுப்போய்விடக் கூடாது என்கிற அதீத பொறுப்புணர்வினால் ஒருமுறை கடினமாகவும் மறுமுறை சற்றே இளகிய கனிந்த மனநிலையிலும் பிள்ளைகளை அவர்கள் நடத்தத் தொடங்குவர். இந்த மாறுபாட்டால்தான் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே கருத்து மோதல்களும் சிறு சிறு பூசல்களும் வரும். இதை சரிவர கவனித்து நீக்கிவிட்டால் நல்லது, இல்லாவிட்டால் உறவில் விரிசல் ஏற்படும். அது வளரிளம் பிள்ளைகளை தவறான நட்பையும் உறவையும் நாட வைத்து திசை மாற்றிவிடும். தலைமுறை இடைவெளிக்கான காரணங்களை ஆராய்ந்து உணர்வுகளை கட்டுப்படுத்தி அறிவுபூர்வமாக சிந்தித்து செயலாற்ற வேண்டும். பிள்ளைகளுக்கு பெரியவர்களானால் நாமும் இப்படித்தான் இருப்போம் என்று சிந்திக்க முடியாது. ஆனால் பெரியவர்கள் இளம் வயதில் நாமும் இப்படித்தானே நடந்து கொண்டோம் என்று எண்ணி பார்த்து செயலாற்ற இயலும். எனவே பெற்றோர்கள் அவர்களுக்கு தன்னம்பிக்கை தரும் விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும். எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல், உனக்கு தோளோடு தோள் நின்று நான் உதவுகிறேன் என்று அவர்களோடு மனம் விட்டு பேசினால் அவர்களும் மனம் விட்டு பேசுவார்கள். இன்று பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இது அமையும். மற்ற பிள்ளைகளோடு ஒப்பிட்டு அவனைப் போல நீயும் படி, அவனை விட நீ மதிப்பெண் பெற வேண்டும் போன்ற மன அழுத்தத்தை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும். முடிவெடுப்பது பெரியவர்களாக இருக்கலாம், ஆனால் தனது கருத்தை கூற பிள்ளைகளுக்கும் வாய்ப்பு தருவது நலம் பயக்கும். அந்த கருத்து பரிமாற்றம் அவர்களது அடக்கி வைக்கப்பட்ட உணர்வுகளுக்கு வடிகாலாக அமைந்து அவர்களின் செயல்பாடுகள் சிறக்க வழிவகை செய்யும்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் வே. உலகம்மாள் அவர்கள்.
2: நன்றியுணர்வு கொண்ட மனதிற்கு கடவுளின் அருள் என்றுமே அதிகமாக இருக்கும்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 6:10. காலை சென்ற நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் பக்தி பாடல்கள். இறைவனை அடையும் வழிகளில் மிகவும் முக்கியமானதும் பிரதானமானதும் பக்தி மட்டுமே. நிகழ்ச்சியில் பி. சுசீலா பாடியிருக்கும் பாடல்

விழித்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில். FM 103 காலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடல்.

இறைவனுடைய அன்பு எல்லைகளை தாண்டி மனிதனை உயர்த்துகிறது. 6:18 ஒலித்துக் கொண்டிருக்கிறது காலை தின்ற நிகழ்ச்சியில். பக்தி பாடல்கள் வரிசையில் தொடர்ந்து எஸ் எம் யூசுப் பாடியிருக்கும் பாடல்

0: இத்தனை பெருமையும் நபிமணிக்கு, ஆயிரம் நன்றி இறைவனுக்கு, ஆயிரம் நன்றி இறைவனுக்கு.
1: தொடர்ந்து சூலமங்கலம் சகோதரிகள் பாடியது.

6:25 ஒழித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி. காலை சென்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

நேர்களின் நினைவூட்டலுக்காக இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் இடையர்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: இன்று காலை 7:30 சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் சி ஜென்னி அவர்கள் வழங்கும் சிற்றுரை இடம்பெறும். இதுவரை இன்று ஒலிபரப்பாக சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றின அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசானது முதல் தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 32°C முதல் 34°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 23°C முதல் 24°C ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70%-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50%-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 6-10 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்தே வீசக்கூடும்.

வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 6-10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை செய்ய வேண்டும். பெய்துள்ள மழையை பயன்படுத்தி வாய்க்கால் பாசன பகுதிகளில் ஆகஸ்ட் மாதத்தில் நெல் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்கை பூண்டு, கொளிஞ்சி, சணப்பை போன்ற பசுந்தால் உரங்களை விதைத்து 45 நாட்கள் கழித்து அதே இடத்தில் உழுவதன் மூலம் மண்ணின் அங்ககத்தன்மையை அதிகப்படுத்தலாம். வரும் நாட்களில் 20 மில்லிமீட்டருக்கு மேலாக மழையானது பெறப்பட்டால் தீவன சோளத்திற்கு மேலுரமாக தலைச்சத்து இடலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 12 கிலோமீட்டர் வரையிலும் வீசப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்கவும். தென்மேற்கு பருவமழை துவங்கியிருப்பதால் மரம் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ளவும். மேலும் தென்னைக்கு உரமிட மரத்தை சுற்றி 1.8 மீட்டர் தள்ளி அரைவட்ட வடிவில் குழி எடுக்கவும். காற்றின் வேகமானது 12 கிலோமீட்டர்

0: இஞ்சி சணப்பை போன்ற பசுந்தாள் உரங்களை விதைத்து 45 நாட்கள் கழித்து அதே இடத்தில் உழுவதன் மூலம் மண்ணின் அங்ககத்தன்மையை அதிகப்படுத்தலாம். வரும் நாட்களில் 20 மில்லிமீட்டருக்கு மேலாக மழையானது பெறப்பட்டால் தீவன சோளத்திற்கு மேலுரமாக தலைச்சத்து இடலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 12 கிலோமீட்டர் வரையிலும் வீசப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டு கொடுக்கவும். தென்மேற்கு பருவமழை துவங்கியிருப்பதால் மரம் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ளவும். மேலும் தென்னைக்கு உரமிட மரத்தை சுற்றி 1.8 மீட்டர் தள்ளி அரைவட்ட வடிவில் குழி எடுக்கவும். காற்றின் வேகமானது 12 கிலோமீட்டர் வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்டி கரும்பு சாய்வதனை தடுக்கவும். சாய்ந்த பயிர்களை மண் அணைத்து நிமிர்த்து தலை நிறுத்தவும். கரும்பில் போக்கோ போயாங் நோய் மேலாண்மையை செய்ய இலைவழி மருந்து தெளித்தலாக கரும்பின் குருத்து பகுதியில் மாவுப்பூச்சியின் நடமாட்டம் தென்படும் சமயத்தில் 1 லிட்டருக்கு ப்ரொஃபிகோனசோல் 1 மில்லி, இமிடாக்ளோஃபிரிட் 0.3 மில்லி, மேலும் 1 மில்லி ஒட்டும் திரவம் என்ற அளவில் கலந்து மருந்து கலவையினை 3 முறை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். இலைவழி நுண்ணூட்டச்சத்து தெளித்தல் மூலமாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் விநியோகிக்கக்கூடிய கரும்பு பூஸ்டரை ஏக்கருக்கு 45வது நாள் 1 கிலோவாகவும், 60வது நாள் 1.5 கிலோவாகவும் மற்றும் 75வது நாள் 2 கிலோ என்ற அளவிலும் 200 லிட்டர் தண்ணீருடன் கலந்து தெளிக்க வேண்டும். மண்ணின் ஈரத்தை பொறுத்து மஞ்சள் நடவினை தொடர்ந்து செய்யவும். மஞ்சள் நடவு செய்திருக்கும் பட்சத்தில் குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் தகுந்த வடிகால் வசதி ஏற்படுத்தி கொடுக்கவும். இவ்வாறு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கின்றது.
1: திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தின் எதிரில் உள்ள கால்நடை மருத்துவமனை வளாகத்தில் அமைந்த கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் வருகின்ற 24/6/2026 அன்று காலை 10 மணி அளவில் செம்மறியாடு மற்றும் வெள்ளாடு வளர்ப்பு என்ற தலைப்பில் பயிற்சி நடைபெறவுள்ளது. இந்த பயிற்சிக்கு கட்டணம் ₹590 செலுத்த வேண்டும். பயிற்சியில் பங்கு பெறும் விவசாயிகளுக்கு வெள்ளாடு வளர்ப்பு புத்தகம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்படும். விருப்பமுள்ள விவசாயிகள் அரசு அலுவலக நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை கட்டணத்தை நேரில் செலுத்த வேண்டும். இந்த பயிற்சியில் முதலில் கட்டணம் செலுத்தும் 30 நபர்களுக்கு மட்டும் பயிற்சி கொடுக்கப்படும். மேலும் இது பற்றி அறிய அரசு அலுவலக நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை 0421-2248-524 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு திருப்பூர் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கின்றார். இனி ஈரோடு விற்பனை குழுவின் பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. 17/6/2026 தொடங்கி பிரதி வாரம் புதன்கிழமை தோறும் ஈரோடு மாவட்டம் ஈரோடு விற்பனை குழுவின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மாசிப்பட்ட பருத்தி மின்னணு தேசிய வேளாண் சந்தை ஈனாம் மூலமாக மறைமுக ஏல விற்பனை நடைபெறவுள்ளது. இம்மின்னணு ஏலத்தில் உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளி மாவட்ட மொத்த வணிகர்கள், அரவை ஆலை மற்றும் நூற்பாலை உரிமையாளர்கள் கலந்து கொண்டு கொள்முதல் செய்யவுள்ளதால் விவசாயிகளின் பருத்திக்கு போட்டி மூலமாக நல்ல விலை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. அதே சமயம் விவசாயிகள் வெடித்து நன்கு மலர்ந்த பருத்தியினை அதிகாலை நேரத்தில் செடியிலிருந்து பறித்து நிழலில் நன்கு உலர்த்திய பின் அதில் கலந்துள்ள இலைச்சருகுகள், காய்ந்த சப்பை துண்டுகள், கொட்டுப்பருத்திகள் ஆகியவற்றை நீக்கிவிட்டு அதன்பின் ரகம் வாரியாக தனித்தனியே பிரித்து சுத்தமான சாக்குகளில் நிரப்பி ஏல விற்பனைக்கு கொண்டு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஒழுங்குமுறை விற்பனை கூடம் மூலம் தங்களது விளைபொருட்களுக்கு சரியான எடை, போட்டி விலை, விற்பனை தொகையில் எவ்வித பிடித்தமுமின்றி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் தொகை வரவு வைக்கப்படும். எனவே விவசாயிகள் தேசிய வேளாண் சந்தையில், அதாவது ஈனாம் திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் கேட்டுக் கொள்கிறார்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு இயக்கத்தின் மூலமாக தேன் மதிப்பு கூட்டல், பிராண்டிங் மற்றும் சந்தை இணைப்பு பயிற்சி குறித்த ஒரு நாள் பயிற்சி வகுப்பானது அளிக்கப்பட இருக்கிறது. இப்பயிற்சியில் தேன் பதப்படுத்துதல் மற்றும் சேமிப்பு முறைகள், தேன் நெல்லி மிட்டாய் போன்ற மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரித்தல், லிப்பாம், ஃபேஸ் பேக், மாய்ஸ்சரைசர் போன்ற இயற்கை அழகு சாதன பொருட்கள் தயாரித்தல், FSSAI மற்றும் தரச்சான்

0: சான்றிதழ்கள் பற்றிய வழிகாட்டுதல், பிராண்டிங், பேக்கேஜிங் மற்றும் லேபிளிங் முறைகள், இ காமர்ஸ் மற்றும் நேரடி சந்தை குறித்த பயிற்சியானது அளிக்கப்பட இருக்கிறது. இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விளைவோர் இப்பயிற்சிக்கான கட்டணத்தினை செலுத்தி இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். இடம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், மேட்டுப்பாளையம். இப்பயிற்சியானது வருகின்ற 25/6/2026 வியாழக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் திறந்த வெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கத்தின் வழியாக ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு டிப்ளமோ இன் அக்ரி இன்புட்ஸ் 2026/2027 ஆண்டிற்கான வகுப்புகள் வருகின்ற அக்டோபர் மாதம் 2 வாரத்தில் துவக்கப்பட உள்ளது. இந்த பட்டய படிப்பு ஓராண்டு இரு பருவங்களிலும் கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தவறியவர்கள் மற்றும் எந்த கல்வி படித்திருந்தாலும் சேர்ந்து கொள்ளலாம். தமிழ் வழி கல்வியில் இப்பாடங்களுக்கு நேர்முக பயிற்சி வகுப்பானது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். இந்த பட்டய படிப்பில் கலந்து கொள்ள விளைவோர் இப்பயிற்சிக்கான பயிற்சி கட்டணத்தினை செலுத்தி பயிற்சியில் பயன்பெறுமாறு இம்மையத்தின் இயக்குநர் கேட்டுக்கொள்கிறார். மேலும் இந்த பட்டய படிப்பின் மூலம் உரக்கடை, பூச்சி மருந்து கடை, விதைக்கடை ஆகியவற்றை நிர்வகிக்கலாம். மேலும் இடுபொருட்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையாளராகவும் பயன்பெறலாம். சுய வேலை வாய்ப்பு பெறலாம். மேலும் தொடர்புக்கு இயக்குநர் திறந்தவெளி மற்றும் தொலைதூர கல்வி இயக்கம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர். அலைபேசி எண் 9442111048. மற்றொரு எண் 9489051046.
1: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு
3: அதோ அந்த மரத்தின் மீது எவ்வளவு பெரிய கரடி! கரடிக்கு மரமேற தெரியுமா?
2: ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்
4: சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே, இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான்.
5: சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி
2: கோயமுத்தூர் இடையர்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி, கேட்டு மகிழுங்கள்.
6: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மேகதாது அணை தொடர்பான சட்டப்பேரவை தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். மேற்குவங்க மாநிலத்தில் 2 நாள் பயணம் மேற்கொள்ளவுள்ள அவர் ஹூக்ளி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் இந்த நிதியை விடுவிக்கிறார். இதையடுத்து நாடு முழுவதும் உள்ள 9,44,00,000 அதிகமான விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு 18,880 கோடி ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கவுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா

0: கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தினை பதிவிட்டுள்ள அவர், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதிலும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் முக்கிய மைல்கல்லாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 15 லட்சத்திற்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்திட்டம் இளைஞர் சக்தியை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்துவதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பயணம் விரைவுபடுத்தப்படும் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நாடு முழுவதும் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த ஊக்கத்தொகை பயனுள்ளதாக உள்ளது என்று பயனாளிகள் தெரிவித்தனர்.
1: வணக்கம், என்னோட நேம் அஜித்குமார். நான் ஜனவரியில் ஜாயின் பண்ணேன். இந்த பிரதான் மந்திர் விக்ஷித் பாரத் ரோக்சார் யோஜனா ஸ்கீம் மூலயமா எனக்கு 7500 இன்றைக்கி கிரெடிட் ஆச்சு. இது வந்து ஆகஸ்ட்லேருந்து இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நான் வந்து ஜனவரியில் ஜாயின் பண்ணேன். ஸோ 6 மந்த்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணதுனால எனக்கு இந்த 7500 வந்து ஜூனில் கிரெடிட் ஆயிருக்கு. நான் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
0: இந்த சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீதிமன்ற தடையாணை காரணமாகவும் கோயில்களின் நிதிச்சுமையை கருத்தில் கொண்டும் 245 கோடி ரூபாய் மதிப்பிலான 46 பணிகளுக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த நிதியை கொண்டு கோயில்கள் மற்றும் பக்தர்கள் பயன்பெறும் வகையில் புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இதுகுறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொலைபேசி வழியாக ஆலோசனை பெறுவதற்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர் 1446 அல்லது 1004 ஆகிய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள் மற்றும் மருத்துவர்கள் மூலம் இந்த சேவை வழங்கப்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சர் கடைசியாக முன்மொழிந்த இடைச்செருகல் தீர்மானத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்றும், திருத்திய தீர்மானம் அரசினர் தனி தீர்மானம் ஆகாது என்றும் தெரிவித்துள்ளார். பொதுவாக ஒரு தீர்மானத்தின் மீது திருத்தங்கள் முன்மொழியப்பட்டால் அது வழிமொழியப்பட்டு பேரவையின் வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட பின்னர்தான் சேர்க்கப்பட வேண்டும். ஆனால் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் கொண்டு வந்த திருத்தம் விவாதிக்கப்படாமல் வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டு திருத்தத்துடன் கூடிய அரசினர் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக பேரவைத் தலைவர் அறிவித்தது சட்டப்பேரவை விதிகளுக்கு முற்றிலும் எதிரானது என்று திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். நாகப்பட்டினத்தில் உள்ள மீன்வள பல்கலைக்கழகத்தின் நிறுவன தினத்தை முன்னிட்டு வேளாண் பெருவிழா நேற்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்த இந்த விழாவில் சமச்சீராக உரமிடுதல், கால்நடை வளர்ப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாகப்பட்டினம் தமிழ்நாடு ஜெயலலிதா மீனவ பல்கலைக்கழகத்தின் 15வது நிறுவன தினத்தினை முன்னிட்டு வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெறும் வேளாண் சங்கமம் 2026 வேளாண்மை பெருவிழா விவசாயிகள் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கே ஜே பிரவீன் அவர்கள் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். வேளாண் செடிகள், தோட்டக்கலை பயிர்கள், நவீனப்படுத்தப்பட்ட வேளாண் இயந்திரங்கள் உள்ளிட்ட வேளாண் உபகரணங்கள் அங்கு விவசாயிகள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த வேளாண் பெருவிழாவில் விவசாயம் காப்போம் பிரச்சாரம், கேத் பச்சோவா அபியான், சமச்சீர் உரமிடுதல், விழிப்புணர்வு, மண்ணோடு மகிழும்

0: மேலாண்மை, பாரம்பரிய கால்நடை வளர்ப்பு, நாட்டு இனங்களின் பாதுகாப்பில் அதன் பங்கு, பாரத பிரதமரின் கிசான் சம்மநிதி திட்டம் வழங்குதல், இணையவழி ஒளிபரப்பு, மீன் வள ஆராய்ச்சி புதுமைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹிஸ்புல்லா அமைப்பினருடனான போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு இஸ்ரேலை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். பங்களாதேஷில் கோயில்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து சிறுபான்மை மக்கள் சார்பில் நேற்று டாக்காவில் பேரணி நடத்தப்பட்டது. நீட் மறுத்தேர்வு குறித்த வினாத்தாள் என்று போலியான வினாத்தாளை விற்பனை செய்த இளைஞர் ஒருவரை ராஜஸ்தான் மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். டெலிகிராம் சமூக வலைதளம் மீதான தற்காலிக தடை செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய அலுவலகம் புதுதில்லியில் உள்ள டல்கொட்டரா இணைப்பு கட்டிடத்தில் திறக்கப்பட்டுள்ளது. அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகளை திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலகிராம் நேகி நேற்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி காவல்துறை சார்பில் நேற்று நடைபெற்றது. கல்பாக்கம் அணுமின் நிலைய வளாகத்தில் அணு உலையை விரிவுபடுத்துவதற்கான திட்டம் குறித்து தொழில்துறை நிபுணர்களுடனான கலந்துரையாடல் சென்னையில் நேற்று நடைபெற்றது. சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் பிற்பகல் 1:30 தொடங்க உள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற 2 போட்டிகளிலும் இந்தியா வெற்றி பெற்று 2-0 என்ற புள்ளி கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்நிலையில் காயத்தின் காரணமாக குணமாகியுள்ள இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஹர்ஷித் ராணா மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீட் மறுத்தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மேகதாது அணை தொடர்பான சட்டப்பேரவை தீர்மானத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்று அக்கட்சி கூறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:55, 40
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
4: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
5: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நந்தினி. நலமே விளைகா இந்த நிகழ்ச்சியில மறுபடியும் உங்களை எல்லாரும் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா பல்லு வலி அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா அந்த வலி வர்றதுக்கு என்ன காரணம், பல்லு சொத்தையா இருக்கிறது மட்டும்தான் காரணமா, சொத்தை ஆகறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பல்லு வலி வர்றதுக்கு காரணம் பல் சொத்தை தான். சோ பாக்டீரியா வந்து நம்ம வாய்க்குள்ள பூந்து பல்லுக்குள்ள போய் அதோட எனாமல் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணி வரக்கூடிய டூத் டீக்கே ஒரு ரீசன். அடுத்தது இந்த பல் அரிக்க ஆரம்பிக்கிறது உள்ள இறங்கி அப்படியே அந்த ரூட் பல்புக்கும் போய் இன்ஃபெக்ஷன் ஆகிறதும் ஒன் ஆஃப் த காரணம் தான். அண்ட் கீழே அந்த கம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, எக்குருலயுமே இன்ஃபெக்ஷன் ஆகி பிளேக் ஃபார்மேஷன், பிளேக் அக்யூமுலேட்ஸ் ஆகி அது மூலியமாவும் பல் வலி வந்து வர ஆரம்பிக்கும். சென்சிட்டிவா இருந்தாலும் வலிக்கும், ரொம்ப கோல்டு, ரொம்ப ஹாட், ரொம்ப ஸ்வீட்டான ஐட்டம் சாப்பிட்டீங்கனாலும் பல் வந்து வலிக்க ஆரம்பிக்கும். இது இல்லாம ரீசன் பாத்தீங்கன்னா விஸ்டம் டூத் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கடவாப்பல் புதுசா வரும்போதும் பல் வலிக்கும். அண்ட் வேற

0: மாதிரியான காது சம்பந்தமான பிரச்சனைகள், சைனஸ் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி இருந்தாலும் ரெஃபர்டு பெயினா வந்து பல் வலி வந்து வரும். பல்லு வலின்னு சொல்லிடுறோம், பட் ஆனா அதுக்கு எத்தனை காரணம் இருக்குன்னு பாத்தீங்களா? அப்படி பல்லு வலிக்கும் போது என்ன மாதிரி இருக்கும்? ஷார்ப்பா இருக்கும், ரொம்ப அப்படியே பல்லுக்குள்ள யாரோ வச்சு குத்துற மாதிரியான ஒரு த்ராபிங் பெயின் இருந்துட்டே இருக்கும். நல்லா மெல்லும் போது ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும். ஹாட் கோல்டான வெதருக்கு ஃபுட்டுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கும். வாய் துர்நாற்றம் இருக்கும், ஃபேஸ் கொஞ்சம் வீங்கின மாதிரி கூட இருக்கும். இதுக்கு நம்ம வீட்டுல வைத்தியம் இருக்கான்னு கேட்டா கட்டாயமா இருக்கு. சால்ட் வாட்டர் கார்கனிக், உப்பும் தண்ணியும் போட்டு வாய் குப்பிளிச்சா அந்த பாக்டீரியல் லோடு கம்மியாகி ஸ்வெல்லிங் குறைஞ்சு அது மூலியமா வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். தண்ணி நிறைய குடிச்சிங்கனாலும் சலைவா செக்ரீஷன் இம்ப்ரூவ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி வாயில இருக்கிற அந்த ஃபுட் டெப்ரிஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த பார்ட்டிகல்ஸ் வெளியேற்றிருக்கும், பாக்டீரியல் க்ரோத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கும் உதவும். அண்ட் ஆயில் புல்லிங்குமே ரொம்ப எஃபெக்டிவா இருக்குங்க. இந்த பிளேக் ஃபார்மேஷன் ரெகுலரா சொல்றேன், நீங்க பல்லு வலிக்கும் போதும் பண்ணலாம், பிரிவென்டிவாவும் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் 10-15 மினிட்ஸ் நல்லா வாயில போட்டு நீங்க நல்லா கார்கிள் பண்ணி ஸ்பிட் அவுட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். டயட்ல வந்து விட்டமின் சியும் கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை அதிகப்படுத்தி ரீஃபைண்ட் சுகர்ஸ் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை கம்மி பண்ண ஆரம்பிங்க. அண்ட் ரொம்ப வலிக்கும் போது கோல்ட் கம்ப்ரஸ் வைக்கலாம் பல்லு அந்த வலிக்கிற இடத்துல. க்ளோவுங்க கிராம்புல வந்து யூஜினால்ங்கிற நேச்சுரல் வலி நிவாரணி இருக்கு, அதனாலதான் நீங்க கிராம்பு கடிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். இல்ல அப்படின்னா அந்த க்ளோவ் ஆயில்னே கிடைக்கும், அதை நீங்க வந்து தேங்காய் எண்ணெய் கூட கலந்து வச்சுட்டு கூட வாயில நீங்க ஜஸ்ட் ஒரு காட்டன்ல வச்சு அப்படியே பல்லு மேல வச்சு கடிச்சிங்கனாலும் குறையும். கார்லிக் பூண்டுலயுமே ஆலிசின் என்ற ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அதுவுமே உங்களுக்கு பல் வலியை கம்மி பண்ணி தரும். பெப்பர்மின் டீ குடிச்சிங்கனாலும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஃபுட் பேஸ்ல எடுத்துட்டீங்கன்னா கால்சியம் அதிகமா இருக்கிற பன்னீர், கர்டு, எள்ளு, விட்டமின் டிக்கு சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகுங்க, ஃபேட்டி ஃபிஷ் எடுத்துக்கோங்க. வைட்டமின் சி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வலி சீக்கிரம் குறையும்னு வச்சுக்கோங்களேன். ஆம்லா, ஆரஞ்சு, லெமன் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டீங்கனாலும் ஓவராலாவே வலிக்கும் போது சரி, உங்க ஓரல் ஹெல்த்துக்குன்னு சில ஃபுட்ஸ் இருக்குல்ல அது வந்து இது ஹெல்ப் பண்ணும். அது இல்லாம பல்ல டெய்லி 2 times ப்ரஷ் பண்ணுங்க, நிறைய தண்ணி குடிங்க, 6 months ஒரு தடவையாவது பல் டாக்டர் போய் எட்டி பார்த்துட்டு வந்துருங்க. ஓரல் ஹைஜீனும் ரொம்ப முக்கியம். ரொம்ப சுகரி ஃபுட்ஸ் அதெல்லாமே அவாய்ட் பண்ணிருங்க, ஏன்னா அதுதான் வந்து பல் அரிப்புக்கான ஒரு முதல் காரணம். ஏன்னா வாயில தான் உங்க டைஜஷன் ஸ்டார்ட் ஆயிடுது, ஜீரணமே வாயில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சோ அதுக்குள்ள நீங்க போடுற விஷயமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓரல் ஹைஜீன் அப்படின்றது உங்க ஜீரண மண்டலத்தையே முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். வாயில போட்டுதான் எல்லாமே உள்ளுக்குள்ள போகுது இல்லையா? சோ அதனால ஹெல்தியான ஃபுட்ஸா எடுத்துக்கோங்க. அப்படியே உங்களுக்கு பல் வலி ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்தாலும் அதை வந்து அலட்சியப்படுத்தி விடாதீங்க, டென்டிஸ்ட கண்டிப்பா கன்சல்ட் பண்றது ரொம்ப நல்லது. இதே மாதிரி இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சியில உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் டாக்டர் நந்தினி. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.
4: எஃப்எம் 103 இசையோடு என்றும் நீங்கள்.
5: குட் மார்னிங் டு ஆல். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நேரம் 7 மணி. நாம தொடர்ந்து கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. உங்க கூட அஜய் சந்தீப்.

தொடர்ந்து மூணு பாட்டை கேட்டிருந்தோம். ஆயிரம் பூக்கள் மலரட்டும் படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது இசை இளையராஜா, இரண்டாவதாக புது நிலவு படத்துக்காக எஸ் ஜானகி பாடியது இசை தேவா. இப்போ நம்ம கேட்ட பாட்டு மூன்றாம்பரை படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது இசை இளையராஜா. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாம கேட்டுருக்கோம் இந்த நிகழ்ச்சி. வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி கேட்டு ரசிக்கலாம்.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மாறிவரும் உலக சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 370th சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். 2 பயணமாக அம்மாநிலத்திற்கு செல்லும் அவர் ராய்ரங்பூரில் நடைபெறும் விழாவில் எரிசக்தி, தொழில்துறை, உள்கட்டமைப்பு, சாலை இணைப்பு, குடிநீர் வசதி, நீர்ப்பாசனம், கல்வி உள்ளிட்ட மாநிலத்தின் மிக முக்கியமான துறைகளை வலுப்படுத்தும் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு மயூபாஞ்ச் மாவட்டத்தில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக பகதுபூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள திறன் மேம்பாட்டு மையத்தையும் பள்ளி ஒன்றையும் பார்வையிடும் திரு நரேந்திர மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூர் மற்றும் இச்சல்

0: கரஞ்ச் பகுதிகளில் பயணம் மேற்கொள்கிறார். அங்குள்ள மகாலட்சுமி கோயில் வளாகத்தில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை அவர் தொடங்கி வைக்கிறார். மேலும் மேற்கு மகாராஷ்டிரா கோயில் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொள்ளவுள்ளார். அதனைத் தொடர்ந்து கோலாப்பூரில் உள்ள காவல்துறை அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திரு அமித்ஷா உரையாற்றுகிறார். பின்னர் இச்சல்கரஞ்சி செல்லும் அவர் அங்குள்ள ஜனதா சககாரி வங்கியின் புதிய கட்டடத்தை திறந்து வைப்பதுடன் கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஒன்றின் பெயர் மாற்றம் மற்றும் விரிவாக்க நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இச்சல்கரஞ்சியில் நடைபெறும் விவசாயிகள் கூட்டத்திலும் திரு அமித்ஷா உரையாற்றவுள்ளார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காணவும் குற்ற வழக்குகளில் நீதியை விரைவாக வழங்கவும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த தொழில்நுட்பம் காவல்துறை மற்றும் நீதித்துறை அமைப்புகளுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்று சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். கைரேகைகளை நொடிப்பொழுதில் கண்டறிதல், டிஎன்ஏ, கருவுளி மற்றும் முகம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து குற்றவாளிகளை எளிதாக கண்டறிய இந்த தொழில்நுட்பம் உதவிடும் என்றும் அவர் கூறியுள்ளார். வெவ்வேறு புலனாய்வு முகமைகளுக்கிடையே தடையற்ற டிஜிட்டல் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதன் மூலம் நீதித்துறையின் செயல்பாடுகளில் வேகமும் துல்லியமும் அதிகரிக்கும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாறிவரும் உலகச் சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய அமெரிக்க மன்றத்தின் கூட்டத்தில் பேசிய அவர், தற்போதைய பதற்றமான உலகச் சூழலில் நாட்டின் நலன்கள், தன்னாட்சி அதிகாரம் மற்றும் பன்முகத்தன்மை ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் அதே வேளையில் உலகின் பல்வேறு நாடுகளுடன் உறவுகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அமெரிக்காவுடன் சிக்கலான விவகாரங்களை நாம் கையாண்டாலும் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே நல்லுறவு வலுப்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் அதன் நலன்களும் விரிவடைந்து பன்முகத்தன்மை கொண்டதாக மாறும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் சிறிய நகரங்களைச் சேர்ந்த குழந்தைகள் கூட இன்று தேர்வுகளில் முதலிடம் பெறுகிறார்கள் என்றும் மக்களிடையே ஒரு புதிய எழுச்சி ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். முன்பு பெண்களுக்கு தங்கள் சொத்துக்களின் மீது உரிமை இல்லை, பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று கூறிய அவர், தற்போது அவர்கள் தங்களை இந்தியாவின் சமமான குடிமக்களாக உணர்கிறார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். 370வது சட்டப்பிரிவு இருந்தபோது தங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டவர்களாக அம்மாநில மக்கள் கருதியதாகவும் தற்போது தாங்களும் இந்தியாவின் ஒரு பகுதி என்ற உணர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்தர் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வங்கிகள், சொத்து மறுசீரமைப்பு நிறுவனங்கள் மற்றும் கடன் வாங்கியவர்களுக்கிடையே ஒரு ஆழமான ரகசிய கூட்டணி இருப்பதாகவும் பெரிய அளவிலான கடன் தவணைகளை திருப்பிச் செலுத்துவதில் முறையற்ற நடவடிக்கைகள் கையாளப்படுவதாகவும் உச்சநீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி வி மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு நேற்று இது தொடர்பான வழக்கினை விசாரித்தபோது இதனை தெரிவித்தது. மக்களின் வரிப்பணமே வங்கிகள் மூலம் கடனாக வழங்கப்படுகிறது என்றும், ஆனால் இந்த கடனை திரும்பப் பெறுவதற்கான எந்தவொரு முறையான முயற்சியையும் வங்கிகள் மேற்கொள்வது இல்லை என்றும் நீதிபதிகள் கூறினர். பொதுமக்களின் நலனுக்காக செலவிடப்பட வேண்டிய வரிப்பணம் இவ்வாறு தவறாக பயன்படுத்தப்படுவது மிகுந்த கவலையளிக்கிறது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பங்குச்சந்தையை முறைப்படுத்தும் இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியமான செபி முதலீட்டாளர்களின் வசதிக்காக பல்வேறு புதிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. மும்பையில் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஒரு முதலீட்டாளர் எதிர்பாராத விதமாக மறைந்தால் அவர் வாங்கிய பங்குகளை அவரது வாரிசுதாரர்கள் பெறுவதில் இருந்த கடினமான நடைமுறைகளை எளிதாக்க

0: சிறிய மதிப்புள்ள பங்குகளை பெற விரைவான பங்கு உரிமை மாற்ற நடைமுறை என்ற புதிய முறை அறிமுகமாக உள்ளது. இதற்கு தேவையான ஆவணங்கள் குறைக்கப்பட்டுள்ளதுடன் QR கோடு வசதி கொண்ட இறப்பு சான்றிதழை கொண்டு எளிதில் சரிபார்க்கலாம் என செபி தெரிவித்துள்ளது. நாளை நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வு தொடர்பான இரண்டு வெவ்வேறு மனுக்களை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி வி மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டபோது இவை அனைத்தும் அடுத்த மாதம் நீதிபதி BS நரசிம்மா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையினை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று விடுவித்தார். முதல் முறையாக பணியில் சேரும் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக கொண்டுவரப்பட்டுள்ள இந்த ஊழியர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் பயனுள்ளதாக உள்ளது என்று சேலத்தைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.
1: என்னோட பேரு ஹரிக்குமார். இந்த பிரதம மந்திரி ஸ்கீமால ஃபர்ஸ்ட் யூனியன் இருக்கிற எம்ப்ளாய்க்கு ₹15,000 வரை அவங்க வந்து ஊக்கத்தொகையா கொடுக்கறாங்க. மாதந்தோறும் நிறுவனத்திற்கு ₹3,000 வழங்குறாங்க. புதுசா வர எம்ப்ளாயிஸ்க்கு அந்த செலவை வந்து ஈடுகட்ட முடியுது. இதனால ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸும் வந்து வேலை விட்டு போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்குது. அதனால வேற கம்பெனி போக வேண்டிய அவசியம் இல்லை.
0: அமெரிக்கா, கத்தார் மற்றும் ஈரான் நாடுகளின் தீவிர தூதராக முயற்சிகளின் பலனாக இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இடையேயான தற்காலிக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது. இது மேற்கு ஆசியாவிற்கான அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் சிதைந்து விடாமல் தடுக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில வாரங்களாக நிலவி வந்த கடுமையான மோதல்களுக்கு பிறகு இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொரோக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. பாஸ்டனில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் தொடக்கம் முதலே மொராக்கோ அணி ஆதிக்கம் செலுத்தியது. ஸ்காட்லாந்து அணி பலமுறை முயற்சித்த போதும் கோல் அடிக்கும் வாய்ப்புகளை மொராக்கோ அணியினர் வெற்றிகரமாக தடுத்தனர். பிலடெல்பியாவில் ஹைத்தி அணிக்கு எதிராக தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இந்த 3 கோல்களும் முதல் பாதி ஆட்டத்தில் போடப்பட்டன. துருக்கி, பராகுவே அணிகளுக்கிடையான ஆட்டம் சான் பிரான்சிஸ்கோவில் காலை 8:30 தொடங்க உள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் பிற்பகல் 1:30 தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மாறிவரும் உலகச் சூழலில் இந்தியாவின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது அங்குள்ள மக்களின் மனநிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நம்ம வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டிருக்கோம். 7:25:35 இன்னைக்கான வெதர் எப்படி இருக்குன்னு சில தெரிஞ்சுக்கலாமாங்க. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 30°C, ஈரோட்டில் அதிகபட்சமாக 35°C, தொடர்ந்து திருப்பூரில் 33°C, அப்புறம் சேலத்தில் 34°C, திருச்சியிலையும் 34°C, சென்னையில் 33°C, ஊட்டி, குன்னூர், நீலகிரி இந்த பகுதிகளாமே வந்து அதிகபட்சமாக 21°C, தொடர்ந்து பாலக்காடில் அதிகபட்சமாக 29°C வெப்பநிலை பதிவாகணும்னு சொல்லி சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்திருக்கக்கூடிய வானிலை அறிவிப்பு தெரிவிக்கிறது. இன்னைக்கான கேள்வி என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? அதாவது இந்தியாவின் மிக உயரமான தேசிய கொடி எங்கு உள்ளது? இதற்கான பதில்களை நீங்க 9585800103 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிக்கலாம். கேள்வி மீண்டும் சொல்றேன், இந்தியாவின் மிக உயரமான தேசிய கொடி எங்கு உள்ளது? இதற்கான பதில்களை நீங்க பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா.

கோதைப்பட்டாலே எப்போதும் பகல் அல்லவா. கோதை மகள் கூந்தலிது இரவுகளின் நகல் அல்லவா. பெண் பாவைப்பட்டாலே எப்போது

0: குரோதம் படத்துல கேஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது இசை சங்கர் கணேஷ்.
1: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000-க்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
2: வழங்குகின்றன. தூசரா கோய் சாமான் बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
1: 12 ஆண்டுகால

0: நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
1: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
4: டைம் 7:32 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்டு இருக்கோம்.
5: சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் ஜென்னி அவர்கள் வழங்கும் சிற்றுரை.
6: காற்று, நீர், சூரிய ஒளி போன்ற இயற்கைய கொடைகளை எந்த ஒரு தனி மனிதரோ, மதமோ, சமூகமோ சொந்தம் கொண்டாட முடியாது. அது மாதிரிதாங்க யோகாவும் மனிதகுலம் முழுவதற்குமான ஒரு அரிய வாழ்க்கை முறையாகும். ஒரு இயற்கையின் வரப்பிரசாதம் கூட சொல்லலாங்க. இரண்டாவது தவறான புரிதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, யோகா என்றாலே உடல் வளைத்து ஒரு கடினமான ஆசனங்களை செஞ்சு அது மட்டும்தான் யோகா அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறோம். உண்மையிலே யோகா அப்படிங்கிறது வெறும் ஆசனங்கள் மட்டுமே இல்லைங்க. ஆசனங்கள் யோகாவில ஒரு சிறிய பகுதி மட்டும்தான். இன்றைய வாழ்க்கை முறையில பாத்தீங்கன்னா, எல்லாருமே உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நடைப்பயிற்சி செய்யறோம், உடற்பயிற்சி செய்யறோம், உடல் ஆரோக்கியமா வைத்துக்கொள்ள முயற்சி நிறைய விதத்துல நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோங்க. ஆனா மன ஆரோக்கியத்திற்கு நாம போதுமான முக்கியத்துவம் கொடுக்கிறோமா அப்படின்னு கேட்டா அது சற்று குறைவாகவதாங்க உள்ளது. இன்று பலருடைய வாழ்க்கையில மன அழுத்தம், பதற்றம், கவலை, கோபம், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்றன. உடல் சோர்வை ஓய்வு மூலம் சரி செய்யலாம்ங்க. ஆனா மனசோர்வை சரி செய்ய மனதிற்கான பயிற்சி ரொம்ப அவசியம். அந்த பயிற்சியை எளிமையா வழங்குவதுதாங்க யோகா. யோகாசனங்கள் உடலை வலுப்படுத்துகிறன, பிராணயாமம் சுவாசத்தை சீராக்குகிறது, தியானம் மனதை அமைதிப்படுத்துகிறது. சோ இதனால தாங்க உடலுக்கும் மனதிற்கும் இடையே ஒரு நல்ல இணைப்பு உருவாகிறது. உடல் ஆரோக்கியம் மட்டுமே முழுமையான ஆரோக்கியம் இல்லைங்க, மனசும் ஆரோக்கியமாக இருக்கணும். மன அமைதியா இருந்தாதான் நம்மால சரியான முடிவுகளை எடுக்க முடியும். அது குடும்பத்திலும், பணியிடத்திலும், சமூகத்திலும் சிறப்பாக செயல்பட முடியும். அதற்காக எளிய இயற்கையான வழிமுறை தாங்க யோகா. யோகா என்பது உடலை பேணுவதோடு மட்டுமல்லாமல் மனசை அமைதிப்படுத்தவும், சிந்தனையை தெளிவுபடுத்தவும், உணர்ச்சிகளை சமநிலைப்படுத்தவும், ஆன்மீக வளர்ச்சிக்குமே வழிகாட்டுகிறதா இருக்குது. அதனால்தான் யோகா மனிதனின் முழுமையான நலனை நோக்கி செல்லும் ஒரு வாழ்க்கை முறையாக நம்ம கருதப்படுகிறோம். யோகா செய்வதற்கு அதிகாலை நேரம் மிகவும் சிறந்தது. அந்த நேரத்தில் சுற்றுப்புற சூழல் அமைதியாகவும் காற்று சுத்தமாகவும் இருக்கணும். ஆனாலும் உங்களுக்கு ஏற்ற நேரத்துல கூட காலையில வெறும் வயிற்றுல சரியான வழிகாட்டுதலோட யோகாவை நீங்க மேற்கொள்ளலாங்க. தொடர்ச்சியாக யோகா செய்வது வந்தால் உடல் நெகிழ்வுத்தன்மை அதிகரிக்கும், உங்களுடைய சுவாசத்திறன் மேம்படும், மன அமைதி கிடைக்கும், கவனத்திறன் வளரும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், வாழ்க்கை தரமும் மேம்படும். மாணவர்கள் முதல் முதியவர்கள் வரை எல்லாராலையுமே யோகாவை பயிற்சி செய்யலாம். அன்பார்ந்த நேயர்களே, யோகா அனைவருக்குமானது. இதில் மதம், மொழி, இனம், வயது என்று எந்த வேறுபாடுமே இல்லைங்க. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஒவ்வொருவருமே யோகா ஒரு சிறந்த துணையாகவே இருக்கும். யோகாவை சரியான முறையில் கற்றுக்கொள்வது ரொம்பவே அவசியம். தற்போது தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள், மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் மற்றும் பல அரசு மருத்துவமனைகளுமே இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா அறிவியல் பிரிவுகள் செயல்பட்டு வருகிறது. அங்கு BNYS மருத்துவர்கள் மற்றும் யோகா நிபுணர்கள் பணியாற்றி வருகிறார்கள். பொதுமக்கள் தங்களது அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அணுகி தங்களின் உடல்நிலை, வயது மற்றும் தேவைக்கேற்ற யோகா ஆலோசனைகளை கூட பயிற்சிகளையும் நீங்க பெற்றுக் கொள்ளலாங்க. எந்த யோகாசனம் உங்களுக்கு ஏற்றது, எந்த பயிற்சி வந்து உங்களுக்கு செய்யணும், உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்கு எந்த மாதிரி யோகாவை செய்யணும் என்பதற்கான சரியான வழிகாட்டுதல்களை அவங்க உங்களுக்கு வழங்குவாங்க. எனவே இந்த சர்வதேச யோகா தினத்தை ஒரு நாள் நிகழ்வாக நீங்க எடுத்துக்கொள்ளாம ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்காக ஒரு புதிய ஒரு தொடக்கமாகவும் மாற்றலாம். தினமும் சில நிமிடங்கள் நீங்க யோகா பயிற்சிக்கு ஒதுக்குங்க. உடலை வலுப்படுத்துவோம், மனதை அமைதிப்படுத்துவோம், ஆரோக்கியமான குடும்பத்தையும் ஆரோக்கியமான சமூகத்தையும் உருவாக்குவோம். உடலுக்கு உணவு எவ்வளவு அவசியமோ மனதிற்கு யோகா அவ்வளவு அவசியம். யோகா செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.
5: சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் ஜென்னி அவர்கள் வழங்கிய சிற்றுரை கேட்டோம்.

யுகம் படத்துல எஸ் என் சுரேந்தர் சோபா சேகர் பாடியது இசை கங்கை அமரன். 7:40 நம்ம கிட்ட இருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் கைமுத்து பிரேக்ஃபாஸ்ட். இன்னைக்கான கேள்வி திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், இந்தியாவின் மிக உயரமான தேசிய கொடி கம்பம் எங்கு உள்ளது? இதற்கான பதில்களை நீங்க வந்து பதிவு பண்ணலாம். அந்த வகையில வந்திருக்கக்கூடிய பதில்கள்ல யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வாணி முத்து லக்ஷ்மி கிருஷ்ணன் அவினாசிலிருந்து, அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோணமலை ஆனந்தன் ராமகிருஷ்ணன் பதிவு பண்ணியிருக்காரு கொழும்புங்கண்டான்லேருந்து, சிறுமுகை சோமு கலைவாணி, சண்முகசுந்தரம் விநாயகபுரம் கோவையிலிருந்து, பீடம்பள்ளி வாசுதேவன், அதனைத் தொடர்ந்து பெல்லம்பட்டி சிவகுமார், புவனேஸ்வரி சிபு சோமாஸ் கந்தமூர்த்தி, அலிநகர் மகாதேவன், அன்புராணி சென்னையிலிருந்து, மணக்கடவு கார்த்திக் கீதாஞ்சலி, மகேஸ்வரி கனகராஜ், இந்து மல்லீஸ்வரன், அபி மூக்கனூர்லேருந்து, கணக்கம்பாளையம் பாலசுப்ரமணியம், கல்பனா மகேஸ்வரன், கிருத்திகா பிரணவ், சிங்கானலூர் ஜெயலட்சுமி, மனோகரன் வீரதுரை அரியலூர்லேருந்து, பூபதி ராஜேந்திரன், ராஜாமணி, இந்திரபிரியா, அகல்யா, கோவை மேட்டுப்பாளையத்திலிருந்து ஜோதி ரமேஷ், அதனைத் தொடர்ந்து பாலக்காடுலேருந்து பிரதீஷ் ஆரோஷ் பத்மேஷ் பிரீதா பிரியா பிரபா இவங்க எல்லாரும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தேவராயபுரத்திலிருந்து ராஜா, புலுவப்பாளையம் ஆனந்த முருகன், நங்கவள்ளி ராஜாராம், ஆலங்கொம்பிலிருந்து விஜயகுமார், உமா மகேஸ்வரி, பரிமளம் வெங்கடாபுரத்திலிருந்து, அதனைத் தொடர்ந்து கவிதா இளங்கோவன் கணக்கம்பாளையம் பகுதியிலிருந்து. நேரம் 7:42 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்டு இருக்கோம்.

0: தூரல் நின்னு போச்சு படத்துல கே ஜே யேசுதாஸ் உமாரமணன் குழுவினர் பாடியது. இசை இளையராஜா.
1: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
2: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளைய சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கம்.
3: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
4: இன்றைய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் உழவர்களின் நண்பன் என்று சொல்லக்கூடிய மண்புழுக்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். இந்தியாவில் 500க்கும் மேற்பட்ட மண்புழு இனங்கள் உள்ளன. மண்புழுக்கள் மண்ணில் அவற்றின் கழிவுகளை வெளியேற்றும். அதனால் மண்ணில் பல நுண்ணுயிரிகள் வளரும். இதன் காரணமாக மண்ணுக்கு அதன்

0: வளமும் வாசனையும் கிடைக்கின்றது. மண்புழுக்கள் மண்ணின் மேல்புறத்திலிருந்து சுரங்கம் அமைத்து கொண்டே செல்லும். இதன் வழியாக நீரும் நைட்ரஜனும் பூமிக்குள் புகுந்து நிலத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கும். நாம் மண்ணில் மற்ற பூச்சிக்கொல்லிகளை உபயோகிக்கும்போது மண்ணுக்கு நன்மை செய்யும் ஒரு சில பூச்சிகளும் அளிக்கப்படுகின்றன. மண்புழு தவிர்த்து ஒருவகை உருளைப்புழுவும் உழவர்களின் நண்பனே என்று அமெரிக்க ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இவைகள் இயற்கை பூச்சிக்கொல்லிகளாக செயல்பட்டு மண் வளம் இயற்கை சூழல் கெடாமல் செழித்து வளர உதவி புரிகின்றன.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

மந்திர புன்னகை படத்தில் கே எஸ் சித்ரா மலேசியா வாசுதேவன் பாடியது. இசை இளையராஜா. நேர்களின் நினைவூட்டலுக்காக இன்று மாலை 5:00 சித்திர சிவானம் நிகழ்ச்சியில் வழிகாட்டி சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா அறிவியல் குறித்து நேரலையில் எடுத்துரைக்கிறார் மருத்துவர் திலீப் வியார் அவர்கள். தொடர்ந்து யாரெல்லாம் வந்து பதில் சொல்லியிருக்காங்க, அவினாசி, பிரபு, தேவி, ஸ்ரீ சாய், அதுக்கப்புறமா வெள்ளியங்காடு மகேஸ்வரி, தர்மராஜ், ஹரீஷ், சௌந்தர்யா, நவீன்குமார், ரத்னபுரி, ராஜா, முகமது, கோகிலா, வன்ஷிகா, விஜயகுமார், லோகேஷ், திருப்பூர்லேருந்து பாலா, கஞ்சம்பட்டி, சண்முக ஆனந்தம், வெள்ளிக்குப்பம்பாளையம், சங்கரேஸ்வரன், மர்ஜுலா, தர்ஷன், அதுக்கப்புறமா ரமண முதலிபுது, சுதாகர், ஜீவா.

இன்றிரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோகா மையம் ஈஷா மாதிரி பணியை சேர்ந்த தா. முத்துக்குமார் அவர்கள்.

7:55 இனி கேட்கலாம் சேவை செய்திகள். இன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மாதாந்திர பராமரிப்பு பணிகளின் காரணமாக அன்னூர், மேட்டுப்பாளையம், பசூர் ஆகிய துணை மின்நிலையங்கள் சார்ந்த கரியம்பாளையம், தெலுங்குபாளையம், கெம்பநாயக்கன்பாளையம், அன்னூர் நகரம், மேட்டுப்பாளையம், சிறுமுகை, ஆலங்கொம்பு மற்றும் ஜடையாம்பாளையம், தேராம்பாளையம், பசூர், பூசாரிப்பாளையம், இடையர்பாளையம், செல்லனூர், ஆயிமாபுதூர், ஒட்டர்பாளையம், ஜீவாநகர், அன்னூர் மேட்டுப்பாளையம், மேட்டுக்காடு புதூர், அம்மா செட்டிப்புதூர், புதுப்பாளையம், பூர்வப்பாளையம் ஆகிய பகுதிகளில் மின்சார விநியோகம் தடைபடும் என்று மின் பொறியாளர் அறிவிக்கிறார். இன்னைக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில் நமக்கு இருந்த கேள்வி, இந்தியாவின் மிக உயரமான தேசிய கொடி கம்பம் எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இதற்கான பதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமிர்தசரஸ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அட்டாரி வாகா எல்லையில் அமைஞ்சிருக்கக்கூடிய தேசிய கொடிக்கம்பம் தான் வந்து மிகவும் உயரமானது. இந்த கொடிக்கம்பத்துடைய உயரம் சொல்லி எடுத்துட்டோம்னா 418 அடி, அதாவது 127.4 மீட்டர். இது 2023 திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியாவுடைய ஒற்றுமை மற்றும் பெருமையுடைய சின்னமாக விளங்கக்கூடிய தேசிய கொடி என்ற இந்த கம்பம் மிக முக்கியமான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கான கேள்விக்கான சரியான பதில் சொன்ன அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.

சின்ன கவுண்டர் படத்துல எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது இசை இளையராஜா. நாம இதுவரைக்கும் கேட்டு வச்ச இந்த நிகழ்ச்சி வணக்கம் கொய்முத்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் உங்க கூட நான் ஆர்ஜே சந்தி. நீ தொடர்ந்து காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம் அதனை தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக ஆர்ஜே பூஜா காத்துட்ருக்காங்க.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. நாட்டில் காசநோயின் பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP Nadda தெரிவித்துள்ளார். நாளை நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வு தொடர்பான 2 வெவ்வேறு மனுக்களை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்குட்பட்ட கோயில்களின் நிதியில் பல்வேறு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்ட நிர்வாக உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று தமிழக சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானத்தை மட்டுமே அஇஅதிமுக ஆதரித்ததாக அக்கட்சியின் பொதுச்செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அரியலூரில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஹாய், ஹலோ, குட் மார்னிங். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல தொடர்ந்து கேட்க போறீங்க வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ வித் மீ பூஜா. ஸோ இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமான நாளாக அமைய வாழ்த்துக்களோடு அழகான பாடல்கள் நல்ல இன்ஃபர்மேஷன் எல்லாம் காத்துட்டே இருக்கு. ஸ்டேடியன் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

அல்லி அர்ஜுனா திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. ஏ ரஹ்மானுடைய சேல எஸ் ஜானகி மற்றும் ஸ்ரீனிவாஸ் பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து. இந்தியாவோட உருளைக்கிழங்கு தலைநகரம் எது அப்படின்னு தெரியுமா? அதுதான் உலக புகழ் பெற்ற தாஜ்மஹால் அமைந்துள்ள ஆக்ரா நகரம். வளமான மண், குளிர்பதன கிடங்குகளோட நல்ல வசதி காரணமா இந்தியாவோட உருளைக்கிழங்கு தலைநகரம் அப்படிங்கிறது அழைக்கப்படுது. இங்க வந்து உருளைக்கிழங்கு சாகுபடி, சேமிப்பு மற்றும் விநியோகம் வந்து அதிக அளவில் நடைபெறுது. இந்த பகுதியில் உள்ள மண், காலநிலை உருளைக்கிழங்கு பயிரிடுவதற்கு மிகவும் ஏற்றதாக இருக்கிறதுனால விவசாயிகள் பெரிய அளவில் உருளைக்கிழங்கு வளர்க்க முடியுது. ஆக்ராவில் உள்ள குளிர்பதன கிடங்குகள் மிகவும் முக்கியமானது. ஏன்னா இது வந்து பயிர் வீணாகாமல் காக்க உதவுது. இதன் மூலமாக நாடு முழுவதும் உள்ள சந்தைகளுக்கு ஆண்டு முழுவதும் தொடர்ந்து உருளைக்கிழங்குகளை அனுப்ப முடிகிறது. அதே மாதிரி விநியோகத்தில் பெரிய இடையூறு இல்லாமல் இருக்கிறது. இந்தியா உலக அளவிலும் மிகப்பெரிய உருளைக்கிழங்கு உற்பத்தியாளர்களில் ஒன்று. இந்த நிலைமை உருளைக்கிழங்கு இந்திய வேளாண் துறையில் எவ்வளவு முக்கியமானது என்பதையும் நாட்டின் பொருளாதாரத்தில் அது ஆற்றும் முக்கிய பங்கையும் தெளிவாக காட்டுது.

0: that this right is primary and takes precedence over the movement of motorized vehicles, as it delivered a far-reaching judgment that could reshape urban planning and road design across the country, reports Hindustan Times. Delhi High Court upholds government order blocking Telegram to secure NEET retest. Government empowered to issue emergency blocking directions under IT Act, writes the Indian Express. In its editorial titled Trump's Versailles and a Chance for Peace, the Tribune writes that there is delicious irony in the fact that President Trump signed the Memorandum of Understanding with Iran at Versailles on June 17. The terms of Trump's surrender at Versailles are a far cry from the conditions that he had unilaterally set for the Iranians. Like the original Treaty of Versailles in June 1919, this one will have a profound psychological impact, not just on the US, but also on Israel, on the Gulf states, and indeed on Iran itself. And finally, an app, Abhigyan, has been launched that will soon enable police and agencies to carry out instant fingerprint-based verification of criminal records using scanners linked to a database of over 1.3 crore suspects and convicts, reports The Hindu. And with that, it's back to you, Naresh.
1: Thank you, Subhadra. But now, before we end the bulletin, the headlines once again. President Draupadi Murmu and Prime Minister Narendra Modi to inaugurate and lay foundation stone of development projects worth over 47,000 crore rupees in Odisha's Mayurbhanj district today. Prime Minister Modi to release 23rd installment of the PM Kisan to over 9 crore farmers from Hooghly in West Bengal. Senior Indian bureaucrat Vivek Agarwal appointed as Vice President of Financial Action Task Force, FATF. New Delhi reiterates its commitment to combat terror financing. NTA to conduct nationwide mock drill today ahead of NEET UG re-examination scheduled for tomorrow. SEBI clears channel for easier transfer of shares to legal heirs of deceased investors. And in men's cricket, India to take on Afghanistan in third and final ODI of series in Chennai this afternoon. And with that, we end the morning news. Have a nice day.
2: வெல்கம் பேக். இது வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. கோடை மற்றும் பருவ மழை காலங்களில் பெரும்பாலான இடங்களில் இடியோடு கூடிய மழை, பலத்த காற்று, அப்புறம் புழுதி புயல்கள்லாம் ஏற்படுவது சகஜமான விஷயம்தான். ஆனால் இந்த புயல்கள்லாம் காலையில் ஏற்படாமல் ஏன் வழக்கமாக மதியத்திலோ இல்லைன்னா சாயங்காலம் ஏற்படுது அப்படின்னா, பூமியோட மேற்பரப்பு நாள் முழுவதும் வெப்பமடையுது. இந்த வெப்பம் வளிமண்டலத்தை பாதிக்குது. இடியோடு கூடிய மழைக்கு நிலையற்ற தன்மை, மேலே எழும் வெப்ப காற்று, அப்புறம் ஈரப்பதம் தேவை அப்படின்னு விஞ்ஞானிகள் கூறுறாங்க. அதனால தான் அவற்றோட விளைவுகள் வந்து நாளோட பிற்பகுதியில் மிகவும் வலுவாக இருக்குது. பொதுவாக காலையில் பூமி குளிர்ச்சியாக இருக்கும். சூரிய உதயத்துக்கு அப்புறம் சூரியன் பூமியோட மேற்பரப்பை தொடர்ந்து வெப்பப்படுத்துது. பூமி சூரிய ஆற்றலை உறிஞ்சும் போது அதோட வெப்பநிலை படிப்படியாக அதிகரித்து பொதுவாக பிற்பகல் 3-6 மணிக்குள்ள அதிகமாகுது. இந்த தீவிரமான வெப்பம் வளிமண்டலத்தில் பெரும் சீர்குலைவுகளை உருவாக்க தேவையான ஆற்றலை வழங்குது. அதுக்கப்புறம் இது பின்னர் புயல்கள் உருவாக வழிவகுக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் கூறுறாங்க. தரை சூடாகும் போது அதோட தொடர்பில் உள்ள காற்றும் சூடாது. சூடான காற்று குளிர்ந்த காற்றை விட லேசானது. அதனால அது மேல் வளிமண்டலத்திற்கு வேகமாக உயருது. இந்த மேல் நோக்கி இயக்கம் தரைக்கு அருகில் ஒரு குறைந்த அழுத்த மண்டலத்தை உருவாக்குது. காற்று எவ்வளவு சூடாக இருக்கிறதோ அவ்வளவு வேகமாக அது உயருது. மேலும் வளிமண்டலமும் அவ்வளவு நிலையற்றதாக இருக்குது.

ஆல்பம் திரைப்படத்தில் வந்து பாடல் கேட்டீங்க, கார்த்திக் ராஜாவோட இசையில ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடியது. பாடலாசிரியர் நா முத்துக்குமார். ஐஐடி மெட்ராஸ் மாணவி, 20 வயது இளம் வீராங்கனை ரெனோ நோரங்கா மிக கடினமான அயன்மேன் போட்டியில் பங்கேற்று உலக வரலாற்று சாதனை ஒன்றை படைச்சிருக்காங்க. இந்தியாவோட மிக இளம் வயது பெண் அயன்மேன் அப்படிங்கிற பெருமையை அவங்க பெற்றிருக்காங்க. சமீபத்தில் நடைபெற்ற செஞ்சுரி டுனா அயன்மேன் பிலிப்பைன்ஸ் போட்டியில ரெனோ நோரங்கா தனது வயது பிரிவுல முதலிடம் பிடித்து சாதனை படைச்சிருக்காங்க. இந்த வெற்றியின் மூலமா ஹவாயில் நடைபெறவுள்ள 2026 அயன்மேன் உலக சாம்பியன்ஷிப் போட்டிக்கு அவர் அதிகாரப்பூர்வமா தகுதி பெற்றிருக்காங்க. இப்போதான் உங்களுக்கு 20 வயது, ரெனோக்கு ஒரு மிகப்பெரிய உலக சாதனை இலக்கு இருக்கு. அதாவது தன்னோட 21 வயதை எட்டுவதற்கு முன்பாகவே உலகில் உள்ள 6 கண்டங்களிலும் முழுதூர அயன்மேன் போட்டிகளை நிறைவு செய்து கின்னஸ் உலக சாதனை படைக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த இலக்கு. பிலிப்பைன்ஸ் வெற்றி அவரை இன்னும் இந்த இலக்கிற்கு இன்னும் ஒரு படி

நெருக்கமாக கொண்டு சென்றுள்ளது. அது மட்டும் இல்லாமல் உலகிலேயே மிக கடினமான போட்டிகளில் ஒன்றாக அயன்மேன் ட்ரையத்லான் கருதப்படுது. இதில் பங்கேற்பவர்கள் தொடர்ந்து 3.8 கிலோமீட்டர் நீச்சல், 180 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுதல், 42.2 கிலோமீட்டர் முழு மாரத்தான் ஓட்டம் ஆகிய மூன்றையும் அதிகபட்சமாக 17 மணி நேரத்திற்குள்ள முடிக்கணும்.

வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. பொதுவாக மக்கள் வந்து பாஸ்போர்ட்டை வாங்கினதுக்கு அப்புறம் தங்களோட பேர், புகைப்படம், விசா இதை மட்டும்தான் பாக்குறாங்க. ஆனா அந்த பாஸ்போர்ட் அட்டையோட கீழ் பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு சதுர பெட்டி இருக்கும், அதுக்குள்ள இருக்கிற ஒரு வட்டம் பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. அது என்னன்னா, அந்த வடிவம் எதுக்காக அப்படிங்கறது, இந்த கடவுச்சீட்டு அப்படிங்கறது பாஸ்போர்ட் நம்ம சொல்லுவோம். இந்த கீழே இருக்கிற இந்த சின்னம் அந்த கடவுச்சீட்டில் மின்னணு சிப் பொருத்தப்பட்டுள்ளது அப்படிங்கறத காட்டுது. அதாவது இது சாதாரண காகித கடவுச்சீட்டு அல்ல, அதிநவீன மின்னணு கடவுச்சீட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது பயோமெட்ரிக் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த பாஸ்போர்ட்டோட அடையாளம். இந்த சிப்புக்குள்ள கடவுச்சீட்டு வைத்திருப்பவங்க வந்து டிஜிட்டல் தகவல்கள் பாதுகாப்பாக சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். உங்களோட புகைப்படம், கைரேகைகள், கண் கருவிழி ஸ்கேன், அப்புறம் உங்களோட தனிப்பட்ட விவரங்கள் அனைத்தும் இந்த சிப்ல டிஜிட்டலா இருக்கும். விமான நிலையத்தில் இருக்கிற தானியங்கி இ கேட்டுகள் இந்த லோகோ உள்ள பாஸ்போர்ட்டை ரீடர் இயந்திரத்தில் வச்சு ஸ்கேன் செய்வாங்க. அந்த இயந்திரம் சிப்பில் உள்ள தரவை உங்களோட முகத்தோடு ஒப்பிட்டு சில வினாடிகளில் சரிபார்த்து கொடுக்கும்.

0: ஒன் டூ த்ரீ த்ரீ பாட்டுல பாடல் கேட்டீங்க. தேவாவுடைய சேல சுரேஷ் பீட்டர்ஸ் அனுராதா ஸ்ரீராம் பாடியது. பாடலாசிரியர் கலைக்குமார்.
1: யூ ஆர் லிசனிங் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. ஸ்டே டியூன்ட்.
0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனை நலமே விளைக. எட்டு 8:43 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: என்றும் நீங்கள்.
1: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
2: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
4: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
5: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
6: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM, கேளுங்க ரசிங்க.
7: நேரம் 8:50. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
8: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
9: முகத்தில்
10: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
11: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
12: ஆந்திர நாட்டில் ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர்கிட்ட ஒரு அமைச்சர் இருந்தார். அந்த அமைச்சர் பேரு ராயண பாஸ்கர். அவர் ஒரு பெரிய அறிவாளி. அது மட்டும் இல்லை, மிகச்சிறந்த கொடையாளி. யார் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாராம். அதன் காரணமாகவே அவர்கிட்ட இருந்த செல்வம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு தான். கடைசியில் குடும்பத்துக்குன்னு எதுவும் வைக்காமலே அவர் போய் சேர்ந்துட்டார். மகனும் இறந்துட்டார். அந்த குடும்பத்தில் மிஞ்சி இருந்தது அவருடைய மருமகள், ஒரு பேரன், அவ்வளவு தான். இருந்த ஒரே சொத்து பழுதடைஞ்ச ஒரு வீடு. அந்த அம்மா மற்ற வீடுகளில் வேலை செஞ்சு தன்னுடைய பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு வராங்க. அந்த பிள்ளை ஒரு பெரிய வள்ளலுடைய பேரனுங்கிறது அந்த பள்ளி வாத்தியார்களுக்கும் தெரியும். அதனால் அவங்களும் இவங்ககிட்ட கொஞ்சம் அன்பாகவும் அக்கறையாகவும் பழகி பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு புகழ்பெற்ற கவிஞர் ஒருத்தர் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறார். ஆசிரியர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு செய்தியை சொன்னாராம். ராயண பாஸ்கருங்கிற வள்ளல் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கார், என்னை பாராட்டி பரிசுகள்லாம் கொடுத்துருக்கிறார். அந்த வள்ளல் வாழ்ந்த கிராமத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இப்போ இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். ஆசிரியர் உடனே இந்த பையனை கூப்பிட்டு, இதை பாருங்கள், இவன் யார் தெரியுமா, நீங்கள் குறிப்பிடுகிற அந்த வள்ளலின் பேரன் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாராம். கவிஞரின் கண்களில் ஆனந்த கண்ணீர். அந்த பரவச நிலையிலேயே அந்த வள்ளலை பற்றி கவி பாட ஆரம்பிச்சுட்டாராம். இந்த சின்ன பையன் அதை கேட்டிருக்கிறான். உடனே என்ன பண்ணா தெரியுமோ, தன் கையில் அணிஞ்சிருந்த ஒரு பொன் வளையலை கழட்டி அந்த கவிஞருக்கு பரிசாக கொடுத்துட்டானான். எல்லாருக்கும் ஆச்சரியம். தாத்தா இருக்கு நிலையில் கொடுத்தார், பேரன் இல்லாத நிலையிலையும் கொடுக்குறான். பையனை எல்லாரும் பாராட்டினாங்களாம். இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு பயம் எதுவாக ஆரம்பமாச்சு. பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அந்த பயம் இன்னும் அதிகமாயிட்டது. அம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே, ஏதோ திடீர்னு தோணிச்சு வளையல கட்டி கொடுக்கணும்னு கொடுத்துட்டோம். குடும்பம் இருக்கிற நிலையில் இப்படி நான் செஞ்சது தப்பா, வீட்டு செலவுக்கே அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, வீட்டுக்கு போனதும் என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டே அவன் வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறான். அம்மா கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. அவங்க கண்ணில் படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கையை பின்னாடி மறைச்சிக்கிட்டே இருந்தான். அம்மா இதை கவனிச்சிட்டாங்க. ஏய், உன் கையை ஏன் அப்படி வச்சுருக்கிற, உன் கைக்கு என்னாச்சு, ஏதாவது அடிபட்டு போச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கையை எடுத்து பார்க்குறாங்க. வளையலை காணலை. வளையல் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இவன் தயங்கிக்கிட்டே நடந்ததை சொல்கிறான். அது கேட்டதும் அந்த அம்மாவோட முகம் கோபத்தால் சவுந்து போச்சான். முட்டாளே, என்ன காரியம் பண்ண அப்படின்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்களாம். அம்மா என்னை அடிக்காத, ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கான். மகனே, வளையலை கொடுத்ததுக்காக நான் உன்னை அடிக்கலை அப்படிங்க, பின்ன எதுக்கு அடித்தேன்னு கேட்டிருக்கான். உன் பாட்டனார் வந்து ஒரு பெரிய வள்ளல், அவர் எதையும் பாதி வேலை

0: வேலையை செய்கிறதில்ல, அவருடைய பேரன் நீ அரைகுற வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிற அப்படின்னாங்களாம். என்னம்மா சொல்கிறேன்ட்ருக்கான். நீ ஒரே ஒரு வளையல மட்டும்தானே கட்டி கொடுத்துருக்குற, கொடுக்கறதா இருந்தால் ரெண்டையும் சேர்த்துல கொடுத்துருக்கணும், அதுதானே உங்கள் தாத்தாவுக்கு பெருமை அப்படின்னாங்களாம். அம்மா தெரியாமல் இப்படி செஞ்சுட்டேன், உங்கள்கிட்டையும் அரை வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான். இப்போ அம்மா கொஞ்சம் இருங்க, அந்த கவிஞர் இன்றைக்கி நம்ம ஊரில் தான் தங்கியிருப்பார், நாளைக்கு காலையில் தான் அவர் வந்து எங்கே இருக்காருன்னு விசாரித்து இன்னொரு வளையலையும் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டுருக்கான். மகனே, நல்ல செயல்களையெல்லாம் நாளைக்குன்னு ஒத்தி போடாதே, நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்கு தெரியும், இப்போவே போ எங்கே இருக்காருன்னு பாரு அப்படின்ட்டுருக்காங்க. மகன் புறப்பட்டான், பள்ளி ஆசிரியர்கிட்ட போய் கேட்டானான் அந்த கவிஞர் எங்கே இருக்காருன்னு. அவர் சொன்னாராம், உடனே போய் அவர் இருக்கிற இடத்துல கதவை தட்டியிருக்கான். ராத்திரி நேரத்தில் இவனை கண்டதும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இவன் இன்னொரு கை வளையலையும் எடுத்து நீட்டியிருக்கான், அவர் தகச்சு போய் நிற்கிறார். அவரால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஆனந்த கண்ணீர். இது வந்து பெரியவர்கள் கூற கேட்ட ஒரு வரலாறு. இன்றைக்கி இப்படிப்பட்டவங்களை பார்க்க முடியுமா? வறுமை வந்து வள்ளல் தன்மையை ஒன்று செய்து விடாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து கேட்டானா, ஏய் எங்கள் தாத்தா உங்கள் தாத்தாவுக்கு 100 ரூபா கடன் கொடுத்துருக்கிறார், அதை எப்போ திருப்பி கொடுக்க போகிறேன்னு. கவலைப்படாத, எங்கள் பேரன் அதை உங்கள் பேரன்ட்ட திருப்பி கொடுத்துருவான் அப்படின்னு நானா அவன்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. மணிஷ் சர்மாவோட இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியது. பாடலாசிரியர் வாலி. இங்க கேட்ட இந்த பாடலோட இன்னைக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில இதுவரை உங்க கூட பூஜா. நேர்களை இன்று பகல் 12 மணிக்கு வசந்தைலம் நிகழ்ச்சியில் அர்த்தமுள்ள அரட்டை மற்றும் இன்ட்ரோ கேட்டது இன்றும் மினிக்குது. நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தொடர்ந்து 9 மணிக்கான செய்தி சுருக்கம், அதைத் தொடர்ந்து சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியை வழங்க இங்க நிலையத்தில் ஆர்ஜி சந்தீப். ஸ்டேடியம் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள். FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் நடவடிக்கை காரணமாக நாட்டில் காசநோய் பாதிப்பு குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனை பெற தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் இயந்திர நடவு மானியம் பெற விண்ணப்பிக்கலாம் என்று வட்டார

0: உதவி வேளாண்மை இயக்குநர் அலுவலகம் அறிவித்துள்ளது. சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைப்பவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பாஸ்டனில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நம்ம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி சிறுவாணிச்சாரல. இன்னைக்கு இன்பமயமான 80கள் மற்றும் ஆரம்ப கால 90களின் பாடல்கள் உங்களுக்காக. 9:04.

0: ராஜதுரை படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது இசை தேவா. நம்ம கேட்டு வச்சுட்ருக்கோம் இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரலை. இன்னைக்கு இன்பமயமான 80கள் மற்றும் ஆரம்பகால 90களின் சூப்பர் ஹிட் பாடல்கள் கேட்டுட்ருக்கோம்.
1: கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? இந்தியா இப்போது நேரடியாக பயங்கரவாதத்தின் வேர்களையே தாக்குகிறது. நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது. முன்னெல்லாம் நாம் பாதுகாப்பு தளவாடங்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தோம். இப்போது அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஏற்றுமதி செய்து வருகிறோம். பாரதம் இனியும் அமைதியாக இருக்காது. பாரதம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது.
2: பிச்சிலே ஏக தசக் சேனா தேஜி ஆத்ம நிர்பர்தா கி ஓர் கதம் படா ரஹி.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கம்.
1: உங்களுக்கு தெரியுமா, உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
2: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
0: நேர்களின் நினைவூட்டலுக்காக இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

அமைதிப்படை படத்தில் மனு எஸ் ஜானகி பாடியது. இசை இளையராஜா.

சந்திரலேகா படத்தில் அருண்மொழி கீதா பாடியது. இசை இளையராஜா 9:31 நம்ம கேட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி சிறுவாணி சாரல இன்பமயமான 80கள் மற்றும் ஆரம்ப கால 90களின் பாடல்கள், ரொம்ப அருமையான பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சுட்டு வரோம். அந்த வகையில் நம்ம தொடர்ந்து கேட்கலாம்.

புத்தமுது பயணம் படத்தில் மனு கே சித்ரா பாடியது. இசை சௌந்தர்யன். 9:36 ஃபஸ்ட் கிளாஸான பாடல்கள்லாம் கேட்டுட்டு வரோம் இன்னைக்கு சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில்.

என் வழி தனி வழி படத்துக்காக கே சித்ரா பாடியது இசை சந்திரபோஸ். 9:40 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நம்ம கேட்டிருக்கோம் சிறுவாணிச்சாரல இன்பமயமான 80கள் மற்றும் ஆரம்ப கால 90களின் பாடல்கள்.

எங்க ஊர் மாப்பிள்ளை படத்தில் மனு கே சித்ரா பாடியது இசை இளையராஜா. 9:45 நேர்களின் நினைவூட்டலுக்காக இன்றிரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோக மையம் ஈஷா மாதிரி பண்ணையைச் சேர்ந்த தா முத்துக்குமார் அவர்கள். நிகழ்ச்சியில தொடர்ந்து கணம் கோட்டார் அவர்களை படத்திற்காக கே சித்ரா பாடியது இசை தேவேந்திரன்.

அருமையான பாடல்கள் கேட்டுட்ருக்கோம் எனக்கு சிறுவாணி சாரல் நிகழ்ச்சியில். இனி தொடர்ந்து ஐ லவ் இந்தியா படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது இசை இளையராஜா.

0: இரும்பு பூக்கள் படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி ஷைலஜா பாடியது. இதோட சிறுவாணிச்சாரல் நிகழ்ச்சியில் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது அஜய் சந்தீப். நிகழ்ச்சியில் இன்பமயமான 80கள் மற்றும் ஆரம்ப கால 90களின் பாடல்கள் வந்தது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் கர நம்பிக்கையோட. இன்னும் சில நொடிகளில் தொடர்ந்து காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதனை தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ் வழங்குவதற்காக காத்துட்ருக்காங்க அஜய் பூஜா.
1: சுருக்கம்
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசாவில் இன்று நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் விடுவிக்கிறார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்தநாளையொட்டி அவருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், திரு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் இளைஞர்களை சுயசார்பு உடையவர்களாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். குற்றவாளிகளை எளிதாக அடையாளம் காண வகை செய்யும் கைரேகை தொடர்பான 4 புதிய செயலிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மத்திய அரசின் நடவடிக்கை காரணமாக நாட்டில் காசநோய் பாதிப்பு குறைந்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுத்தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் தொலைபேசி வழியாக மனநல ஆலோசனைகளை பெற தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீட் மறுத்தேர்வையொட்டி திருப்பத்தூர் சேலம், சின்னசேலம், சேலம் இடையே நாளை சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் இயந்திர நடவு மானியம் பெற விண்ணப்பிக்கலாம் என்று வட்டார உதவி வேளாண்மை இயக்குநர் அலுவலகம் அறிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்ட ஆட்சியராக திரு ஆகாஷும் மதுரை மாவட்ட ஆட்சியராக திரு நிஷாந்த் கிருஷ்ணாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைப்பவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 1,08,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 79.21 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 2,253 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பாஸ்டனில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் மொராக்கோ 1-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தை வென்றது. பிலடெல்பியாவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் ஹைத்தி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
3: இசையோடு என்றும் நீங்கள்.
4: ஹாய், ஹலோ, குட் மார்னிங். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நீ கேட்க போறீங்க. இது உங்கள் சாய்ஸ், உங்க ஃபேவரட்டான பாடல்கள்லாம் கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணுவோம், உங்களோட பேர், உங்களோட ஊர் இதெல்லாம் டைப் பண்ணி 2000 அப்புறம் ரிலீஸ் ஆன படங்கள்ல இருந்து பாடல்கள் கேட்கலாம். பாட்டு பேரு, படத்தோட பேர் அதெல்லாம் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்பலாம். 9585800103 இந்த நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப் அனுப்பலாம். நேத்து நான் பாட்டு கேட்டேங்க, ஆமா அப்படிதான் அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பா நீங்க கேட்க கூடாது. புது நேயர்கள் நீங்க உங்க ஃபேவரட்டான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம், ஓகேவா? அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஒரே ஒரு பாடல் கேளுங்க, நீங்களே வந்து 5-6 ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கே கன்ஃபியூஷன் ஆயிடும். அதனால ஒரு பாட்டு கேளுங்க, அந்த பாட்டு கண்டிப்பா நாங்க பிளே பண்றோம், ஓகேவா? சோ இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் உங்க கூட பூஜா ஸ்டேட் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

0: என்றும் நீங்கள்
1: இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம், நரசிம்மா திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: பாலா கேட்டிருக்காங்க பிசாசு திரைப்படத்திலிருந்து.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எம்ஜிஆர் காலனியிலிருந்து வசந்தா நடராஜ், மோவிகா ஸ்ரீ, மோகனவல்லி, விஜயகுமார் கேட்டிருக்காங்க. இது கதிர்வேலன் காதல் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் லீலை திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க கணேஷ், ரம்யா மதுக்கரையிலிருந்து.

0: 1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளைய சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கம். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கயல் திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. திருப்பூர்லேருந்து அரிஃப்

உரியடி திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க, அந்த பாடல கேட்டிருந்தாங்க விஜயமங்கலத்துல இருந்து திரு. நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 101 நாளை காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நிலைமை விளைக. இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. 10:43 4 நொடியில நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மிடில் கிளாஸ் மாதவன் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க சந்தோஷ் அண்ட் துளசி. இவங்க மதுரையிலிருந்து கேட்டிருக்காங்க, சோ இவங்களுக்காக பாட்டு கேட்கலாம்.

0: You are listening Akashwani Coimbatore 103 FM. Stay tuned.
1: கவிதான் புனிதா இவங்க ஒண்டிபுதூர்ல இருந்து கேட்டிருக்காங்க.

பியூட்டிஃபுல்லான பாடல்கள்லாம் இன்றைக்கி நேயர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பாடலோட இன்றைக்கி இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் இது வரங்க கூட பூஜா ஸ்டேடியம் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM. நேரில் இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில் அர்த்தமலை அரட்டை மற்றும் இன்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. மாலை 5:02 சித்திர சவானம் வழிகாட்டியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா அறிவியல் குறித்து நேரலையில் எடுத்துரைக்கிறார் மருத்துவர் திலீப் வி ஆர் அவர்கள். நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள். பிற்பகல் 2:30 ஊர்புறத்தில் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் இடையர்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் செமி கண்டக்டர் துறைகளில் இந்தியா தொடர்ந்து முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் தற்போது வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஓமன் நாட்டில் உயிரிழந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த மாலுமி நிஷாந்தின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதற்கு தேவையான உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். பாமா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாண்டா பூனாச்சா, தாய்லாந்தின் புருச்சியா ஐசோரோ இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியாச்சிட்டாலே இணை அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகுல் மாலிக், கோபிநாத் சிங், பார்கவ் சோமசுந்தரா, அன்மேஷா கவுடா, அனேரி கோட்டக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சென்னையில் இன்று நடைபெறுகிறது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா சிலி இடையேயான அரையிறுதி ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. சற்று முன்வரை இந்தியா 6-0 என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஹலோ, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 டைம் 11:02 நம்ம தொடர்ந்து கேட்டு ரசிக்க போறோம் இந்த நிகழ்ச்சி. இன்றைய நேயராக பங்கு பெற்று தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை நம்மோட பகிர்ந்து கொள்வதற்காக யாரு இன்னைக்கு காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்க. சோ வாங்க பேசலாம், தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: எங்கள் அன்பு நண்பர் சந்தீப் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியோடு இணைந்து பயணிக்கும் பண்பலை நேயர்கள் அவனுக்கும் இனிய காலை வணக்கம் ஒன்றை சொல்லிக்கொண்டு எங்க நீண்ட இடைவேளைக்கு பிறகு நேரலையில் மதுக்கரை பெரியசாமி.
2: பெரியசாமி வணக்கம், சொல்லுங்க. அதாவது இன்றைய நேராக நீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில தெரிவாயிருக்கீங்க, எப்படி இருக்கு?
3: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. இந்த பொறுப்பை இந்த நிகழ்ச்சி எனக்கு வழங்கிய எங்க மேடம் அன்பு மேடம் சௌமியா அவர்களுக்கும் நன்றிகள் பல பல.
2: சரிங்க, சொல்லுங்க பெரியசாமி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்?
3: நான் இங்க ஒரு சிறுதொழில் வச்சு கணபதி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் நடத்திட்டு இருக்கிறேங்க. நமக்கு காலையில 8 மணியிலிருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் வானவில் பண்பலை தவிர வேறு துணைகள் எதுவும் கிடையாது.
2: சரிங்க,
3: அது கூட சேர்ந்து போயிட்டே இருப்போம்.
2: எவ்வளவு வருஷமா எஃப்எம் கேக்குறீங்க?
3: 1980 நான் கேக்குறேங்க. அப்ப வந்து நம்ம வானொலியில பூலவாடி ஐயா என் பொன்னுச்சாமிங்கிற வந்து அண்ணன்மார் வரலாறு கதை சொல்லுவாங்க. அதுல அன்னைக்கு இருந்து நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும் ரேடியோவோட இணைஞ்சே நம்ம பயணம் வந்து அழகா போயிட்டு
2: இருக்கு. வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க சார்?
3: என் வீட்டுல மனைவி இருக்காங்க, எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. பெரியவங்க திவ்ய பாரதி, சின்னவங்க பிரியதர்ஷினி. 2 குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணியாச்சுங்க. பெரியவங்களுக்கு வந்து ஒரு பேரக்குட்டி இருக்காங்க, எஸ் விபு. சின்ன பையனுக்கு, சின்ன பொண்ணுக்கு ஒரு பேரன் இருக்காங்க, மகிழன்.
2: ஓகே, சரிங்க. நம்ம எஃப்எம்ல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சினா எது?
3: லட்டு, மைசூர் பா, ஜிலேபி, பாதுஷா, இப்படி எல்லாத்தையும் வச்சுட்டு இதுல எழுப்பிக்கு கேட்டா நம்ம வந்து எதையும் செலக்ட் பண்ண முடியாது. ஆனா வந்து இதுக்கெல்லாம் சிகரம் வச்சது போல ஒரு நிகழ்ச்சி வந்து எப்பவுமே ஒண்ணு முதல்ல இருந்துதான் ஆகும். அப்படி பார்க்கும் பொழுது சனிக்கிழமை வரக்கூடிய வசந்த இல்லம், அதுல வரக்கூடிய மேடம் சௌமியா அவர்களும் மேடம் தேவகி அவர்களும் நடத்தும் வந்து அந்த அர்த்தமுள்ள அரட்டை ரொம்ப வந்து ஒரு ஆச்சரியமான பல தகவல்கள் வந்து நேயர்களுக்கு தருதுங்கிற விதத்துல

0: அது வந்து ரொம்ப உயர்வான ஒரு முதலிடத்துல இருக்குங்கிறது என்னுடைய ரொம்ப தாழ்மையான கருத்து. அது என்ன ரொம்ப கவர்ந்த நிகழ்ச்சியா இருக்குப்ப.
1: சரிங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உங்களுடைய விருப்பமாக என்னென்ன பாடல் தெரிவுகள் வழங்க போறீங்க?
0: புதிய பூமி திரைப்படத்தில் வரக்கூடிய சின்னவளை, இரண்டாவதாக நான் அவன் இல்லை என்ற திரைப்படத்தில் வரக்கூடிய மந்தார மலரே, மூன்றாவதாக ஊட்டி வரை உறவு திரைப்படத்தில் வரக்கூடிய பூமாலையில்,
1: சரிங்க,
0: நான்காவதாக சூப்பர் ஸ்டார் நடித்த கை கொடுக்கும் கை திரைப்படத்தில் இருந்து தாழும்பூவே, அஞ்சாவதாவது விக்ரம் திரைப்படத்தில் வரக்கூடிய இளஞ்சோடி மஞ்சக்குருவி,
1: சரிங்க,
0: ஆறாவதாக நாட்டாமை திரைப்படத்தில் வரக்கூடிய மீனா பொண்ணு.
1: ஓகே, சரிங்க. உங்களுக்கான பாடல் தெரிவுகளை கேட்டுடலாமா?
0: கண்டிப்பா கேட்டலாம் சந்தீப். இது எல்லா நேயர்களுக்காகவும் நான் வந்து சொல்லிக்கிறேன்.
1: சரிங்க, உங்களுக்காக நீங்க விரும்பி கேட்ட பாடல்கள் ஒன்னா வர காத்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இன்றைய நிகர நிகழ்ச்சியில நம்மோடு கலந்து கொண்டு தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் மதுக்கரையிலிருந்து பெரியசாமி.

ஆகவும் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கான அழைப்பு எங்களிடமிருந்து கண்டிப்பாக ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்கக்கூட நான் ஆர்ஜே சந்தீப். இன்னும் சில நொடிகளில் தொடர்ந்து ஸ்டம்ப்டு சீசன் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் பற்றின கலந்துரையாடல். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நம்ம இதுவரைக்கும் கேட்டு வச்ச இந்த நிகழ்ச்சி ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM 103 இன்றைய நேயர் இன்றைய கலந்து கொண்டு தன்னுடைய விருப்பமான பாடத்தறிவுகளை நம்மோட பகிர்ந்து கொண்டார் மதுக்கரையிலிருந்து பெரியசாமி. அவருக்கு மீண்டுமாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய அலைபேசி என்ன எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை கடிதம்

0: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போடு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதல கொண்டு வரும்.
2: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
0: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி
3: குவிஸ் டைம்.
0: நீங்க எழுதுற கடிதங்களும் அனுப்புற செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமில்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதலை கொடுக்குது.
3: உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
0: சனிக்கிழமை.

0: ஒளிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. குவிஸ் டைம் நேயர் நெஞ்சம். நிறைய பேரு நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியே மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு
2: அதோ அந்த மரத்தின் மீது எவ்வளவு பெரிய கரடி. கரடிக்கு மரமேற தெரியுமா?
1: ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில்
3: சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான்.
0: சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி.
1: கோயமுத்தூர் இடையர்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நான் டாக்டர் ஆனந்த் விஜய், லிவர் ஸ்பெஷலிஸ்ட். லிவரை எப்படி பாதுகாக்கிறது, முக்கிய நாலு விஷயங்கள் மட்டும் பேச போறோம். முதல் திங், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆரோக்கியமான உணவு தேவை.

0: நல்ல உணவு, அதாவது அதிக புரட சத்துக்கள் இருக்கிற மாதிரியும் கம்மியான கொழுப்பும் கம்மியான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கிற உணவுகளும் ரெகுலரா எடுத்துக்கணும். ரெகுலரா ஒரு மினிமம் 10 to 15 minutes ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும். செகண்ட் திங் இஸ் ஆல்கோஹால அண்ட் ஸ்மோக்கிங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கங்க. தேர்ட் திங், டாக்டர்ஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம தேவையில்லாத மாத்திரைகள் எடுக்க வேண்டாம். நாலாவது, உடல் பருமன், வெயிட் போடாம கம்ஃபர்டபுளான ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டீங்கன்னா லிவரை ஃபேட்டி லிவர் இல்லாம பாதுகாக்கலாம். கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, டயபிட்டிஸ கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. சோ லிவரை பாதுகாப்போம், ஆரோக்கியமான வாழ்வை கடைபிடிப்போம்.
1: நேரம் 12 மணி.

0: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்னைக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில நாம கேட்க போறோம்
1: அர்த்தமுள்ள அரட்டை.
0: அடாடாடாடா, இதால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ச்சே, இத அப்படியே தூக்கி போட்டு இத மண்டையில ஓங்கி ஒரு அடி அடிக்கணும் போல் இருக்கு.
2: ஹலோ ஹலோ ஹலோ, இரு இரு, யாருக்கு இத்தனை செம அர்ச்சனையை கொடுத்துட்டு இருக்க? ஓங்கி ஒரு போடு போடணுங்கிற யாருக்கு அது?
0: இந்த பிளாஸ்க்கு தான் பாருங்க, இது புதுசா வாங்கினது.
2: ஓ, பிளாஸ்க்குக்கா? ஆமா, அது என்ன ஒண்ணு பண்ணிச்சு?
0: அது ஒண்ணுமே பண்ணல மாட்டேங்குது. அதனாலதான் பிளாஸ்க்னா என்ன, எதை ஊத்துனாலும் அது அதே டெம்பரேச்சர்ல மெயின்டைன் ஆகணும். அதுதானே பிளாஸ்க்கு? இதோட இது மூணாவது பிளாஸ்க்கு வாங்கியாச்சு. இது ஒண்ணு, இந்த ஹாட் பேக் ஒண்ணு. சூடா வைக்கும் சூடா வைக்கும், அது எங்க சூடா வைக்குது? ஃப்ரிட்ஜ்ல வச்சதை விட இது ஜில்லுன்னு ஆயிடுது.
2: அதான் சொல்றியா? கரெக்ட் தான். ஆமா, தெர்மாஸ் பிளாஸ்க்னு அதுக்கு பேரு. அப்படின்னா என்ன, சூடா வச்சுக்கணும், அதுதான் அதுக்கு அர்த்தம். ஒரு காலத்துல பாட்டி காலத்துலாம் சொல்லுவாங்க, உங்க பாட்டியும் சொல்லிருப்பாங்க, நாங்களாம் அந்த காலத்துல பிளாஸ்க்ல இன்னைக்கு காஃபி ஊத்தினா நாளைக்கு காலையில வரைக்கும் சூடா இருந்தது அப்படிம்பாங்க.
0: ஆமா, வந்து ட்ரெயின்ல போகும்போதெல்லாம் தண்ணிக்கு ஒரு கூஜா எடுத்துக்குவாங்களாமா?
2: ஆமா,
0: இதுக்கு வந்து ஒரு பிளாஸ்கா.
2: ஆமா, ஹெவியா வெயிட்டா இருக்கும்,
0: அது வந்து ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும், ஏன்னா உள்ள இருக்கிற அது வந்து உடஞ்சு போயிடும்.
2: அது கீழே ஒரு நெயில் மாதிரி ஒண்ணு இருக்கும் பாத்தியா, அதுதான் சூடா வச்சுக்கும். இப்ப இருக்கிற பிளாஸ்க் பிளிம்சியா வந்துச்சு, ஆனா சூடு தாங்கறது இல்லதான். சரி, நீ அதுக்கு ஒண்ணு ஒரு போடு போடணும் பாரு, எனக்கே கோவம் தான் வருது. நல்லா போடு.
0: இது என்ன பண்றதே தெரியல, நீங்க சொன்னாமே தூக்கிதான் போடணும் போல் இருக்கு. ஆனா தூக்கி போட்டா காசு வராதே?
2: ஒண்ணும் வராது, அதால ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லாமே இப்ப யூஸ் அண்ட் த்ரோ காலம் ஆயிடுச்சு. ஆனா பாரு, அந்த காலத்திலேயே தெர்மாஸ் பிளாஸ்க் இல்லாத ஒரு தெர்மாஸ் பிளாஸ்க் வச்சிருக்காங்க.
0: அப்படியா? நானும் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா, இவங்க தெர்மாஸ் பிளாஸ்க்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி எல்லாத்தையும் சூடா வச்சிருப்பாங்க?
2: அவங்களுக்கு தேவைப்படல நம்ம ஊர்ல. ஏன்னா காலையில நம்ம ஊர்ல எல்லாம் என்ன சாப்பிட்டு போவாங்க, பழைய கஞ்சி பழைய சாதம் அதுதான் சாப்பிட்டு போவாங்க, சில்லுன்னு சாப்பிட்டு போவாங்க. அத நாங்க சாதத்தை புழிஞ்சு வச்சு மோரோ ஏதோ ஊர்காவ வச்சு சாப்பிட்டு போவோம், வெங்காயம் கடிச்சு சாப்பிட்டு போவோம், ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க.
0: ஆமா, அந்த பழைய சாதத்தையே இந்த பானையில தான் போட்டு வைப்பாங்க.
2: ஜில்லுன்னு இருக்கும், மெயின்டைன் ஆகும். அதான் நீ சொல்றது ரைட்.
0: ஏன்னா நம்ம ஊரே வந்து பிளாஸ்க் மாதிரி ரொம்ப சூடா இருக்கு, அதனால நம்ம ஜில்லுன்னு சாப்பிடுறோம்.
2: ஆனா அது ஒரு டெக்னிக் இருந்திருக்கு, ஆனா நம்ம ஊர்ல இல்ல, ஆனா இந்தியால தான்.
0: அப்படியா? எங்க?
2: கோவால.
0: என்ன புரியலையே எனக்கு. இல்ல, கோவால பழைய சாதம் சாப்பிடுவோம்,
2: அடி வாங்குவாய். ரைஸ் கன்சூமிங் ஸ்டேட் என்னெல்லாம் இருக்கு, அத்தனை பழைய சோறு சாப்பிடற கல்ச்சர் இருக்கு. நான் சொல்றது அது கிடையாது.
0: அப்புறம்
2: சூடா சாப்பிடுறது,
0: பழைய சோத்தை எதுக்கு சூடா சாப்பிடணும்?
2: நீ நல்லா அடி வாங்க போறீங்க.
0: சரி சொல்லுங்க.
2: இங்க பாரு, அதையும் ஹேண்ட்பேக் மாதிரி மாட்டிட்டு போறாங்க. இது ஒரு பிளாஸ்க்.
0: என்ன, பழைய சாதம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்கா?
2: பழைய சாதம்னே சொல்லாத.
0: அப்புறம்
2: இது ஒரு பிளாஸ்க்னு சொல்லிட்டேன், உள்ளுக்குள்ள சூடான சோறு தான் இருக்கும்.
0: ஓ, அப்ப சுடு சோறு வச்சுட்டு போறதுக்கு ஒரு பிளாஸ்க்,
2: கிட்டத்தட்ட ஹாட் பேக் மாதிரின்னு வச்சுக்கலாம்.
0: அதாவது உள்ள இருக்கிற சூடு வெளியில வராத மாதிரி இன்சுலேட் பண்ணப்பட்டது.
2: ஆமா, எப்படி இருக்கும் நான் உனக்கு காட்டுறேன், போட்டோ மட்டும் காட்டுறேன் பாரு. இது ஹேண்ட்பேக் மாதிரி இருக்கா?
0: இது ஹேண்ட்பேகா? இது பானை. இது
2: பானை மேல ஒரு கயிறு இருக்கு பாரு, அப்ப மாட்டிட்டு போனா அது ஹேண்ட்பேக் தானே?
0: சரி, பானை பேக்னு கூட வச்சுக்கலாம்.
2: சரி,
0: ஆனா பானையில வந்து சுடற சாதத்தை போட்டா அது ஜில்லுன்னு தானே ஆகும்?
2: ஆகாது, அதுதான் ஆகாது.
0: எப்படி?
2: ஏன்னா இந்த பானை இன்சுலேட் செய்யப்பட்டது. எதுவால் நான் சொல்றேன், வெறும் பானை இல்ல. ஏ, நீ களிமண் பானை நினைச்சிட்டு இருக்கியா? பின்னாடி என்ன இருக்கு, எப்படி இருக்கு?
0: அதாவது ஷேப் வந்து பானையாட்டு இருக்கு, ஆனா மேல வேற ஏதோ கலர்ல இருக்கே.
2: வெளியில என்ன பூச்சி பூசி இருக்காங்கன்னா, அதுக்கு மேல வந்து மண்ணையும் சாணத்தையும் நல்ல பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி பூச்சி மாதிரி செஞ்சு வெயில்ல காய வச்சு ரெடி பண்றாங்களா, அது வந்து

0: வந்து மண்ணு பியூர் மண்ணுல பண்ணது. அது நம்ம குடி தண்ணி எல்லாம் ஊத்தி வச்சா எப்படி இருக்கும், ஜில்லுன்னு ஆயிடும். இது போடுறதுனால இது இன்சுலேஷனா ஆட் பண்ணுதான். என்ன டெம்பரேச்சர்ல உள்ள வைக்கிறோமோ சாப்பாடோ கஞ்சியோ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுவோம்.
1: அப்படிங்கிறீங்களா?
0: ஆமா,
1: அதாவது சாதாரண பானை தண்ணி வைக்கிற பானையில மேல வந்து சாணத்தையும் மண்ணையும் குழச்சு பூசி அதை ஒரு ப்ரிப்பேர் பண்ணினா அது வந்து ஹாட் பேக் மாதிரி ஆயிடுது.
0: அதேதான்
1: இந்த மாதிரி ஒரு பானை வந்து கோவால இருக்கிறவங்க பண்ணிருக்காங்களா?
0: ஆமா, கோவா தான் இது.
1: கோவானா பீச் இருக்கும், வெள்ளக்காரங்க எல்லாம் இருப்பாங்க, நிறைய பார்ட்டி நடக்கும், ஒரே கொண்டாட்டம். இதான் கேள்விப்பட்டிருக்கோம்.
0: இது வந்து நீ சொல்றது சிட்டி கோவாலன்னு வச்சுக்கலாம், இது வந்து கிராமத்துல இருக்கும்.
1: அப்படியா? கோவா சுத்தி கிராமங்கள்
0: நிறைய இருக்கும், நிறைய கிராமங்கள் நல்லா பச்சை பசேல்னு இருக்குமா.
1: கோவானா கடல் தானேக்கா இருக்கும், அங்க எப்படி வந்து கிராமம் அரிசி விளையுது?
0: நாகப்பட்டினத்துல கடல் இருக்கு.
1: ஆமா,
0: அங்க என்ன ரைஸ் பவுல் எந்த இடம்? அங்கதானே.
1: ஓ சரி,
0: கடல் இருக்குதானே அங்க கோவால. ரைஸ் கல்டிவேஷன் இருக்கு, தேங்காய் முக்கியமா, தென்னை மரம் ஜாஸ்தி, வயலும் கடலும் சார்ந்த இடம் அது. அப்படிதான் நம்ம சொல்லணும். ஆனா வந்து விவசாயத்தை நம்பிதான் பெருவாரியான மக்கள் இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, விவசாய வேலைக்கு காலையில எழுந்து போகும்போது ரொம்ப எளியா போயிடுவாங்க இல்லையா, அப்ப இந்த பானைக்குள்ள சூடான கஞ்சியோ இல்ல சாப்பாடையோ உள்ள வச்சு எடுத்துட்டு போயிடுவாங்களாம். ரொம்ப நேரம் ஒர்க் பண்ற வரைக்கும் அவங்களுக்கு அந்த சூடு தாங்கும். காலையில வச்ச பண்டம் சாப்பாட்டு பொருள் அப்படியே சூடா இருக்குமா, ஓரளவுக்கு பைப்பிங் ஹாட்டா இருக்காது, ஓரளவுக்கு அப்படியே டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும், அட்லீஸ்ட் கெட்டு போகாம பாதுகாக்கும் இல்லையா. சூடா இருந்தா நம்ம இதுல இப்ப சாம்பார் எல்லாம் செய்யறோம் காலையில வெளியே வச்சிருந்தோம்னா இந்த வெயிலுக்கு கெட்டே போயிடுது.
1: ஆமா,
0: இது கலாச்சார நீட்டிப்பு தான். இது பானை எல்லா கலாச்சாரத்திலயும் உண்டு.
1: ஆமா,
0: ஆதி காலத்துல இருந்து அவங்க இந்த மாதிரி செஞ்சுதான் பானையை யூஸ் பண்ணிருக்காங்க சாப்பாடு வைக்கிறதுக்கு. பானையை கையில தூக்கிட்டு போறது ரொம்ப கஷ்டம் இல்லையா, பார் அதுக்கு வந்து ஒரு கயிறு. பானையை பண்ணும் போதே அந்த கயிறும் சேர்த்து ஒட்டிடுறாங்க. சோ அதனால இப்படி ஜென்டலா இப்படி கேரி பர் ஹேண்ட்பேக் மாதிரி எடுத்துட்டு போயிடுறாங்க. எல்லார் கையிலயும் ஒரு பானை இருக்கிறத நீ பாக்கலாம். நம்ம ஊர்ல தூக்குச்சட்டி மாதிரி இல்ல, கொஞ்சம் பெரிய பானை. சாப்பாடு வைக்கணும்னு கொஞ்சம் பெரிய பானையா இருக்கணும் இல்ல, அந்த மாதிரி. அது பேரு பாட்கா அப்படின்னு சொல்றாங்க, PODGOH, பாட்கா அப்படின்னு சொல்றாங்க அது. இப்ப வந்து கோவால வந்து இந்த மாதிரி பாட்டரி இருக்கு இல்லையா, மண் கலையங்கள் செய்யறது வந்து ரொம்ப ஃபேமஸா. மட்பாண்டங்கள் யூஸ் பண்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்னா இருக்கும். நம்ம சொல்ற அதே விஷயம் தான் சொல்றாங்க, பொருள்லாம் சீக்கிரம் கெட்டு போகாது, அதனால நம்ம இதை யூஸ் பண்றோம். எளிமையானது, ஒன்று உடஞ்சிச்சுன்னா இன்னொன்று வாங்கிக்கலாம், இதுதான் அவங்க சொல்றது. இன்னொன்று என்ன தெரியுமா, அவங்க சந்தையிலையும் இதெல்லாம் தான் விற்கிறாங்க.
1: ஓஹோ, இப்பவும் விற்கிறாங்களா?
0: இப்பவும் விற்கிறாங்க. நம்ம ஒரு சைட் ஆஃப் கோவாவை பார்த்துட்டு இப்படி நினைச்சுக்கிறோம்.
1: ஆமா,
0: அந்த மாதிரி இதை கஞ்சி கலையத்த வஞ்சி சோமக்கையிலே நம்ம பாடிட்டு நம்மள ஒரு தூக்கு சட்டியில அந்த இதை எடுத்துட்டு போலாமா?
1: சூப்பரா இருக்கு. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, மேல சாணியும் பூசி இருக்குங்கிறீங்க, உள்ள சாப்பாடு வச்சோம்னா அந்த சாணியோட ஸ்மெல்லு டேஸ்ட் எல்லாம் அதுக்குள்ள இறங்கிடாதா?
0: நீ நல்லா அடி வாங்க போற, நான் சொல்லும் போது ஒழுங்கா கேட்டுக்கிறது கிடையாது.
1: என்ன
0: அப்புறம் இதே டவுட் கேக்குறது?
1: சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு விளக்கம் சொல்லுங்க இதுக்கு.
0: பானைக்கு வெளியே தானே சாணத்தையும் மண்ணையும் போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி போடுவாங்க, உள்ளுக்குள்ள சாப்பாடை தானே வைப்பாங்க, உள்ளே கொண்டு போய் சாணத்தை போடுவாங்க, உன்னை என்ன பண்றதா தேவலாம்.
1: நீங்க சொல்றத கேக்கும் போது நீங்க சொல்றது கரெக்ட்னு தான் தோணுது. நம்ம கூட இதை ட்ரை பண்ணி பாக்கலாமா, பானை மேல சாணத்தை பூசி?
0: வேண்டாத வேலை, அந்த பிளாஸ்க குடு, எங்க வாங்கின வா, அங்க போய் குடுத்துட்டு வேற நல்ல பொருளை வாங்கிட்டு வரோம். மாத்திட்டு
1: அதை விட ஒரு ஐடியா நான் சொல்றேன், இந்த பிளாஸ்க எடுத்துட்டு நம்ம கோவா போயிடுவோம். நம்ம ரெண்டு பேரும் கோவாக்கு போய் இந்த பிளாஸ்க குடுத்துட்டு அந்த பாட்காவா வாங்கிட்டு வந்துருவோம். ஆமாக்கா, இப்படித்தான் நம்ம தமிழர்கள் வந்து எல்லா இடத்துக்கும் போகணும், போய் நம்மளோட முத்திரைய நாம தமிழர்கள் அப்படிங்கறத பதிக்கணும்.
0: தமிழர்கள் இப்படி எதுக்கு முதிரையை பதிக்கணும், அவங்களுக்கு எவ்வளவோ இருக்கு பதிக்கிறதுக்கு.
1: என்ன,
0: எப்படி போய் ஃபீஃபா வேர்ல்ட் கப் நடக்குது பத்தியா?
1: எது, இந்த ஃபுட்பால் சொல்றீங்களா?
0: ஆமா, அதுல வந்து சாமுவேல் முட்டுசாமி பத்தி கேள்விப்பட்டியா?
1: முட்டுசாமியா? முட்டுசாமின்னு சொல்றீங்க, முத்துசாமின்னு சொல்லுங்க.
0: இல்ல, அவர் வச்சிட்டு இருக்காரு, அவர் முத்துசாமி தான், அவர் ஃபாரின்ல இருக்காரு இல்ல, அவரு முட்டுசாமி, அவங்க அப்படிதான் கூப்பிடுறாங்க.
1: அப்படியா, நம்ம தமிழ்நாட்டுல ஒருத்தர் போய் உலக கோப்பை கால்பந்து போட்டியில விளையாடுறாரா?
0: இல்ல இல்ல, அதுக்கெல்லாம் பல நாள் ஆகும், வரணும்னு தான் நமக்கு ஆசை. இவர் வந்து அப்பா தமிழ்காரர், அதனாலதான் முத்துசாமின்னு வச்சிருக்காரு, சாமுவேல் முத்துசாமின்னு. அம்மா வந்து காங்கோவை சேர்ந்தவங்க, இவரும் எல்லா நாடுகளுக்கும் விளையாடி இருக்காரு, நிறைய வெற்றிக்கு காரணமா இருந்தவர். பிரான்ஸ்க்காக இதுக்கு முன்னாடி விளையாடி இருக்காரு, ஆனா வேர்ல்ட் கப்னு வந்தவுடனே நான் வந்து காங்கோவுக்காக தான் விளையாடுவேன், தாய்நாட்டுக்காக தான் விளையாடுவேன்னு விளையாடுறாரு. இவருடைய அப்பா வந்து சவுத் இந்தியா தமிழ்கார்.
1: ஓ, அப்ப அவங்க எல்லாம் ரொம்ப வருஷம் முன்னாடியே ஆப்பிரிக்கா போயிட்டாங்க,
0: போனவங்க. அடுத்தது இன்னொருத்தர் இருக்காரு, நிஷாந்த் வேலுப்பிள்ளை, அவர் ஆஸ்திரேலியாக்காக விளையாடுறாரு. ஆஸ்திரேலியாலே பிறந்தவர், அப்பா வந்து இலங்கை தமிழர், அம்மா வந்து ஆங்கிலோ இந்தியன். இந்தியன் ஹெரிடேஜ் இருக்கு இல்லையா அவங்களோட ரத்தத்துல, அதாவது மலேசியாவை சேர்ந்த இலங்கை தமிழரா வந்து நிஷாந்த் வேலுப்பிள்ளை. அவர் வந்து ஆஸ்திரேலியாக்காக இப்ப இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் விளையாடுறாரு.
1: ஓ, அப்ப வந்து இந்த ஃபீஃபா உலக கோப்பை கால்பந்து போட்டி

0: ரெண்டு தமிழர்கள் விளையாடிட்டு இருக்காங்க.
1: ஆமா,
0: அப்ப தமிழர்கள் எல்லா இடத்துலயும் நம்ம போய் முதிரிய பதிக்கிறோம். அதனால நம்ம வந்து கோவாக்கெல்லாம் போகவே
1: வேண்டாம்.
0: இங்கே பக்கத்துல பானை கடை இருக்குல்ல,
1: அதுக்கு என்ன போ,
0: அங்க போய் ஒரு சின்னதா ஒரு பானை வாங்கிட்டு வந்து சாணமும் கிடைக்கும், அதையும் வாங்கிட்டு வந்து நம்மளே ஒரு ஒரு ஹாட் பேக்க செஞ்சு பாக்க போறோம்.
1: என்ன எதுக்கு இதுல கூட்டு சேர்ந்துக்கிறேன், ஐயோ இந்த வேலைக்கெல்லாம் நான் வரமாட்டேன்ப்பா, நான் கதை மட்டும்தான் சொல்லுவேன், என்னாலலாம் அதெல்லாம் பண்ணி பாக்கலாம் முடியாது. நல்ல வேலையை நீயே செய், உன் பிளாஸ்க் வேண்டான்னு உடைக்க ரெடியா இருந்த அதுதானே.
0: அரட்டையில் பங்கு பெற்றார்கள் தேவகி மற்றும் சௌமியா.
2: அர்த்தமுள்ள அரட்டை.
3: கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? இந்தியா இப்போது நேரடியாக பயங்கரவாதத்தின் வேர்களையே தாக்குகிறது. நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது. முன்னெல்லாம் நாம் பாதுகாப்பு தளவாடங்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தோம். இப்போது அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஏற்றுமதி செய்து வருகிறோம். பாரதம் இனியும் அமைதியாக இருக்காது, பாரதம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது.
4: कि पिछले एक दशक में हमारी सेनाएं तेजी से आत्मनिर्भरता की ओर कदम बढ़ा रही है.
3: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன். உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்கு நடக்குதுன்னு? இந்தியாவில்தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில்தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
4: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
3: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
5: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக
0: வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கவிருப்பது
6: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கங்களுடன் சௌமியா. இன்னைக்கு என்ன ரெண்டு சூப்பர் பாட்டு கேட்க போறோம்? இந்த படத்துல 5 பாட்டு. இது வந்து 1986 வந்த படம். பொங்கல் அந்த டைம்ல ரிலீஸ் ஆன படம். படம் ஓகேவா ஓடின படம். அந்த ப்ரொடியூசர் பேரு கல்யாணராமன். படத்தோட டைரக்டர் பேரு சிவி ராஜேந்திரன். படத்தோட மியூசிக் டைரக்டர் பேரு கே ரவி. இப்படி நான் சொன்னேன்னா உங்களுக்கு யாருன்னே தெரியாது. இப்படியெல்லாம் நம்ம கிட்ட மியூசிக் டைரக்டர்ஸ் அந்த காலத்துல இருந்திருக்காங்க, அவங்களும் நல்ல பாட்டெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த படம் பேரு ராஜா நீ வாழ்க. இந்த பாடல்களோட இசையமைப்பாளர் கே ரவி. கே ரவின்னா நமக்கு தெரியாது, ஆனா அந்த கே ரவி யாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு குடத்தில் இட்ட விளக்கு மாதிரி தான். வெரி டேலண்டட் பர்சன், ஒரு கவிஞர், இசையமைப்பாளர், வழக்கறிஞர், இப்படி பல முகம் கொண்டவர். மல்டி ஃபெசட்டட் பர்சனாலிட்டி, கிட்டத்தட்ட டி ராஜேந்தர் மாதிரி. நம்ம சினிமால இவ்வளவு டேலண்டட் பீப்புள் இருந்திருக்காங்க, ஏன் அதுக்கப்புறம் அவங்க பாட்டு பண்ணவே இல்லை அப்படின்னு நமக்கு தோணும். இவரே எழுதக்கூடியவர்கள்னால இவரே இந்த பாடலை எழுதி SPB சார் பாடி தனி பாடலாம் வெளியிட்டு இருக்காரு. அதாவது இசை கவி ரமணன்னு சொல்வோம் இல்லையா, இப்ப அவர் ரொம்ப பாப்புலர். பாரதியாருடைய கவிதைகளை வந்து அரங்கேற்றம் பண்றதா இருக்கா, அவரை பத்தி பேசுறதுல இருக்கட்டும், கண்ணதாசனை பத்தி பேசுறதுல இருக்கட்டும், அவ்வளவு இப்ப பிரபலமா இருக்காரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரும் இவரும் சேர்ந்துதான் இந்த படத்துக்கு லிரிக்ஸே எழுதியிருக்காங்க. அடாடா அப்படின்னு நமக்கு தோணும். இவரை வந்து வானவில் ரவி அப்படின்னு சொல்லுவாங்க. வானவில் பண்பாட்டு மையம், கல்ச்சுரல் சென்டர் அதை வச்சிருக்காரு. அதுல வந்து அவர் எழுதாத சப்ஜெக்ட் இல்ல, கவிதைகளா இருக்கட்டும், கட்டுரைகளா இருக்கட்டும், அப்பவே மாணவ பருவத்திலே நிறைய எழுதியிருக்காரு. ஆனா என்னவோ திரைத்துறைக்கு அவர் வராம அப்புறம் அவர் வழக்கறிஞர் தொழில பார்க்க போயிட்டாரு. அவர் செய்த சாதனைகள்லாம் இப்பதான் நமக்கு தெரிய வருது. இந்த படத்துல வந்து பிரபு அம்பிகா நடிச்சிருக்காங்க. சரி, இதுல இப்ப வான் வெளியில் ஒரு பாட்டு, SPB சார் அண்ட் எஸ் ஜானகி அம்மா, பியூட்டிஃபுல் மெலடி, அதை தான் இப்ப கேட்க போறோம். 1986 ரிலீஸ் ஆன ராஜா நீ வாழ்க படத்துல இருந்து கே ரவி இசையமைப்பில் வந்த பாடல் இது.

அதான் வீணை மீட்டுற மாதிரியே ஜானகியம்மா பாடியிருப்பாங்கல்ல, அந்த பாட்டு தமிழ்ல என்ன? அதே தானே தமிழ்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா எல்லாரும் செம்மையா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஒத்தர் ரெண்டு பேர் தான் ரொம்ப லேட்டா சொன்னீங்க, அதெல்லாம் நான் கணக்கில் எடுத்துக்கப்பட மாட்டா. ஏன்னா உங்களுக்கு சனிக்கிழமை ஃபுல்லாக டைம் இருக்கு, சண்டே டைம் இருக்கு, நீங்க மண்டே நைட் வரைக்கும் கொடுக்கலாம்னு

0: சொல்லியிருந்தேன். ஆனா அநியாயம் இன்னைக்கெல்லாம் நீங்க கொடுக்குறீங்க, நேத்தெல்லாம் கொடுத்துருக்கீங்க, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, இந்த தடவை நான் பேர் படிச்சிடறேன், ஆனா நெக்ஸ்ட் டைம்லாம் கரெக்டா சொல்லிடணும். சரி, இது தமிழ்ல என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். என்ன விடை? இதுதான் விடை.
1: ஒன்னா ரெண்டா தாமரை பூ நம் வீட்டினில் பூத்தது ஏராளம்.
0: ஒன்னா ரெண்டா தாமரை பூ, ஆ பியூட்டிஃபுல் சாங் இல்லையா? மலையாள படம் வந்து ஆலோலம், அந்த படத்துல வந்ததுதான் வீணே வீணே அந்த சாங். தமிழ்ல வந்து தழுவாத கைகள் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம், மலையாளம் வந்தது வந்து 1982, அதுக்கப்புறம் 4-5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த படம் 1986. ஆனா அந்த பாட்டு ஏற்கனவே ஹிட் ஆயிடுச்சுனால இது பெருசா ஹிட் ஆல. ஆனா நம்ம மனசுல இருக்கு பாத்தீங்களா, சூப்பர் பாட்டுல இந்த டூயட் எக்ஸலன்ட் சாங். சரி ஓகே, இதுதான் விடை. ஆனா அந்த விடைய டக்கு டக்கு டக்குன்னு எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டீங்க. பாட்டு போட்டு அடுத்த செகண்ட் 12:24 செல்வபுரம் சையத் ரசூல் பண்ணிட்டாரு, ஃபாலோட் பை RS புரம் ஹரிஹரன், டெய்லர் முருகன், நவநீதன் சென்னிமலை, பாபு மாதாவங்களாம் 12:26 அனுப்பிட்டாங்க. அடாடாடா சூப்பர், செல்வபுரம் சையத் ரசூல் தான் ஃபர்ஸ்ட் அனுப்பினார். அவருக்கு இந்தாங்க பிடிங்க பலத்த கைத்தட்டல். உங்களுக்கும் உண்டு, இருங்க இருங்க வரிசையா படிக்கிறேன். குமார் சங்கமேஸ்வரன், நடராஜ், சாந்தி, பொன்னே கவுண்டனூர், அப்புறம் வந்து டாடா பேட்ல இருந்து வி விஸ்வநாதன், அப்புறம் கோணமலை ஆனந்தன், ஆர்கே சண்முகானந்தம், கஞ்சம்பட்டியில இருந்து சரவணன் அப்படின்னு ஒருத்தர் அனுப்பியிருந்தாரு, அப்புறம் உமா கணேஷ் சிறுமுகையிலிருந்து, அட்டப்பாடி செல்வ சுப்பிரமணியன், அப்புறம் பூபதி ராஜேந்திரன் மூக்கனூர்ல இருந்து, ராஜாமணி, இந்திரபிரியா, கல்யா, அலாங்கொம்பு தண்ணீர் தடம், விஜயகுமார், உமா மகேஸ்வரி, குகன் சிந்து கோத்தகிரியிலிருந்து, கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டி, தென் பொன்முடி நாகமணி, சண்முக சுந்தரம் ரமண முதலி புதூர்லேருந்து, அப்புறம் மணவை சந்திரசேகர், ராயம்பாளையம் பாலசுப்ரமணியம், அப்புறம் கனியாம்பூண்டி கனகரத்னம், ஆழியார் சுப்பிரமணியம், சிறுமுகை சோமு கலைவாணி, காலேஜ் பிரணயா குகன், போன வாரம் ஜிஎன் மில்ஸ் சேவியர் பால் கரெக்டா அனுப்புனீங்க, நான் சொன்னேன் திருஷ்டி பட்டுருச்சு போல இருக்கு. போன வாரம் டக்கு டக்குன்னு ரெண்டு பாட்டுக்கு அனுப்பி நல்ல பலத்த கைத்தட்டெல்லாம் வாங்கினீங்களே, இந்த தடவை என்ன பண்ணிட்டீங்க? ராதா ராதா மீண்டும் கோகிலாலே அந்த பாட்டான்னு கேட்டிருக்கீங்களே, இதே விட இன்னொருத்தங்களும் சொல்லியிருக்காங்க. அவர் ஓன் அனௌன்சர் சாரதா ராமநாதன், அவங்க கூட மீண்டும் கோகிலா ராதா ராதாவான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, கவிதா இளங்கோவன், இவங்களும் வீணைக்கு வீணைன்னு அனுப்பிட்டு அப்புறம் சரியா அனுப்பிட்டாங்க. ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரம்ல இருந்து கரெக்டான விடை அனுப்பியிருக்காங்க. கருவஞ்சிறை ரேவதி பாலகிருஷ்ணன், அவினாசி பிரபு, தேவி ஸ்ரீசாய், அப்புறம் சத்தியமங்கலம் கேன்பாளையம் பேச்சு முத்து, திருப்பூர் வெளியங்காடு கீர்த்தி மகேஸ்வரி ஹரிஷ், கோவை தெலுங்கு வீதி பாதுஷா, தனபால் சசிகலா, கோகுல் நகர் சாமி கவுண்டன் பாளையம், வடவள்ளி கிரிஜா, ஹரிஹரன் பெங்களூரு, அவர் என்ன தெரியுமா போட்டிருக்காரு, ஒரு பியூட்டிஃபுல் சாங் போட்டிருக்காரு, ஊஞ்சலாடு முறவர்கள் வீணை எனது குழந்தை அந்த பாட்டை போட்டிருக்காரு. ஓகே, அந்த படமுமே மலையாள படம் தான் ஒரிஜினல். அப்புறம் வி இளங்கோ, சாந்தி இளங்கோ அண்ட் குடும்பத்தினர், அப்புறம் கோவை தெலுங்கு பாளையம், பாலு, ரேவதி குடும்பமா அனுப்பியிருக்கீங்க. அப்புறம் கீதா மொடப்புலூர்ல இருந்து, ஆஹா பிள்ளை நிலாவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசு, பா பரணிதரன் குடும்பத்தினர், பீடம்பள்ளி வாசுதேவன், ஆச்சிப்பட்டி துரை மணிகண்டன், ஒன்னா ரெண்டா என்ன சொல்ல என் நெஞ்சிலே ஆசைகள் 1000, வேற ஏதோ பாட்டை போட்டிருக்காரு, ஆனா அந்த பாட்டு இல்ல, இருந்தாலும் உங்க பேரை நான் படிச்சுட்டேன். SM அப்துல் கஃபூர் செல்வபுரம்ல இருந்து, அவரும் கரெக்டா போட்டிருக்காங்க. அப்துல் கஃபூர் நீங்க எப்படிதான் போட்டிருந்தீங்க, கபூர் அப்படின்னு போட்டிருந்தீங்க, கபூர்னா அது நார்த் இந்தியன் நேம் மாதிரி இருக்கும், நானே பாருங்க உங்களை கரெக்ட் பண்ணி கபூர் அப்படின்னு படிச்சிருக்கேன், அதுதானே உங்க பேரு, கரெக்டா எழுதணும் ஓகேவா. சேரன்மாநகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, அப்புறம் கும்பகோணம் மனோகரன், தேவனூர் ஜோதி லட்சுமி, இவங்களாம அனுப்பியிருக்காங்க. ஆவா அடேங்கப்பா எத்தனை பேரு. அப்புறம் அவர் ஓன் அனௌன்சர் கவிதா கரெக்டா போட்டிருக்காங்க. கரெக்டா ஆன்சர் சொன்ன எல்லாருக்கும் இந்தாங்க பிடிங்க பலத்த கைத்தட்டல். பாருங்க எவ்வளவு ஆசை ஆசையா நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. ரைட், இந்த வார குவிஸ் என்ன என்னன்னா, இப்ப வரப்போற இந்த துண்டு பாட்டை கேளுங்க. அது என்ன துண்டு பாட்டு, அதோட எந்த பாட்டுல வருங்கறது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லவே வேணாம். மல்லது கேப்போமா?

ஜீனத்தின் கனவி வந்தாள் உன் போலவே. என்ன பாட்டு இது? முதல் முதலாக காதல் டுயட் பாடவில்லை. நம்ம எவ்வளோ ஃபேவரட் சாங்ல இந்த பாட்டோட நிறைய கதைகள் இருக்கு. ஆனால் அடுத்த வாரம் ஆன்சர் சொல்லும் போது இதோட இணைந்த கதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ என்ன, இந்த பாட்டில் இப்போ கேட்டீங்க இல்லையா, இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இதை பற்றி தான் கேள்வியே. இது ஒரு பாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது. இது எந்த பாட்டில் வந்த வரிகள் அவ்வளோதான். அந்த பாட்டோட முதல் அடியை நீங்கள் சொல்லணும். எந்த பாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது அவ்வளோதான், அதுதான் நீங்க யோசிக்கணும். எங்கேருந்து எங்க கொண்டு வச்சிருக்காரு பாருங்க ராஜா சார், அதை இவர் எப்படி பாடியிருக்காரு இல்ல, ஐயோ இது ஒரு மிமிக்ரி தான், இது எவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு. இதுக்கு க்ளூ கிடையாதா? நிச்சயமா சொல்லலாம்.

லாமே, இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டு எங்கேருந்து எடுத்தாங்களோ அதான கேள்வியா கேட்டிருக்கேன். அந்த பாட்டு ஹாப்பி சாங் சரியா? ஆனா அந்த பாட்டு அவ்வளோ ஹிட் இல்லை. அந்த படம் ஹிட்டு, அந்த படத்துல ஒரு ஹிட்டான பாட்டு வந்து சோகப்பாட்டு. இதெல்லாம் ஒரு கண்டுபிடிக்கிற மாதிரியா சொல்றீங்க? 10 பாட்டோ 12 பாட்டோ அந்த படத்துல ஆல்மோஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க. எப்படி குழு கொடுத்துருக்கேன், தமிழ்லயும் இருக்கு, தெலுங்குலயும் இருக்கு. தெலுங்கு தான் ஒரிஜினல், ஹிந்தியில கூட இருக்கு அந்த படம். அப்பா, எத்தனை குழு கொடுத்தாச்சு கண்டுபிடிங்க. ஒரு ஃபேமஸ் சிங்கர், அந்த காலத்து சிங்கர் பாடின பாட்டு, அதுலேருந்து தான் இந்த வரிகள் எடுத்து இதில் வச்சாங்க, அவ்வளோதான். ஓகேவா? கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சலாம். ஆ, குதிரை வரும் அந்த பாட்டில். இதுக்கு மேலே என்ன குழு கொடுக்கறது? கொடுத்தாச்சு, நிறைய குழு கொடுத்தாச்சு. சரி, யோசிச்சு கண்டுபிடிச்சி டக்கு டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் எல்லாம் அனுப்பி வைங்க பார்ப்போம். மொபைல் நம்பர் சொல், 9 58 58 00 103. என்றும் கேட்டது இன்றும் இனிக்குதுல செகண்ட் சாங் என்ன? இந்த 1986 ரிலீஸ் ஆன ராஜா நீ வாழ்க படத்துல நிறைய கதை இருக்கு. அந்த படத்தோட ரிலீஸ், இந்த படம் வந்து அவ்வளவா ஓடல. கல்யாண ராமன்கிறவர் ப்ரொடியூசர், நமக்கு தெரியும், எம்ஜிஆர் படங்களை எல்லாம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. அவருடைய வளர்ப்பு மகன் தான் இவர் ரவி. கல்யாண ராமன்கிறவருடைய மனைவி வந்து இவருக்கு அத்தையானும், அத்தை வீட்டுல வளர்ந்திருக்காரு. அதனால அவருடைய இனிஷியலே அவர் எடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் இப்ப அவரே சொல்லிதான் எனக்கும் தெரியும். அவர் பேஜ்லயே ஷேர் பண்ணிருக்காரு இதெல்லாம். இந்த படத்துக்கு இசை இவரா அப்படிங்கறது நமக்கே இப்பதான் தெரிஞ்சிருக்கு. அவர் சொன்னதே நான் உங்களுக்கு சொல்றேன். படம் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து சென்சார்க்கு வந்திருக்கு. அப்ப ஓப்பனிங்ல வந்து வெறும் மியூசிக் தான் இருந்திருக்கு. டைட்டில் சாங் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு டைரக்டர் சொன்னாராம். உடனே இவங்க டைட்டில் சாங் ரெடி பண்ணலாம், வரியெல்லாம் எழுதியாச்சு, அவர் எழுதி கொடுத்துட்டாராம். எழுதி கொடுத்துட்டு ரெக்கார்ட் பண்ண பார்த்தா எஸ்பிபி சாரும் மலேசியா வாசுதேவன் சாரும் ஃபாரின் போயிட்டாங்களா, இங்க இல்ல. ஆனா டைம் ரொம்ப கம்மியா இருந்திருக்கு, 4 நாளோ இன்னும் இருந்திருக்கு. அதனால அவரோட ஃப்ரெண்டு ராஜுங்கிற ராஜகோபால கூப்பிட்டு இதை பாட வைக்கிறாங்க. அவர் பாடினா அந்த டைட்டில் சாங் இப்ப கொஞ்சம் கேட்போமா?

இப்ப கேக்குற பாட்டு சீவலப்பேரி பாண்டி, அதுல வந்த பாடல். இது ரெண்டு பாடினது யாரு? ராஜகோபால். இப்ப நான் ராஜகோபால் பாடின பாட்டுன்னு சொல்றேன், ரவி அவர்கள் இசையமைச்ச பாட்டுன்னு சொல்றேன். உங்களால ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. இப்படி சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ரவி அவர்கள் வந்து பிரபல நியூஸ் ரீடர் சோபனா ரவியோடைய கணவர். ராஜகோபால்ங்கிறவரு அகைன் பிரபல நியூஸ் ரீடர் சந்தியா ராஜகோபாலுடைய கணவர். இப்படின்னா வந்து கண்டுபிடிச்சிருவீங்க இல்ல? சோ பாட்டுக்கு இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்கு பாருங்களேன். அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் பாருங்களேன். அது வந்து கோயின்சிடென்டல். அவங்க மனைவிமார் ரெண்டு பேருமே நியூஸ் ரீடர்ஸா இருந்திருக்காங்க. ரவி சாரோட ஃபேமிலி ரொம்ப டேலண்டட் ஃபேமிலி. இந்த மாதிரி அவர் நிறைய கதை சொல்றாரு பாருங்க. இந்த படத்துக்கு வந்து இப்படி ஒரு கதை இருக்கு. இந்த படத்தோட ரிலீஸ் வரதுக்கு முன்னாடி அவர் கதையாவே சொல்றாரு. அவர் வந்து மாலை போட்டிருந்தாரா சபரிமலைக்கு 14 ஜோதி தரிசனம் 1986 அங்கு இருக்கணுமா. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இத்தனை இஷ்யூஸ் இருந்தது போல இருக்கு. என்ன பாட்டெல்லாம் சரி பண்ண எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இவர் லாஸ்ட் மினிட்ல அவங்க சென்னையிலேருந்து ஃபிளைட்ல போய் இறங்கி அப்புறம் ஜோதி தரிசனம் பார்த்துடுறாராம். நல்லபடியா என் படமும் ரிலீஸ் ஆச்சு, நான் அங்கே பண்ண படம் அப்படிங்கிறாரு. ஏன்னா ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு அதை பார்த்துட்டு தான் நாங்கள் போனோம் நெக்ஸ்ட் டே அங்கே அப்படின்னு அதை சொல்றாரு. ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை அது, அதாவது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இல்லாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. எனிவே இப்பேற்பட்ட பெரிய கலைஞர் அவர். அன்பார்ச்சுனேட்லி சினித்துறைக்கு வரவே இல்லை. இத்தனைக்கும் அவங்க வளர்ப்பு தந்தையார் வந்து மூவி ஃபீல்டிலே இருந்து கூட அவர் வேண்டாம் போறோம் நமக்கு இதுதான் சொல்லிட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் வக்கீலா விளங்கினார். எத்தனை கவிதைகள் இப்ப பாத்தீங்கன்னா அவருடைய கவிதைகளை வந்து ஆராய்ச்சி படிப்புக்கு எடுத்துட்டு இருக்காங்க அதை பல்கலைக்கழகங்கள்ல. இப்ப எப்பேற்பட்ட அவர் சாதனை பண்ணோன்னு தெரியாமே அதை நான் சொன்னேன், குடத்தில் இட்ட விளக்குன்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். அவர் மியூசிக் பண்ண இதுல இருந்துதான் அடுத்த பாட்டு என்ன, நேற்று பூந்தளிர். இது பியூட்டிஃபுல் மெலடி. எஸ்பிபி சாரும் வாணி ஜெயராமாவும் பண்ணது. ராஜா சார் கோலோச்சிட்டு இருந்த சமயம் எல்லாரும் இருந்தாங்க. சங்கர் கணேஷ் இருந்தாரு, சந்திரபோஸ் அவர்கள் இருந்தாங்க, எம்எஸ்வி சார் இருந்தாரு, டி ராஜேந்தர் இருந்தாரு, ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. எல்லாருமே ஹிட் சாங்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்ப கேட்கும் போது இது மாதிரி இல்லை, ஆனா இது மாதிரி இருக்கு அது மாதிரி இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியல. ஆனா மெலோடியஸா ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. அந்த காலத்துக்கே உண்டான பாட்டு மாதிரிதான் இருக்கு, நல்லாவே இருக்கு. நம்ம ஏஆர்ல போட்ட பாட்டு தான் அது. சரி, இப்ப கேட்க போற பாட்டு வந்து நேற்று பூந்தளிர் அப்படின்னு ஒரு பாட்டு. எஸ்பிபி சாரும் வாணி ஜெயராமும் பாடின பாட்டு. இது ஒரு சூப்பர் மெலடி, நல்ல பாட்டு. இந்த படத்துல

எவ்வளவு கதை இருக்குல்ல இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு. ராஜகோபால் அவர் வந்து மேடையெல்லாம் பாடிட்டு இருந்திருக்காரு, ஃபியூ சாங்ஸ் பாடியிருக்காரு அவர். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த கிழக்கு சவக்கையிலே தான் பாடியிருக்காரு. அவரும் அதை வந்து ஒரு கரியரா எடுத்துக்கணும்னு அவரும் நினைக்கல. சில பேருக்கு அதான் சொல்லுவாங்களே, எழுதியிருந்தா தான் வரும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டுல சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. சரி, அந்த பாட்டு சூப்பர் பாட்டு போய் கேட்போமா? ராஜாணி வாழ்கால இசையமைப்பாளர் ரவி அவர்களோட கைவண்ணத்துல வந்து இன்னொரு பாடல், நேற்று பூந்தளிர் எஸ்பிபி சாரும் வாணிஜெயராமாவும் பாடின இன்னொரு பாடல் கேட்போமா?

0: ங்கனி தோற்றம் மாறியது தொட்டதும் நெஞ்சில் பட்டதென்ன வளரம்பு
1: ஓகே உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம் இந்த வாரமும் நிறைய மெசேஜஸ் அனுப்பியிருக்கீங்களே பாப்பமா குணசேகரன் பணப்பள்ளி ஆணைக்கட்டியில இருந்து என்ன அனுப்பியிருக்கார் நேயர்கள் ஆகிய நாங்களும் அதுல்யாங்கிற வீர பெண்மணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காரு தேனாமணிகண்டன் வந்து அன்னைக்கு அந்த இன்றைய நேயர்ல வந்து என்னென்ன நிகழ்ச்சிகள் விரும்பி கேட்பாங்கன்னு அழகா சொன்னார் அப்படின்னு இந்த குணசேகரன் அவர்கள் பாராட்டியிருக்காரு இவர் என்ன அனுப்பியிருக்காரு டாடா பெட் விஸ்வநாதன் நேத்து இந்த பாட்டை கேட்கும் போதே லைட்டா டவுட் வந்தது ஒருவேளை நாளைக்கு குவிஸ்கான விடை வந்து இதுவோ அப்படிங்கிறது பாருங்க எப்படி நம்மள மாதிரியே யோசிக்கிறாரு பாருங்க அர்த்தமுள்ள அரட்டையில் கேரளாவை சேர்ந்த அத்துல்யா கடலில் மூழ்கி ஆண்கள் செய்யும் வெல்டிங்

0: கட்டிங் ஒட்டிங் வேலைகளை துணிச்சலாக செய்கிறார், அவருக்கு வாழ்த்துக்கள். மனம் எனும் கடலில் முத்தெடுத்து சௌமியா மேடம்க்கு தாருங்கள். தேவகிக்கு சொல்லியிருக்காரு, மன்மதன் தான் விட்டாம்பு, அப்புறம் காதல் கிளி, இந்த ரெண்டு பாடல்களும் கேட்காத பாடல்கள் தான் சிறப்பு அப்படின்னு ஆர்கே சண்முகானந்தம் கஞ்சம்பட்டியிலிருந்து அனுப்பியிருக்காரு. அர்த்தமிழ் அரட்டையில வந்து சாதனை பெண் அதுல்யாவின் அசத்தலான பணி பற்றி சொன்னீங்க, வாழ்த்துக்கள். இந்த சிலு சிலுங்குது பாட்டு இல்ல, அது வந்து இசை விளக்கம் அருமைங்க. தலையணை மந்திரம் படப்பாட்டும் கல்யாண கச்சேரி அந்த பாட்டும் வந்து நல்லா இருந்தது, அருமையா இருந்தது. ஒரு மணி நேரம் அருமையான நிகழ்ச்சி, ஆனா நியூஸ்ல 10 நிமிஷம் போயிடுதே அப்படின்னு யார் போட்டிருக்காங்க, ஜெகநாதன் பூலக்காட்டுப்பாளையம். 1 ஹவர் பண்ணுங்க இந்த நிகழ்ச்சின்னு ஒரு லிசனர்ஸ் எல்லாம் 1 வருஷமா கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, பாருங்க. பிரேம்நாத் பெரியநாயக்கம் பாளையம்ல இருந்து அவர் என்ன கொடுத்திருக்காரு, அதுல்யா குறித்த தகவல்கள் பெண்களுக்கே பெருமை சேர்க்கும் வகையில் இருந்தன. 6:40 பாடல்கள் அனைத்தும் அருமை. ஆல்மோஸ்ட் டெய்லி நீங்க மெசேஜ் பண்றீங்கல்ல, முடிஞ்ச உடனே இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு பண்ணிடுவாரு. சிரிப்புக்கு ஒரு இசை கருவியா வியக்க வைத்து விட்டீர்கள், எங்களையும் ஷேக் செய்து விட்டீர்கள். ஓஹோ, சே நடராஜ் சாந்தி பொன்னே கவுண்டனூர்ல இருந்து பாருங்க, கிரியேட்டிவா மெசேஜ் கொடுத்துருக்காரு. எஸ், ஷேக் ஷேக் ஷேக்கர் பத்தி இல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். இசைக்கருவி பற்றிய தகவல்களை ரசனையோடு கூறியது உங்களின் அர்ப்பணிப்பை காட்டுகிறது. ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் அனுப்பியிருக்காங்க தாராபுரத்திலிருந்து. என்ன பாட்டுன்னு கண்டே பிடிக்க முடியவில்லை, சிரமப்படுகிறோம். தகவல்களை திரட்ட நீங்கள் எவ்வளவு சிரமப்படுவீங்க? அவ்வளோ சிரமப்படுறேன்னு சொல்ல முடியாது. இப்ப ஆக்சுவலா அது ரொம்ப ஈஸி தெரியுமா, முன்னாடி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அப்ப ரொம்ப கஷ்டம், இப்படி ஒத்த 2 பேர் ஆபீஸ்க்கு வரவங்க, லைட் மியூசிக் சிங்கர்ஸ், ராஜா சார் ட்ரூப்ல இருந்தவங்க, சங்கர் கணேஷ் ட்ரூப்ல இருந்தவங்க, MSV சார் ட்ரூப்ல இருந்தவங்க எல்லாம் வந்து நிறைய தகவல்களை சொல்லுவாங்க. அப்ப நான் ஆர்வமா உட்காந்து கேட்டு நோட் பண்ணி வச்சது தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நிறைய வந்து நெட்ல தருந்தீங்கன்னா தகவல்கள் அப்படியே கொட்டி கிடக்குது, ஆனா அதுல எது உண்மைன்னு நமக்கே தெரியாது. சில விஷயங்கள் அவங்க சொன்னதுதான், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் சொன்ன விஷயங்களை தான் நான் சொல்றேன். நான் பார்த்து அப்சர்வ் பண்ண விஷயத்த தான் சொல்றேன், புதுசா எதுவும் இல்லை, இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. ஆனா என்ன பாட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ரொம்ப யோசிப்பேன். உங்களுக்கு ஏகப்பட்ட பாட்டு இருக்கு, எது கொடுத்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்? அதே மாதிரி குவிஸுக்கான கேள்வி வந்து எது கொடுத்தா உங்களுக்கு நல்ல கண்டுபிடிப்பீங்க, கண்ணும் பிடிக்கணும் ஆனா கொஞ்சம் டஃபாவும் இருக்கணுமே, ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் மண்டை உடச்சுக்கிற மாதிரி இருக்கு. முக்கியமா எதுக்கு தெரியுமா? அர்த்தமுள்ள அரட்டை. அந்த தகவலை திரட்டுறது தான் ரொம்ப கஷ்டம். வழக்கம் போல இந்த இதுல வந்து லெட்டர்ஸ் உங்களுக்கு முடியலன்னு வச்சுக்கோங்க, 12:40 முன்னாடி முடியலன்னா 12:50 கேட்கலாம், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு நீங்க ஒண்ணு செய்யணும், ரேடியோ ஆஃப் பண்ணக்கூடாது, தொடர்ந்து கேட்கணும். சென்னிமலை நவநீதன் என்ன கொடுத்திருக்காரு, மணி ஒன்று மலர் ஒன்று, அதுல வந்து கதை சொல்லிய விதம் அருமை, வாழ்த்துக்கள். சாருகேசன் இருந்தாங்க, அவங்கள சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அதை அருமையா சொல்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க, நன்றி. சிரிச்சா பாடலுக்கு எத்தனை விளக்கங்கள், இந்த தமிழ் பாடலுக்கு ரயில் சத்தம் உட்பட எத்தனை எத்தனை விதங்கள் என்று கூறியது அருமை. நீங்கள் இசை களஞ்சியம் என்று மீண்டும் நிரூபித்து விட்டீர்கள். சிவகுமார் கிருஷ்ணன் கோத்தகிரியிலிருந்து போட்டிருக்காரு, நன்றி. பூபதி ராஜேந்திரன் அண்ட் ஃபேமிலி, இந்திரபிரியா கல்யா, அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, அண்ட் அர்த்தமுள்ள அரட்டையில் அண்டை மாநில ஸ்கூபா டைவிங் செய்கிற அதுல்யா. இல்ல, ஸ்கூபா டைவிங் இல்ல, அவங்க வந்து டீப் சி டைவர், ஸ்கூபா டைவிங்கையும் தாண்டி அவங்க பண்றது. அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் பண்பலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் மிக மிக அருமை, அந்த அனைத்து பாடல்களும் அருமை, மொத்தமா போட்டாரு. இது வந்து மிக சவாலான விஷயம் இல்லையா, டீப் சி டைவிங்கிறது. கடலுக்கடியில் அவர் கண்ட அதிசயங்களை ஆவணப்படுத்த நினைப்பது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு மதுக்கரை பெரியசாமி அவர் போட்டிருக்காரு. நீங்க விடைய வந்து ரொம்ப லேட்டா அனுப்பினீங்க, அப்படி அனுப்பக்கூடாது, ஆனா விடை கரெக்டு தான், அதுக்கு மேல இருந்தா என்னாலேயே அதை ஃபாலோ பண்ண முடியாது.
1: வசந்த இல்லம் நிகழ்ச்சியை தொடர்ந்து 12:50 கேட்கலாம்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். டிஜிட்டல் ஊடக செய்தி நிறுவனத்திற்கு

0: போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். டிஜிட்டல் ஊடக செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், இந்தியாவில் 12 ஆண்டுகளுக்கும் மேலாக பிரதமர் பதவியை திரு நரேந்திர மோடி வகித்து வருவதை சுட்டிக்காட்டினார். சர்வதேச விவகாரங்களை திறம்பட கையாண்டு வருவதோடு மதிப்பிற்குரிய தலைவராகவும் திரு நரேந்திர மோடி உருவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள குடியிருப்புகளுக்கு 100% மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அம்மாநிலங்களில் 96% அளவிற்கு ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 8 பசுமை விமான நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதோடு 46,000 கிலோமீட்டர் தொலைவிற்கும் கூடுதலான சாலை பணிகள் ஊரக பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உலகிலேயே முதல் முறையாக இயற்கை வேளாண்மையை முழுமையாக பின்பற்றும் மாநிலமாக சிக்கிம் உருவெடுத்துள்ளது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முந்தைய காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் வடகிழக்கு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கான நிதி ஒதுக்கீடு பெருமளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் 7 லட்சம் கோடி ரூபாய் செலவில் அம்மாநிலங்களில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். காசநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். காசநோய் ஒழிப்பு நடவடிக்கைகளை மக்கள் பிரதிநிதிகளை கொண்டு ஆய்வு செய்ய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு J.P. நட்டா இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகளில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த தினம் கொண்டாடப்படுவதையொட்டி பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலக வளாகங்கள், தனியார் நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்களில் இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. ஆயுஷ் துறையின் கீழ் தொடங்கப்பட்டுள்ள யோகா சங்கம் இணையதளத்தில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட அமைப்புகள் இந்த கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்காக பதிவு செய்துள்ளன. இதன் மூலம் தேசிய இயக்கமாக இந்த கொண்டாட்ட நிகழ்ச்சி உருவெடுத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உத்வேகம் அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சி கூறியுள்ளார். ஆக்ராவில் பிரிக்ஸின் சிறு குறு தொழில் துறையினருக்கான அமைப்பின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். சிறு குறு தொழில் துறையின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை பிரிக்ஸ் நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தென்கொரியாவைச் சேர்ந்த அரசு குழுவினர் புதுதில்லியில் நாடாளுமன்ற வளாகத்தை பார்வையிட்டனர். தென்கொரிய உள்துறை அமைச்சர் திரு யுன் ஹோஜுங் தலைமையிலான இந்த குழுவினர் இதனைத் தொடர்ந்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவையும் சந்தித்து பேசினர். இந்தியா தென்கொரியா இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் குடியரசுத் தலைவருக்கு பிறந்த தின வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்க தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கேரளாவில் பெண் ஒருவருக்கு எபோலா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோட்டயம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக கேரள அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தெற்கு சூடானிலிருந்து கேரளா திரும்பிய அவர் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகளை அம்மாநில காவல்துறை முடக்கியுள்ளது. அக்கட்சியைச் சேர்ந்த அதிருப்தி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் 3 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்தனர். வைஷாலி மாவட்டத்தில் 3 பேரும், நவாடா மற்றும் ஜமுய் மாவட்டங்களில் தலா ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுகள் சுவிட்சர்லாந்தில் நடைபெற உள்ளன. இதில் பங்கேற்பதற்காக அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி திரு ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி சுவிட்சர்லாந்து புறப்பட்டுச் சென்றுள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் பேச்சுகள் எப்போது தொடங்கப்படும் என்பது குறித்த அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. அமெரிக்கா ஈரான் இடையே அமைதிக்கான ஒப்பந்தம் நேற்று கையெழுத்தாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பான பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டன. தற்போது இந்த பேச்சுகள் மீண்டும் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சுவிட்சர்லாந்தில் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 50 மீட்டர் பிரிவில் ரோஹித் கன்யானும் 25 மீட்டர் பிரிவில் சமீரும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி மற்றும் தீபக் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் ஜோதி 3-2 என்ற புள்ளிக் கணக்கில் மெக்சிகோவின் ஃபாத்திமா ஹெரேராவை வென்றார். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் தீபக் 5-0 என்ற புள்ளிக் கணக்கில் பிரான்சின் மக்கன் ட்ரவோரை வென்றார். ஆடவர் 85 கிலோ எடைப்பிரிவில் ஜுக்னோ வெண்கலப் பதக்கம் வென்றார். ஃபார்மா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா தாய்லாந்தின் புருஷியா ஐசாரோ இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 7-5 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ஜாக்சன் வித்ரோ நதானியல் லேமன்ஸ் இணையை வென்றது. நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தின் ஆக்லாந்தில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 6-0 என்ற கோல் கணக்கில் சிலியை வென்றது. தீபிகா மற்றும் நவ்னீத் கவுர் தலா 2 கோல் அடித்தனர். நேஹாவும் ருதுஜாவும் தலா 1 கோல் அடித்தனர். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா டியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் பெற்றனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: வசந்த இல்லம் நிகழ்ச்சி தொடர்கிறது.
1: நம்முடைய குட்டிக்கு பிக் சல்யூட் அப்படின்னு முடப்புல ஒரு கீதா போட்டிருக்காங்க. சௌமியா மேடம், தேவிக்கி மேடம், உங்களுக்கும் என்னுடைய சல்யூட் அப்படின்னு போட்டிருக்காங்க. வசந்த இல்லம் 12:40 ஆச்சே, நம்ம லெட்டர் படிக்கலையே, நம்ம லெட்டர் கிடைக்கலையோ, வருமா வராதான்னு யோசிச்சேன். அப்புறம் நியூஸ்க்கு அப்புறம்

தொடர்ந்து வரும் சொன்ன உடனே அப்பாடி நிம்மதியா இருந்தது மேடம். நீங்க ரொம்ப மெனக்கெட்டு பாட்டெல்லாம் யோசனை பண்ணி வித்தியாசமா போடுறீங்க, அதனால ஒரு லெட்டராவது போடுவோமேனு இருக்கிற ரெண்டு கலர் பென்சிலை வச்சு போட்டேன் அப்படின்னு. யார் போட்டிருக்காங்க? பிரபுதேவி ஸ்ரீசாய் அவர் போட்டிருக்காரு, அவினாசிலேருந்து. சோ ஸ்வீட். அப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு போட்டிருக்கீங்க இல்லையா, தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க, வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கும். கண்டிப்பா தொடர்ந்து ட்ரை மட்டும் பண்ணாம இருக்க கூடாது, ட்ரை பண்ணணும். நீங்க 8 மணி பாடல் சூப்பரா இருந்ததுன்னு போட்டிருக்கீங்க. மத்தபடி அரட்டை மிகச்சிறப்பு, அந்த 1 மணி நேரமும் நல்லா இருந்தது அப்படின்னு போட்டிருக்காரு. அர்த்தமுள்ள அரட்டையில் சாதனை பெண் அதுல்யா அவர்களின் திறமை ரியலி சூப்பர். இது யார் போட்டிருக்காங்க? கேன்பாளையம் பேச்சிமுத்து. மேடம், நீங்க நேயர்களின் விமர்சனங்களை வாசிப்பது மிகவும் அருமையாக உள்ளதுன்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ. ஜோஸ் கவுண்டம்பாளையம்ல இருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காரு. இந்த டிவோஷனல் சாங்ஸ் போடுறோம் இல்ல ஈவினிங்ல, டிவோஷனல் பிலிம் சாங்ஸ், அதுல வந்து நீங்க கிறிஸ்டியன் அண்ட் முஸ்லீம் சாங்ஸ் கூட போடலாமே கொடுத்திருக்காரு. சார், அதை நாங்க போட்டுட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு வந்து எண்ணிக்கையில கம்மி, கிறிஸ்டியன் பிலிம் சாங்ஸும் இஸ்லாமிய பிலிம் சாங்ஸும் எண்ணிக்கையில ரொம்ப கம்மி. ஸோ வாரத்துல 2 நாள் போடுறோம், அப்புறம் டெய்லி போட்டா அதே பாட்டு தான் நீங்க கேட்கற மாதிரி இருக்கும், போர் அடிச்சிடும் அதனால. ஓகேவா? நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இருவருக்கும் வாழ்த்துக்கள். இது யார் போட்டிருக்கா? சிவகுமார் கோத்தகிரியிலேருந்து, கவிதா இளங்கோவன் திருப்பூர்லேருந்து, பிரேம்நாத் முள்ளக்காடு பாபு, சையத் ரசூல் செல்வபுரம்லேருந்து, கஞ்சம்பட்டி செல்வராஜ், விஜயகுமார் உமாமகிஷே, இவங்கெல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. யோகா பயிற்சியாளர் திருவேங்கடம் அவர்களை மிக சிறப்பாகவும் அழகாகவும் நேர்முகம் கண்டாங்க ஆர்ஜே பௌசியா, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இவர் யார் போட்டிருக்காரு? ஜெகநாதன் புள்ளக்காட்டுப்பாளையம்லேருந்து. கட்டிடக்கலை வல்லுநருடன் உங்களுடைய நேர்காணல் மிகவும் அருமை. ஆத்தங்குடி டைல்ஸ் பற்றி நீங்க கேட்டது கட்டிடக்கலைக்கு மகுடம் சூட்டியது போல இருந்ததுன்னு ராஜேஸ்வரி சங்கரலிங்கம் தாராபுரம்லேருந்து போட்டிருக்காங்க. இலக்கிய சொலை மிகவும் அருமை, அதுல கண்ணனின் கதை வந்தது இல்லையா, போர் வேண்டாம் என்பது அன்றும் இன்றும் என்றுமே பொருந்துகிறது அப்படின்னு யார் போட்டிருக்காங்க? யசோதா கோவிந்தரா திருப்பூர்லேருந்து. அதே நிகழ்ச்சியை பாராட்டி சுரேஷ்குமார், ஜோதிலட்சுமி சின்னவதம்பச்சேரியிலேருந்து. கவிஞர் ராமஜோதியின் கண்ணன் தூது மகாபாரத கதையை கண்முன்னே நிறுத்தியது அப்படின்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ. அர்த்தமுள்ள அரட்டையில் ஆனந்த உரையாடலும் ஆக்கப்பூர்வ தகவல்களும் அருமை. என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது, பல அரிய பாடல்களை அவை குறித்த தகவல்களையும் திறம்பட தொகுத்து வழங்கும் விதம் சிறப்பு. குவிஸ் டைம் மூலமாக நேயர்களின் இசை ஞானத்தை உயர்த்தும் சௌமியா மேடம்க்கு மனமார்ந்த மகிழ்வான பாராட்டு அப்படின்னு கொடுத்திருக்காரு ஜேவியர் பால் ஜி என் மில்ஸ்ல இருந்து. மிக்க நன்றி. தேங்க்யூ. உமா கணேஷ் சிறுமுகையிலேருந்து என்ன பண்றாங்க? வார வாரம் சனிக்கிழமை எப்போது வரும் என்று செவிமடுத்து ஆர்வத்துடன் காத்திருந்தோம். இப்ப வந்து அதே நிகழ்ச்சி ஞாயிறு அன்றும் வருது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ ஞாயிறு அன்றும் காத்திருக்கிறோம். இப்படி சனிக்கிழமை விட்டுட்டா ஞாயிறு கேட்கலாமே அப்படின்னு போட்டிருக்காரு. எஸ், 90 வயதான வானொலி வானத்தை போல வாழும் சாய்வு நாட்கள் என் குரல் மிஸ்ஸிங்கா? இல்லையே, என் குரல் மிஸ்ஸிங் இல்லையே, நான் தானே பண்றேன். இதன் வெங்கடேஷன் சாரை வந்து நான் தானே இன்டர்வியூ பண்ணேன். சரி, நடனம் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் நடன குருவை வந்து இன்டர்வியூ பண்ணீங்களே அப்படின்னு ஒன்னு கேட்டிருக்காரு. யார் இது? சுதாகர் ஆதித்யன் கேட்டிருக்காரு, சேரன் மாநகர்ல இருந்து. உடனே ஒண்ணு சொல்றேன், சுப்புடு அவர்கள் பெரிய இசை நடன விமர்சகர் இல்லையா. அந்த காலத்துல அவர் சொல்வாரு, ஒருத்தருக்கு வந்து இசை விமர்சகர்னா அவருக்கு பாட்டு தெரியணும்னு அவசியம் இல்லை, எனக்கு என்ன டான்ஸ் தெரியுமா அப்படின்னு கேட்பாரு அவர். அந்த மாதிரி ஆனா எனக்கு டான்ஸ் தெரியும். ஒரு விமர்சகர்னா எப்படின்னா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா போறோம், இசையோ நடனமோ மற்ற விஷயங்களோ, ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் இசையோ கர்நாடக இசையோ லைட் மியூசிக்கோ ஃபோக் மியூசிக்கோ அதை பத்தி தரவா படிச்சிருக்கணும், விஷய ஞானம் தெரியணும், அதோட நியூவான்சஸ் தெரியணும். ஓகேவா? பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது மனநல ஆலோசகரோட நேர்காணல் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காரு. லிசனர் சாய்ஸுக்கு இணைப்பு கிடைக்கவே மாட்டேங்குதே. இப்ப அவருக்கு சொன்ன மாதிரி தான், தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா கிடைக்கும். இந்த பாட்டு போட்டி, பாட்டு போட்டியில அது குவிஸ் டைம் தான் சொல்றாரு, பாட்டு போட்டியில பலர் கலந்து கொள்கிறார்களே, நாமும் பங்கேற்றால் என்ன அப்படின்னு போட்டிக்குள்ள நுழைஞ்சங்க. ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இந்த பதிவை ஒரு 5 மணி நேரம் கேட்டேன், ஆனா மண்டை கலங்கி விட்டது. மனசுலே நிக்குது பாட்டு, ஆனா வெளியவே வரல, கண்டே பிடிக்க முடியல, இந்த விளையாட்டுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எம்ல ப்ரோக்ராம கேட்டோமா, அதுல அக்கா தங்கச்சிய பாராட்டினாமா அப்படின்னு நம்ம சும்மா இருந்துடணும் அப்படின்னு போட்டிருக்காரு. இன்னும் அவ்வளவு கஷ்டமாவும் இருக்கு, ஈஸியால கொடுத்துருந்தேன். பாருங்க எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க ஆன்சர். சண்முக ஆனந்தம் என்ன போட்டிருக்காரு? கதை அருமையாக இருந்தது. மேஷி அவர்கள் வந்து பொம்மை அந்த கதையை வழங்கினாங்க இல்லையா, படித்ததில் பிடித்தது, ஜெயகாந்தனோட பொம்மை கதை. ஐயோ அந்த கதை ரொம்ப நல்லா இருந்தது, மனசு ரொம்ப பாரமா இருந்தது. ஆமா, எனக்கும் அப்படிதான் இருந்தது. சண்முக ஆனந்தம், குகன் சிந்து, நிறைய பேர் பாராட்டியிருந்தீங்க அந்த கதையை. ஷோமி த கோஸ்ட்.

அந்த கொரிய நகைச்சுவை படம் அது ரொம்ப அருமையாக இருந்தது. ஏ ஹரிஹரன் அவர் வந்து எப்பவுமே எல்லா படத்துக்கும் அவர் வந்து அந்த கதையோட ஒரு நட்ஷெல்ல ஷேர் பண்ணுவார். தேங்க்யூ. அவரே வந்து பாராட்டியிருக்காரு, ஜெயகாந்தனின் பொம்மை அந்த கதையை அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. வின்சென்ட் முத்துராஜ் என்ன கொடுத்திருக்காரு, ஒரு குழந்தை சுட்டிஸ் சாய்ஸ்ல அருமையா பாடிச்சு. ஆமாமா, அந்த அழகே அழகு அந்த பாட்டை பாடிச்சு, அடிக்கடி பாட வைங்கன்னு கொடுத்திருக்காரு. ஓகே, கண்டிப்பா பாட வைக்கலாம். அர்த்தமுள்ளாரட்டை மிகவும் அருமை, கலந்துரையாடல் அருமை, என்றோ கேட்டது பாடல்களும் அருமை, கேட்டு மகிழ்ந்தோம். சனிக்கிழமை கேட்க முடியாததால் ஞாயிற்றுக்கிழமை கேட்டோம், மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசிலிருந்து அனுப்பியிருக்காரு. டீப்சி டைவிங்ல சாதனை படைத்த அதுல்யா பல நாடுகளில், அதாவது 130 நாடுகளில் வேலை செய்ய பயண உரிமம் வச்சிருக்காரு. அவர் செய்யும் வேலை வியப்பூட்டியது அப்படின்னு போட்டிருக்காங்க. யார் இது? மனவி சந்திரசேகர். இரண்டு பாடல்களும் இனிமை, காதல் கிளி கதை பேசுது, இந்த தலைமுறைக்கும் பொருத்தமாக இருப்பது ஆச்சரியமே. ஒவ்வொரு வாரமும் அறிவையும் மகிழ்ச்சியையும் சேர்த்து வழங்கும் உங்களுக்கு மனமார நன்றி. நன்றி ஹை. வீரமங்கை பற்றி சொல்லிய விதம் அருமை, பெண்கள் இந்நாட்டின் கண்கள் என்பதை மனக்கண் முன் கொண்டு நிறுத்தியது. பாய் இளங்கோ, சாந்தி இளங்கோ அன் குடும்பத்தினர், சூரம்பட்டி வலசு, ஈரோட்லேருந்து. உற்புறத்திலே பாட்டு அருமைங்க. குளிர்பதன கிடங்கு அமைப்பது பற்றி என் அனந்த கிருஷ்ணன் அவர்களின் உரை மிக சிறப்பாக இருந்தது, அவர்களின் கருத்து பகிர்வு மிகவும் சிறப்பாக இருந்தது அப்படின்னு ஜெகநாதன் புலக்காட்டு பழமன் போட்டிருக்காரு. அர்த்தமுள்ள அரட்டையில் சாதனை பெண்மணி பற்றிய அரட்டை சிறப்பு, என்றுள்ள இனிமையான இரண்டு பாடல்களும் அருமை, மன்மதன் தான் அப்புறம் காதல் கிளி கதை பேசுது அருமைங்க, சௌமியா மேடம் உங்கள் கண்டிப்பு அரவணைப்பு அழகான பேச்சு அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. அதுல்யா சுரேஷோட சாதனையை நீங்க எடுத்து சொன்னீங்க, நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. யாரு? மதுக்கரை பெரியசாமி. என்றோ கேட்டது மெலடி சூப்பர், இரண்டாவது பாடலும் மிக மிக இனிமை. உமா கணேஷன் போட்டிருக்காங்க, அந்த கட்டிங் ஃபிட்டிங் வெல்டிங் எல்லாமே கடலுக்கடியில் செய்கிறாருன்னு சொன்னீங்க, ரொம்ப வியப்பாக இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. காதல் கிளி பாடல் வந்து சூப்பர் அப்படின்னு கவிதா இளங்கோவன் போட்டிருக்காங்க. அர்த்தமுள்ள அர்த்தைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பூபதி ராஜேந்திரன் அண்ட் குடும்பத்தினர் மூக்கனூர்ல இருந்து, அவங்க என்ன போட்டிருக்காங்க, ஆழ்கடல்ல டைவ் பண்ணி உள்ள போறது அப்புறம் அந்த வேலையெல்லாம் செய்யறது, அதான் சொல்லியிருந்தேன். தாய் பட விமர்சனம் ரொம்ப அருமையா இருந்தது, மனத்திரையில் படம் பிடித்து காட்டினார் பட விமர்சனம். சனிக்கிழமை இல்லையா, மயிலிறகு, அதை போட்டிருக்காரு சுதாகர் ஆதித்தன் அப்படின்னு நிறைய பேர் போட்டிருக்கீங்க. ஓகே, பிரேம்நாத் பெரியநாயக்கம்பாளையம், வீரப்பெண்மணி அதுல்யா குறித்த தகவல்கள் பெண்களுக்கே பெருமை சேர்க்கும் வகையில் இருந்தது. நட்சத்திர மயிலேறக டி ஜி லிங்கப்பா அவர்களின் திரைப்பயணம் குறித்த பகிர்வுடன் பாடல்களையும் வழங்கி மகிழ்வித்தது அருமை அப்படின்னு பிரேம்நாத் போட்டிருக்காரு. அப்புறம் ஆர் எஸ் புரம் பி அசோகன், நட்சத்திர மயிலேறகு டி ஜி லிங்கப்பாவின் பாடல்கள் அருமை, வாழ்த்துக்கள். நட்சத்திர மயிலேறகு தொகுத்து வழங்கிய ஆர் ஜே பௌசியா அவருக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காரு. ஊர்புறத்தில் எலும்பு முறிவு டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் விளக்கம் பயனுள்ளதாக இருந்ததுன்னு குமார் டெய்லர் போட்டிருக்காரு. அதுல்யா அவர்களின் திறமை ரியலி சூப்பர், அர்த்தமுள்ள அரட்டையில் நீங்கள் விமர்சன மெசேஜ் வாசித்தது அருமை அப்படின்னு கேஎன்பாளையம் பேச்சு முத்து போட்டிருக்காரு. அதான் அந்த மயிலிறகு தாய் அந்த படத்தை வந்து நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க, நிறைய லிசனர்ஸ் நீங்க பாராட்டுறீங்க, அதாவது திரை விமர்சனம் முடிஞ்சதும் பாராட்டுறீங்க, மயிலிறகுல நட்சத்திர மயிலிறகு முடிஞ்ச உடனே பாராட்டுறீங்க. தேங்க்யூ சோ மச். ஓகே, இப்ப மெசேஜஸ் எல்லாம் படிச்சிட்டோம், என்றோ கேட்டதுல ரெண்டு பாட்டு கேட்டுட்டோம், அரட்டை கேட்டாச்சு, இப்ப என்ன நேரம்? இப்ப அந்த கேள்வி, குவிஸுக்கான கேள்வியை கேட்கும் நேரம். வரப்போற இந்த பாட்டை கேளுங்க.

நட்டன் கனவில் வந்தாள் உன் போலவே. இது ஒரு பாட்டோட பிட். முதல் முதலாக உங்களுக்கு என்னன்னு தெரியும், பல வருஷத்தை தாண்டி இன்னும் நின்றுட்டு இருக்க பாட்டு நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ பிடிக்கும். அந்த பாட்டுல இந்த ஒரே ஒரு பிட்டு மட்டும் வரும். இது அதாவது இந்த பாட்டு, இப்ப நீங்க கேட்டீங்க இந்த பிட் சாங் வந்து அது எந்த பாட்டுல இருந்து எடுக்கப்பட்ட வரி, அவ்வளவுதான். நீங்க அந்த பாட்டோட முதல் வரிய சொன்னா போதும். அப்புறம் குவிஸுக்கு க்ளூ, க்ளூ வந்து ரொம்ப பழசு, அதான் சொல்லிட்டேன் இந்த படம் மூணு மொழியிலையும் இருக்கு. அந்த படத்தையே பல வருஷமா ரீமேக் பண்ணிக்கிட்டே இருக்கோம், இப்ப வரைக்கும் நம்ம பண்றோம். எல்லாம் என்ன கதை, வெறும் காதல் கதை தான். காதல் கதை, அப்பேற்பட்ட காதல்.

0: கதை, அப்படி ஒரு படம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் படத்தை பார்த்துட்டு சிரிச்சிட்டு வரல, சோகமா அழுதுட்டே வந்தாங்க. எவ்வளோ க்ளூ கொடுக்குறேன் பாருங்க. சரி, இந்த பாட்டு இருக்கு இல்லையா, இப்ப கேட்ட பிட்டு பாட்டு, அதோட ஒரிஜினல், அதோட ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல, அது ஒரு ஹாப்பி சாங் தான். ஆனா அதுக்கு வந்து க்ளூ என்ன தெரியுமா? குதிரை சவாரி, அந்த பாட்டுல குதிரை வரும். க்ளூ கொடுத்துட்டேன் பாருங்க. ஏகப்பட்ட பாட்டு இருக்குல்ல குதிரை பாட்டு, நீங்க ஒரு க்ளூன்னு ஒண்ணு கொடுக்குறீங்க, எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இன்னொரு க்ளூ தரேன். என்ன க்ளூனா, இந்த படத்துல ஒரு ஹிட் சாங் இருக்குன்னு சொன்னேன்ல, அது ஒரே சோக சாங். இப்ப கூட கேட்டோம், 4 நாள் முன்னாடி மத்தியானம் 3 மணிக்கு கேட்டோம் அந்த பாட்டை. ஏன்பா இந்த சோகமான பாட்டை போடுறீங்கன்னு ஆர்ஜிஎஸ் கூட கேட்டேன், அதான் க்ளூ. ஆனா அந்த பாட்டு இன்னைக்கு கேட்கல, அந்த பாட்டும் இந்த படத்தில், அவ்வளவுதான். என்ன ஒரே குழப்பமா சொல்றீங்களே, சிம்பிளா சொல்லுங்க. குழப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த படத்துல நிறைய பாட்டு இருக்கும், ஒரு 10 பாட்டுக்கு மேல அந்த படத்துல பாட்டு இருக்கும். அதுல ஒரு பாட்டு சோக பாட்டு நம்ம வந்து மதியம் கேட்டோம், அதுல இன்னொரு பாட்டு ஹாப்பி சாங்கு, அதுல இருந்து 2 வரி தான் இந்த பாட்டுல ஒட்டிருக்காங்க. எது முதல் முதலாக? ஆமா, என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி பாருங்க. சரி, நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா டக்கு டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் அனுப்பிடணும். யாரு முதல்ல அனுப்புறாங்கன்னு நான் பார்க்க போறேன். கூகுள் ஆண்டவர் துணை இருக்கும்போது உங்களுக்கெல்லாம் எதுக்கு கவலை? நான் இந்த பாட்டை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன், யாருமே சொல்லல, யாருமே சொல்லல, தெரியவே தெரியாது இப்படி ஒரு பாட்டு இருக்கானே சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை, நிலைமை மாறி போச்சு. சரியா, ஓ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், கொஞ்சம் உழைக்கணும் அவ்வளவுதான். ஓகே, நீங்க திங்கக்கிழமை நைட்டுக்குள்ள அனுப்பிடணும். செவ்வாய்க்கிழமை காலையுடன் இந்த க்வெஸ்டின் க்ளோஸ் செய்யப்படும். ஏன்னா சனிக்கிழமைக்கு ஞாயிறு திங்கள் 2 நாள் இருக்கு, அப்புறம் ஞாயிறுக்கு திங்கள் 1 நாள் ஃபுல்லா இருக்கு. ஓகே, ஒரு குவிஸ்னா டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லிடணும், அதுதானே போட்டி இல்லையா? ஓகே, எல்லாரும் ட்ரை பண்ணணும், கண்டிப்பா ட்ரை பண்ணணும். இது ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். அப்புறம் என்ன சொல்வீங்க தெரியுமா? விடைய சொல்வீங்க, ஐயோ இந்த பாட்டு எங்கெல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச பாட்டு, ஐயோ இதுதானா அப்படின்னு சொல்வீங்க. ஆமா, அப்படி பாட்டை தான் கேட்டிருக்காங்க, கஷ்டமான பாட்டுலாம் கேட்கல. இவங்க எங்கேருந்துதான் இந்த குவெஸ்டினை பிடிக்கிறாங்களோன்னு இப்ப நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்புவீங்க. அனுப்புங்க அனுப்புங்க. 9 58 58 00 03. ஓகே, நாம இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸோட, பாருங்க டஃப்பான குவிஸ் நான் சொல்ல, இன்ட்ரெஸ்டிங் தான் சொல்லியிருக்கேன், அப்புறம் ஒரு ஜாலியான அரட்டையோட, அப்புறம் சூப்பரான என்ட்ரோ கேட்டது பாடலோட சந்திப்போமா? அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சௌமியா. அது வரைக்கும் நல்ல இசையை கேளுங்க, நல்ல சந்தோஷமா இருங்க.
1: தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், இதன் மறு ஒளிபரப்பு நாளை மதியம் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இன்னைக்கு கேட்க போறீங்க மணி 1 மலர் 1. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹாலிவுட் மூவில ஏதாவது ஒரு கதையை எடுத்து நம்ம அந்த கதையை கேட்போம், அந்த படத்துல உள்ள கதையை. சோ இன்னைக்கும் அந்த மாதிரி ஒரு படம் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் உங்க கூட பூஜா, அழகான பாடல்கள் உங்களுக்காக காத்திட்டே இருக்கு. ஸ்டேட் யூனிட் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்.

0: 1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
4: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
5: வழங்குகின்றன. சாமான बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
4: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

மணியன்று மலரன்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, ஒரு நாளும் ஒரு ஹாலிவுட் மூவியை பத்தி நம்ம பேசுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம பேச போறோம் டான்சல் அப்படிங்கிற ஒரு படம். 2024 வந்து ஒரு டார்க் ஃபேண்டசி ஒரு மூவி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்த புதுசில் நிறைய பேசினாங்க, எப்படிப்பா அப்படிலாம் ஒரு படம் எடுக்க முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய கலவையான விமர்சனங்களோட வந்த படம் தான் இந்த டான்சல். ஓகே, ஸோ இந்த கதையில் வந்து என்னென்னா டிராகன் வரும் அப்படிங்கிறனாலே இது ஒரு ஃபேண்டசி மூவின்னு வச்சுக்கலாம். சரி, இது வந்து பல நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்து ஃபேபோட்டோட பிரபு அவங்களோட மகள் தான் எலோடி. எலோடியா வந்து இதில் மில்லி பாபி ப்ரவுன் நடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து திருமணம் செய்கிறதுக்காக ரெடி பண்ணுவாங்க, ஏற்பாடு பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஏற்பாடு பண்ணுறப்ப இவங்களுக்கு திருமணம் பண்ணுறதுக்கு அப்படி ஒன்றும் விருப்பம் இருக்காது. பட் ஆனால் என்னென்னா அவங்க நாட்டில் வந்து நிறைய ஏழ்மை இருக்கனால நீ வந்து அந்த இளவரசரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் இன்னொரு நாட்டு அந்த அவங்களுக்கு யாரை பார்க்குறாங்களோ அந்த இளவரசரை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அங்கேருந்து நிறைய தானியங்கள் கிடைக்கும், அதன் மூலமாக மக்கள் வந்து பசியோடு இருக்கவங்களுக்கு வந்து உணவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே சரி மக்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க ஒத்துப்பாங்க. ஸோ இதுக்கிடையில் வந்து இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற நாட்டில் வந்து டிராகன் இருக்கும். ஸோ அந்த டிராகன் வந்து மக்களை வந்து ஏற்கனவே இந்த ராஜாக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ராஜா அந்த இளவரசர்லாம் சேர்ந்து அந்த டிராகன் வந்து ஒரு மூணு முட்டை இருக்கும். அந்த மூணு முட்டையும் வந்து பெண் டிராகனோட முட்டை அப்படின்னு சொல்லி அந்த டிராகன் சொல்லி நினச்சிருக்கோம். ஸோ அந்த மூணு முட்டையை வந்து உடச்சிடுவாங்க. இது தெரியாமல் நடக்கிற ஒரு சண்டையில் வந்து உடஞ்சிடும். உடஞ்சோடனே அவங்களுக்கு அந்த டிராகனுக்கு வந்து பயங்கர கோபம் வந்துடும். ஸோ வந்து என்ன பண்ணியோ எது பண்ணியோ எனக்கு தெரியாது, உன்னோட குடும்பத்துலேருந்து எனக்கு வந்து மூணு பெண்களை வந்து பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு டீல் வச்சுருக்கோம் இந்த டிராகன். ஓகே, ஸோ இன்னும் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிஃபோர் தட் உங்களுக்காக ஒரு பாட்டு.

ஜில்லா படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. டீமானோட சில டீமான் பாடியது. எல்லோடி வந்து அந்த ஊருக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் ஹென்றி தான் வந்து அந்த நாட்டோட இளவரசர். அவர் வந்து அவருக்கு தான் வந்து எல்லோடியை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஆரம்பத்தில் அவங்களுக்கு பிடிக்காது, ஹென்றியை வந்து பிடிக்காது. பட் அவங்களுக்கு வந்து ஒரு நிறைய ட்ராவல் பண்ணோம் அப்படிங்கிற ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி எண்ணம் இருக்கிறனால அவங்களுக்கு பிடிச்சிடும். சரி, இது வந்து நமக்கு இதுக்கிடையில் வந்து எல்லோடிக்கு வந்து ஒரு சித்தி இருப்பாங்க. சித்தினா வந்து அவங்க அதுக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லோடிக்கு ஒரு தங்கச்சியும் இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இவங்க ஹென்ரியோட அம்மா இருக்காங்க இல்லையா, ராணி இசபெல், இந்த ராணி இசபெல்லோட அவங்க மேலே வந்து சந்தேகப்படுவாங்க. அவங்களோட நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் சரியில்லை, எனக்கு வந்து இது என்னமோ கொஞ்சம் டவுட்டாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க எல்லோடியோட சித்தி வந்து எல்லோடிட்ட பேசுவாங்க. சரி நம்ம வந்து பார்ப்போம் சித்தி, வெயிட் பண்ணி பார்ப்போம், அப்படிலாம் நம்ம வந்து சடனாக சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு. தென் மோரோவர் அவங்க அப்பாட்ட சொல்கிறப்ப அவங்க அப்பாவும் வந்து என்ன பண்ணுவார்னா, நீ வந்து அப்படிலாம் நினைக்காத, அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம வந்து ஒரு சடங்கு இருக்குது, நம்ம அந்த சடங்கு பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க கல்யாணத்துக்கு ஒரு மலை மேலே கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனால் எல்லோடியும் ஹென்ரியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. தென் ராணி இசபெல் இருக்காங்க, இவங்க எல்லாமே போகிறாங்க. போகும்போது என்னென்னா, அந்த மலையோட அடி பகுதியில் தான் வந்து இந்த டிராகன் இருக்கும். ஸோ அந்த டிராகனுக்கு பலி கொடுக்கணும் இல்லையா, அதுதான் இவங்களோட ப்ரொசீஜரு. அதை வந்து ஆனால் இவங்க யாருக்கும் தெரியாது, எல்லோடிக்கும் தெரியாது. சரின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. போயிட்டு வந்து அந்த இளவரசோட கையில் உள்ள கையை வந்து கிழிக்கிறாங்க. அதாவது சும்மா ஒரு கத்தி வச்சு கோடு போடுறாங்க. தென் அதே மாதிரி இந்த பொண்ணோட கையும் கிழிச்சு கோடு போட்டு அந்த ரெண்டு பிளட்டையும் ஒன்றாக்குறாங்க. ஒன்றாக்குனா அது என்ன ரீசன்னா, இது என்னோட குடும்பத்து பொண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த டிராகனோட என்ன இது என்னென்னா, உன் குடும்பத்துலேருந்து மூணு பொண்ணுங்க பலி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, ஏன்னா அந்த மூணு முட்டையை உடைச்சனால அப்படிங்கிறனால இந்த மூணு பொண்ணுங்க. ஸோ அந்த ரத்தம் வந்து தன்னோட ரத்தமாக இருந்தால் தானே அவள் குடும்பத்து பொண்ணுன்னு சொல்லி நம்புவோம் அந்த டிராகன். அதனால இப்படி பண்ணுவாங்க. ஸோ இந்த படம் நம்ம பார்க்குறப்பெல்லாம் தெரியாது நம்மளுக்கு, அது வந்து கடைசியில் தான் தெரியும். இன்பிட்வீன் தான் அந்த படத்தில் கதையில் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது ஏதோ சடங்கு தான் நம்ம நினச்சிப்போம். சொல்லிவிட்டு அந்த மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டுருவாங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு குழி மாதிரி இருக்கும், அந்த குழியில் வந்து தள்ளி விட்டுருவாங்க அவளை. அது தள்ளி விட்டோன்னா நிறைய வேர்கள் இருக்கும் இல்லையா, மரத்தோட வேர்கள்லேருந்து அவள் தாண்டி தாண்டி போய் அவள் வந்து உயிரோடு தான் அங்கே போய் கீழே போய் சேருவாள். அங்கே தான் வந்து அந்த டிராகன் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டிராகனுக்கும் எல்லோடிக்கும் என்ன மாதிரியான கான்வர்சேஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கேட்கலாம்.

நமது ஆகாஷ் வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். ஓகே, ஸோ எல்லோடியே வந்து அந்த குகைக்குள்ளே தள்ளி விட்டுறாங்க இல்லையா, அந்த குழி மாதிரி இருக்கேன் அதுக்குள்ளே தள்ளி விட்டோடனே கீழே வந்து டிராகன் இருக்குது. ஸோ கீழே விழுந்தோடனே தான் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஐயோ நம்ம உண்மையான பலி தான் போல அப்படின்னு சொல்லி அப்போ தான் அவளுக்கு தெரியுது. அப்போ அங்கேருந்து வந்த டிராகன் என்ன பண்ணுது, ஓகே அடுத்த பலி நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே அது வாயிலேருந்து நெருப்பு கக்குது. அப்படி கக்குன உடனே அவளுக்கு அந்த காலில் வந்து தீ காயமாயிடுது. சரி, அங்கேருந்து தப்பிச்சு அப்படியே வந்து ஓடுறான். அங்கே ஓடுறப்போ அங்கே ஒரு தனியாக ஒரு குகை மாதிரி இருக்குது. அந்த இடத்துல போனால் நிறைய இந்த ஒளிர்ற புழு இருக்குது. ஸோ இந்த புழு வந்து ஒரு லைட் பூச்சி மாதிரி, லைட் புழு மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறா, அதை பார்க்குறா. அதை பார்த்தோன்னா அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதை வந்து பக்கத்தில் வந்து அது வந்து கொஞ்சம் வார்மாக இருக்குது, அது பக்கத்துல எல்லாம் அதை சுற்றி நிற்கிறப்ப. ஏன்னா அது அங்கே போய் ஒளிஞ்சிக்கிறா, ஒளிஞ்சிக்கிறனால கொஞ்சம் நேரம் அங்கே இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த இடம் வந்து வார்மாக இருக்குது. அது எதனாலன்னா அந்த புழுக்கள் வந்து வார்ம்னஸ் கொடுக்குது. ஸோ என்ன பண்ணுறான்னா, அவள் என்ன பண்ணுறா, அதில் வந்து அவள் அந்த ஃப்ராக் மாதிரி போட்டிருப்பா இல்லையா, மேரேஜ் ஃப்ராக், அதில் வந்து இந்த ஒரு ஸ்லீவை மட்டும் கிழிச்செடுத்து அதில் வந்து அந்த புழுக்களை வந்து சேர்த்து வைப்பா. ஸோ அது வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், வெளிச்சமாகவும் இருக்கும். ஸோ அந்த குகைக்குள்ளே இருட்டான இடத்துல அந்த வெளிச்சம் கொடுக்கறதுக்கும் அந்த புழுக்கள் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதை வந்து சேகரித்து வச்சுக்குவாள். சரி, என்ன ஆகும்னா, அவன் வந்து நைட்டு வந்து குளிரும் இல்லையா, குளிர்றப்ப அந்த அந்த புழுக்களை வந்து கட்டி பிடிச்சிட்டு அதை அந்த அந்த பவுச் மாதிரி இருக்கிறத அந்த ஸ்லீவில் கட்டி பிடிச்சி படுத்திருப்பாள். படுத்து அவனால் தூங்க முடியாது, ஏன்னா அந்த டிராகன் வந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும், அது சவுண்ட் விட்டுட்டே இருக்கும். அதனால் வந்து அவனால் அந்த இடத்துல தூங்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் சரி அந்த குகைக்குள்ளே வரலாமேன்னு சொல்லி அந்த டிராகன் தடுக்கும், வரதுக்கு முயற்சி பண்ணும். ஆனால் அந்த குகையோட என்ட்ரன் அந்த வாய்ப்பகுதி வந்து ரொம்ப குறுகலாக இருக்கனால அதனால் உள்ளே வர முடியாது. அதனால் அவன் கொஞ்சம் நேரம் அங்கே சேஃபாக இருப்பான். அப்போ நைட்டு வந்து அவன் தூங்கிட்டு இருக்க சமயத்தில் அந்த புழுக்கள்லாம் வந்து அவளோட காலில் உள்ள காயத்தை வந்து அப்படியே ஆற்றிடும். ஸோ அந்த புழுக்கள் வந்து காயத்தை ஆற்றும் அப்படிங்கிறத அப்போ அவள் கண்டுபிடிச்சிருப்பாள். அப்போ அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா, இவள் அந்த டிராகன்லேருந்து தப்பிச்சு வந்த நிறைய பொண்ணுங்க, அதாவது அந்த பொண்ணுங்க இறுதியில் இறந்துருப்பாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடியே தப்பிக்கிறப்ப இந்த ரூம்லலாம் வந்திருப்பாங்க இல்லையா, அதில் எல்லாரோட பேர், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பேர், தென் இங்கே வந்து இது சேஃபான ஏரியா, ஸோ இங்கேருந்து வெளியே நம்மளால் தப்பிக்க முடியாது பார்த்து அப்படின்னு நிறைய வந்து க்ளூ கொடுத்துருப்பாங்க. தென் அவங்களோட இது வரைக்கும் இறந்த பெண்களோட பேரும் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எல்லோடி படிச்சுட்டு பயங்கர ஷாக் ஆகி உட்காந்துட்டு இருப்பாள். ஸோ இதுக்கப்புறம்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிஃபோர் தட் பாட்டு.

சாலை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க, ரூப்குமார் ரத்தோட் மதுஸ்ரீ அஷின் பாடியது. இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு எலோடி வந்து அந்த இடத்தை தேடிட்டு இருப்பாங்க. எப்படியும் அந்த டிராகனை வந்து நம்ம ஏமாத்தணும் இல்லையா அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கப்ப இந்த இவ அப்படியே தாண்டி அந்த ரூம் வேற ஒரு குகைக்கு போவா. அங்க போறப்ப அந்த முட்டையோட எச்சங்கள் இருக்கும், அந்த மூணு முட்டை இருக்கும் இல்லையா ஆல்ரெடி உடஞ்சது. அது பாக்குறப்ப அந்த டிராகன் சொல்லும், என்ன பாக்குற இதெல்லாமே வந்து உன் குடும்பத்தில் உள்ளவங்க உடைச்சது தான், அதனாலதான் நான் இப்ப பழி வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னது. உடனே அவசலா லூஸ் மாதிரி பேசாத, உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவா. என்ன சொல்ற நீ அப்படின்னு சொன்னோட, நான் வந்து அவங்க குடும்பமே இல்லை, அவங்க வந்து உன்னை நம்ப வைக்கிறதுக்காக என்னோட ரத்தத்தை கலந்து அவங்க வந்து இங்கே தள்ளி விடுறாங்க, அதனால நான் வந்து அவங்க குடும்பம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து அதை வந்து நம்பாது யாருன்னா இந்த டிராகன் நம்பாது. இதுக்கிடையில வந்து ராணி இசபெல் வந்து இவ தப்பிச்சு வந்துட்டான்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே என்னாச்சுன்னா அவளோட தங்கச்சி இருக்காளே, அவளோட தங்கச்சியை வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி திரும்ப வந்து அந்த குகைக்குள்ளே தள்ளி விடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு இது சடங்கு செய்யறதுக்காக திரும்ப அந்த மலைக்குள்ளே கூட்டிகிட்டு போய் தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்ட உடனே தன்னோட தங்கச்சி வந்து கீழே விழுந்துட்டா அப்படிங்கிறது இவளுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சோடனே அவளை காப்பாத்துறதுக்காக இவ ஆல்ரெடி எந்த வழியா வெளியே வரணும் அப்படிங்கிறத பார்த்து வெளியே குகையிலேருந்து வெளியே வந்திருப்பா. ஸோ தங்கச்சி திரும்ப விழுந்துட்டான்னு அவங்களோட சித்தி வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்க அப்பா வேற வந்திருப்பார் இவளை காப்பாத்துறதுக்காக வந்திருப்பார். ஆனால் அவங்க அப்பா வந்து டிராகன் கொன்றும் சரின்னு சொல்லிட்டு இவ குகையிலேருந்து தப்பிச்சு வெளியே போகிறப்ப அவங்களோட சித்தி அந்த சைடு குதிரையிலேருந்து வருவாங்க. இவ வந்து அவங்க குதிரை வீரர்கள்லாம் வந்திருப்பாங்களே அதுலேருந்து ஒரு குதிரையை எடுத்துகிட்டு போகும்போது அவங்க சித்தி சொல்லுவாங்க உன் தங்கச்சியும் கடத்திட்டு போயிட்டாங்க. திரும்பவும் அந்த குகைக்குள்ளே வருவா, ஏன்னா அவன் தங்கச்சி இந்த டைம் காப்பாற்றணுங்கிறதுக்காக. ஸோ வரும்போது என்ன ஆகுன்னா இந்த டிராகனோட அந்த மூச்சு இது வந்து அந்த சூடான காற்று வந்து பட்டு எதிரொலிக்கிற மாதிரி ஒரு பாறை இருக்கும். ஸோ அந்த பாறையில் வந்து அது பட்டு எதிரொலிச்சுன்னா திரும்ப அந்த டிராகனுக்கே போகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து இவன் திசை திருப்பி அந்த டிராகனை கூட்டிகிட்டு வருவான், லைக் அது கூட பேசுகிற மாதிரி பேசி கூட்டிகிட்டு வருவான். கூட்டிகிட்டு வரும்போது அது நெருப்பை கக்கும் இல்லையா, கக்குறப்ப அந்த பாறையில் பட்டு இந்த டிராகனுக்கே இந்த நெருப்பு வந்து பட்டு அது ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக எரியும், எரிய ஆரம்பிக்கும். ஆனாலும் வந்து இவளுக்கு அந்த டிராகனை வந்து கொல்றதுக்கு மனசு இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே அந்த புழுக்கள் இருக்கு இல்லையா, அந்த புழுக்களை கொண்டு வந்து இந்த டிராகன் மேலே போட்டுட்டு இவ போயிடுவா தப்பிச்சு. தப்பிச்சு போனதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து இவ காப்பாற்றினோடனே அந்த டிராகன் வந்து திருந்திருச்சு. எல்லா படத்துலையும் அதானே நடக்கும், அதனால திருந்திருச்சு. திருந்தினோடனே இவ வந்து அந்த நாட்டுக்கு போகிறான். அந்த நாட்டுக்கு போனால் அங்கே ராணி இசபெல் வந்து அவரோட பொண்ணு சாரி அவரோட பையன் ஹென்ரிக்கு வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்ருக்காங்க. ஐயோ இதெல்லாம் வந்து நடக்காது, எல்லாரும் தப்பிச்சு ஓடிடுங்க, இவன் வந்து ஏமாத்துறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ பாதி பேர் போயிடுவாங்க, பார்த்தா அந்த டிராகன் அங்கே வரும். நான் மட்டும்

இல்லை இன்னொருத்தர் வந்திருக்காரு, இந்த டிராகன் மேலே பறந்து வரும், பறந்து வந்து எல்லாத்தையும் அழித்து எல்லாரையும் கொன்றுரும் அந்த டிராகன். தந்தோடனே அதுக்கப்புறம் அந்த டிராகன் மேலே பறக்க அவங்களோட நிழலில் சிங்கம் மாதிரி நம்ம எலோடி நடந்து போவா. இப்படி தான் அந்த படம் முடியும். ஸோ இன்னைக்கு டேம்சல் அப்படிங்கிற 2024 வெளிவந்த இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டோம். இன்னொரு நிகழ்ச்சியில் சிந்திக்கலாம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்க கூட பூஜா ஸ்டேட்டின் வித் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று விடுவிக்கிறார். உணவகங்களில் சுகாதாரமான முறையில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் முதலில் பேட் செய்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்குவங்க மாநிலம் தாரகேஸ்வரில் பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணைத் தொகையை இன்று விடுவிக்கிறார். நாடு முழுவதும் 9,44,00,000 விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் 18,880 கோடி ரூபாய் நிதி இந்த திட்டத்தின் கீழ் வரவு வைக்கப்படும். முன்னதாக ஒடிசா மாநிலத்தில் 47,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளையும்

0: பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 12வது சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை கொல்கத்தாவில் நாளை தொடங்கி வைக்கிறார். வரலாற்று சிறப்புமிக்க ரெட் ரோடு பகுதியில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் சாதர் மைதானத்தில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சிகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை தொடங்கி வைக்கிறார். நாட்டின் 100 நகரங்களில் யோகா தின சிறப்பு நிகழ்வுகளுக்கு மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிலையில் அமெரிக்கா, துபாய் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் கொண்டாடப்படுகின்றன. ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளுடன் தினசரி வாழ்வில் யோகாவை வலியுறுத்தும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் 68வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் வெளியிட்ட செய்தியில் பிற்படுத்தப்பட்ட மற்றும் விளிம்பு நிலை மக்களுக்கான நலன்களை பேணுவதில் உறுதிபூண்டுள்ளதுடன் நாட்டின் வளர்ச்சிக்கான அவரது அர்ப்பணிப்புமிக்க பயணம் அனைவருக்கும் உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ளார்.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி கடந்த 12 ஆண்டுகளில் அனைவரையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையின் அடிப்படையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார். வலிமைமிக்க இந்தியாவை உருவாக்கும் செமி கண்டக்டர் மற்றும் விண்வெளி ஸ்டார்ட் அப் தொலைநோக்கு திட்டங்கள் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. இந்தியாவின் உயர் தொழில்நுட்பத்துறையில் புதிய கட்டமைப்பு மாற்றத்தை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. இதற்காக கடந்த டிசம்பர் 2021 76,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்திய குறைக்கடத்தி திட்டம் தொடங்கப்பட்டது. இதன் காரணமாக தேசிய பாதுகாப்பு, பொருளாதார உறுதித்தன்மை, டிஜிட்டல் ஆளுமை மற்றும் எதிர்கால போட்டித்தன்மை சவால்களை எதிர்கொள்வதற்கான ஆக்கப்பூர்வமான வழிமுறைகள் எட்டப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து 1,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2ம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்தின் கீழ் எதிர்காலத்திற்கான திறமையான பணியாளர்கள், சிக்கலான அடிப்படை கட்டமைப்புகள் வெற்றிகரமாக உருவாக்கப்படுவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இந்திய விண்வெளி கொள்கை 2023 ஏவுகணை, செயற்கைக்கோள் தயாரிப்பு, தரவு சேகரிப்பு உள்ளிட்டவற்றிற்கு உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது. இதனால் நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் 8.4 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளதுடன் அடுத்த 10 ஆண்டுகளில் இது 45 பில்லியன் டாலரை எட்டும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தொலைநோக்கு திட்டங்களால் விண்வெளி பொருளாதாரம் கணிசமாக அதிகரித்து வருவதாக திருச்சி சிறு குறு தொழில் நிறுவனங்களின் துணைத்தலைவர் திரு சண்முகம் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்,
2: இந்தியன் ஸ்பேஸ் பாலிசி, தனியார் தொழில் நிறுவனங்களும் விண்வெளி சாதனங்களை தயாரித்து அளிப்பது, செயற்கைக்கோள்களை வர்த்தக ரீதியாக உருவாக்குவது, செயல்படுத்துவது, பகிர்ந்து கொள்வது போன்ற வலிமையான தனியார் அமைப்புகளை உருவாக்குவதன் மூலம் சுமார் 450க்கும் மேலாக உருவாகி இயங்கி வருகிறது. அது ஒரு பெருமைக்குரிய விஷயமாகும். கடந்த 12 ஆண்டுகால வளர்ச்சியின் உதாரணமாக அமைந்திருக்கிறது தனியார் துறை, வெளியுறவுத்துறை, விண்வெளி துறையினுடைய வளர்ச்சி.
0: தமிழகம் முழுவதும் உள்ள உணவகங்களில் உணவுப் பொருட்கள் சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்டபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுகாதாரமற்ற உணவுப் பொருட்களால் கேரளாவில் ஷெகல்லா தொற்று பரவும் நிலையில் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தினார். திருப்பூர் மாவட்ட மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மருத்துவமனை மேம்பாட்டுப் பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டுவர அறிவுறுத்திய அவர், புற்றுநோய் சிகிச்சை மைய பணிகள் வரும் செப்டம்பர் மாதத்துக்குள் முடிக்கப்படும் என்றார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்சாரத்துறை வெள்ளை அறிக்கை அடுத்த வாரம் வெளியிடப்படும் என்றார். சூரிய மின்சக்தி பயன்பாட்டில் வெளிப்படையான செயல்பாடுகள் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். டிரான்ஸ்பார்மர் கொள்முதலில் ஊழல் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. சென்னையில் இன்று நடைபெற்ற அக்கட்சியின் மாநில குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு பின்னர் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ், இடதுசாரிகள் வெளியேறிய நிலையில் தற்போது IUML

0: வெளியேறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டப்பேரவை நடவடிக்கைகளின் நேரலை நேற்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே தடைப்பட்டதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்றத்தில் எழுப்பப்படும் அனைத்து கேள்விகளுக்கும் துறை சார்ந்த அமைச்சர்கள் உரிய பதில் அளித்து வருவதாக குறிப்பிட்டார். அண்மையில் ஓமன் நாட்டில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த மாலுமி நிஷாந்தின் உடலை தாயகம் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு திருஷ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மறைந்த மாலுமியின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார். தமிழகத்தில் IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் சிவகங்கை மாவட்ட புதிய ஆட்சித்தலைவராகவும், சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா மதுரை ஆட்சித்தலைவராகவும் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் ஈரோடு வணிக வரித்துறை இணை ஆணையராக பணியாற்றிய திருமதி பொன்மணி திருச்சி மண்டல இந்து சமய அறநிலையத்துறை கூடுதல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நெல் விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் 4000 ரூபாய் மானியம் வழங்கப்பட உள்ளதால் விவசாயிகள் இ சேவை மையங்களில் பதிவு செய்யுமாறு வேளாண் துறை தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பு ஆண்டுக்கான குறுவை நெல் சாகுபடி மேற்கொண்டுள்ள விவசாயிகள் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் எந்திர முறையில் நடவு செய்துள்ள விவசாயிகளுக்கு ஏக்கர் 4000 மானியமாக வழங்கப்பட உள்ளது. மானிய தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். மேலும் இத்திட்டத்தின் கீழ் விதைகள், நெல் நுண்ணூட்ட கலவைகள் மற்றும் உயிர் உரங்கள் மானிய விலையில் வழங்கப்பட உள்ளன. விவசாயிகள் மானியம் பெற இ சேவை மையங்களில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என மயிலாடுதுறை வட்டார வேளாண்மை இயக்குநர் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சிக்கான முன்னேற்பாட்டு பணிகளை ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி விழாவிற்கான ஏற்பாடுகள் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் இன்று தொடங்கியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 50 அரசு அரங்குகளும் 50 தனியார் அரங்குகளும் அமைக்கப்பட்டு விழாவிற்கான ஏற்பாடுகள் இன்று தொடங்கி இருக்கிறது. நிகழ்ச்சி நடைபெறும் நாளில் இருந்து தொடர்ந்து கருத்தரங்குகள், விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நாள்தோறும் அரசின் திட்டங்கள் குறித்தும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: மத்திய அரசின் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா காப்பீட்டுத் திட்டம் குறைந்த கட்டணத்தில் காப்பீட்டு பலன்களை வழங்குவதாக வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி தெரிவிக்கிறார்.
3: என் பேர் பிரியா, நான் வேலூர்ல இருக்கிறேன். ஜீவன் ஜோதி பீமா யோஜனா இந்த ஸ்கீம் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து 436 ரூபாய் குடிப்பாங்க. இந்த ஸ்கீம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. கம்மியான அமௌண்ட் தான் இது. வருஷத்துக்கே 436 ரூபாய் மட்டும் தான் குடிப்பாங்க. என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு எனக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து எஜுகேஷனுக்காகவோ ஹாஸ்பிட்டலுக்காகவோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்கீம் நான் போட்டிருக்கேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன்.
0: அரியலூரில் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள போதைப்பொருள் எதிர்ப்பு ஓட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தில் தங்களது பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாணாக்கர் சேர்க்கைக்கு வரும் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். சென்னையில் இந்தியாவுக்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் ஆப்கானிஸ்தான் சற்றுமுன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 22 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் 23வது தவணை தொகை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று விடுவிக்கிறார். உணவகங்களில் சுகாதாரமான முறையில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக மின்துறையில் புதிதாக 15,000 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அறிவித்துள்ளது. இந்தியாவிற்கு எதிரான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் சற்றுமுன் 5 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 22 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களில் இன்னைக்கு வானிலை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்துள்ளது. கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸும், திருப்பூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும், ஈரோட்டில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும், ஊட்டியில் அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸும், பாலக்காடில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் பதிவாயிருக்கு.

10,000 ரூபாயும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். இதில் பயனாளி தனது வீட்டை கட்டுவதற்கு 90 முதல் 95 நாட்களுக்கான திறமையற்ற தொழிலாளர் கூலியை சுமார் 20,000 ரூபாய்க்கும் மேல் இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் கூடுதலாக பெறலாம். இத்திட்டத்தின் அடிப்படை வசதிகள் தூய்மை பாரத இயக்கம். இதன் மூலம் கழிப்பறை கட்ட கூடுதலாக 12,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இத்துடன் குடிநீர் இணைப்பு, மின்சாரம் மற்றும் சமையல் எரிவாயு LPG இணைப்புகளும் பிற அரசு திட்டங்கள் மூலம் இணைக்கப்படுகின்றன. நேரடி பணப்பரிமாற்றம். நிதி உதவியானது வீடு கட்டப்படும் நிலைகளின் அடிப்படையில் நேரடியாக பயனாளிகளின் வங்கி அல்லது அஞ்சலக கணக்கில் செலுத்தப்படுகிறது. இத்திட்டத்திற்கு தேர்வு செய்யப்படும் பயனாளிகள், அதாவது பொதுமக்கள், தனியாக விண்ணப்பிக்க தேவையில்லை. தகுதியானவர்கள் மிகவும் வெளிப்படையான முறையிலேயே தேர்வு செய்யப்படுகின்றனர். சமூக, பொருளாதார மற்றும் ஜாதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவு மற்றும் ஆவாஸ் கணக்கெடுப்பு மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்கள் கண்டறியப்படுகின்றன. ஆதரவற்ற குடும்பங்கள், SC ST குடும்பங்கள், நிலமற்ற கூலி தொழிலாளர்கள் போன்ற முன்னுரிமை அடிப்படையில் பட்டியல் தயாரிக்கப்படுகிறது. இந்த இறுதி பட்டியலானது தகுதியானவர்கள் மட்டுமே விடுபடாமல் இருக்க உள்ளூர் கிராம சபை கூட்டத்தில் வைத்து சரிபார்க்கப்பட்டு அங்கீகரிக்கப்படுகிறது. இத்திட்டத்தில் இடம்பெறும் வீட்டின் அளவு மற்றும் தரம் என்பது கட்டப்படும் வீட்டின் குறைந்தபட்ச அளவு 25 சதுர மீட்டர் இருக்க வேண்டும். இதில் சமையலறையும் உள்ளடங்கும். பாதுகாப்பான வடிவமைப்பு. அந்தந்த பகுதியின் வானிலை மற்றும் இயற்கை சீற்றங்களை தாங்கும் வகையில் உள்ளூர் கலாச்சாரத்திற்கேற்ப வீடுகள் வடிவமைக்கப்படுகின்றன. இதுபோன்று பல்வேறு சிறப்புகளுடன் திகழ்கிறது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீன் திட்டம் என்பது. மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற கேட்டோம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீன். நாளை இதே நேரம் மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் மற்றொரு பயனுள்ள தகவல் பற்றி அறிந்து கொள்வோம்.

0: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-இல் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு.
3: அதோ அந்த மரத்தின் மீது எவ்வளவு பெரிய கரடி! கரடிக்கு மரமேற தெரியுமா?
2: ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில்.
4: சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே, இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான்.
5: சிறுவர் பல் சுவை நிகழ்ச்சி.
2: கோயமுத்தூர் இடையர்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டு மகிழுங்கள்.
6: எங்களை சற்று முன் ஒழித்த பாடல் காதலுக்கு மரியாதை திரைப்படத்திற்காக இளையராஜா மினிசியில் மலேசிய வாசுதேவன், எஸ் என் சுரேந்தர், அருண்மொழி, கே எஸ் சித்ரா மற்றும் தீபிகா பாடியது. தொடர்வது சொல்லாமலை திரைப்படத்திற்காக பாபி இசையில் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.
7: நடராஜ் இங்க பாரு, இப்ப நான் சொல்றதெல்லாம் அப்படியே திருப்பி சொல்லிட்டு வரேன். ஓகே? எங்கே ரோஜா சொல்லு. சரி, வானம். வெரி குட். இப்ப சொல்லு சொல்லு சொன்னத சொல்லு. எங்கே பாடு? அப்படிதான் சொல்லு.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளைய சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கம். நேரம் 2:30.

0: room. I am now relieved of my anxiety and I thank you very much for your kindness. I assure you, sir, that I shall be your most devoted follower and will not give room for any complaint by others.
1: Okay, the matter is settled. I shall speak to you the other ones.
2: The wise one called a meeting of the group and told them that the white one is not an evil spirit or any such thing. It was likely everyone else in the group. Its color is different, but it did not matter. It was foolish to have a prejudice against the white one simply because its color is different. God has made it like that, and it was not right to question God's work. Further, the white one has agreed to follow the rules of the group. The matter should end there. None in the group disagreed. So the white crow was accepted as a member of the group, and its problems came to end.
3: This story illustrates what tolerance means and how it is important in a society. There are some people who are prejudiced against those belonging to a different caste, creed, or region, or who speak a different language. Such prejudice shows a lack of tolerance and leads to social disharmony. On the other hand, tolerance leads to peace and harmony, and everyone is happy. As one thinker said, it is tolerance that is the source of peace and intolerance, the source of disorder and squabbling.
1: The moral of the story is tolerance, respect others, and live together in peace. Thank you.
4: நாம கேட்டுட்டு இருக்கோம், இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி. இன்னைக்கு கோயம்புத்தூர் இடையர்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம்.
5: காடு பறவைகள், விலங்குகள், தாவரங்கள் போன்ற பல்லுயிர்களின் வாழ்விடமாகும். காடுகளின் செழிப்புக்கு காட்டுயிர்கள் உதவுகின்றன. மனிதனின் முதல் இருப்பிடம் காடுதான். அதன் மரபு தொடர்ச்சியாகத்தான் காட்டை பற்றியும் காட்டு விலங்குகள் பற்றியும் அறியும் ஆர்வம் மனிதர்களிடம் இன்றும் தொடர்கிறது. காட்டு விலங்குகளின் உறைவிடமான களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் பற்றி கூற வருகிறார்கள் சனாபாத்திமா, சிவரஞ்சலி, கவிதாஞ்சலி, ஹர்ஷினி பிரியா.
6: பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய ஆதினி தன் அம்மாவுக்காக காத்திருந்தாள். பணியிலிருந்து வீடு திரும்பிய அம்மாவிடம்,
7: அம்மா, எனக்கு காட்டு விலங்குகள் பற்றி புகைப்பட தொகுப்பு ஒன்று தயாரிக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு தாங்கள் தான் உதவ வேண்டும்.
8: அப்படியா? எனக்கு தெரிந்த வன அலுவலர் ஒருவர் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் பணியாற்றுகிறார். அவரிடம் முன் இசைவு பெற்று நாளை நாம் அங்கு செல்லலாம். அப்பொழுது நீ காட்டு விலங்குகளை புகைப்படம் எடுக்கலாம், அவற்றை பற்றிய தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். என்ன மகிழ்ச்சி தானே!
6: மறுநாள் ஆதினியும் அவளது தாய் மலர்விழியும் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்கு சென்றனர். அவர்கள் இருவரையும் பாதுகாப்பு ஊர்தியில் ஏற்றி காட்டுக்குள் அழைத்து சென்றார் வனவர். அப்போது,
8: இந்த புலிகள் காப்பகம் பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளலாமா ஐயா?
9: இது தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய புலிகள் காப்பகம். இது 895 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இங்கு புலி, சிறுத்தை, யானை, மான், கரடி, காட்டு மாடு போன்ற அரிய விலங்குகள் வாழ்கின்றன.
6: அப்போது தூரத்தில் யானை கூட்டம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அதை பார்த்த ஆதினி யானை யானை என்று மகிழ்ச்சியுடன் கைத்தட்டினாள். பின்பு அந்த யானைகளை புகைப்படம் எடுத்துக்கொண்டாள்.
7: மாமா, யானையை பற்றி புதிய தகவல்கள் ஏதாவது சொல்லுங்களேன்.
9: உலகில் இரண்டு வகையான யானைகள் உள்ளன. ஒன்று ஆசிய யானை, இன்னொன்று ஆப்பிரிக்கா யானை.
8: ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் இல்லை. ஆனால் ஆப்பிரிக்க யானைகளில் இரண்டுக்குமே தந்தம் உண்டு. சரிதானே ஐயா?
9: சரியாக சொன்னீர்கள். அது மட்டுமன்றி அவற்றின் உயரம், நிறம், நகம் ஆகியவற்றிலும் சில வேறுபாடுகள் உள்ளன.
7: மாமா, யானைகள் எப்பொழுதும் கூட்டமாகத்தான் இருக்குமா?
9: ஆம் ஆதினி, யானைகள் எப்பொழுதும் கூட்டமாகத்தான் வாழும். இந்த கூட்டத்திற்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். யானைகள் தங்களுக்கு தேவையான தண்ணீர், உணவு ஆகியவற்றிற்காக இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு யானை நாள் ஒன்றுக்கு 250 கிலோ புல் இலைத்தலைகளை உணவாக உட்கொள்ளும். அதற்கு குடிக்க 65 லிட்டர் தண்ணீர் தேவைப்படும். யானை மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு, அது பாசம் நிறைந்த விலங்கும் கூட. மேலும் யானைக்கு கண் பார்வை குறைவு. கேட்கும்

0: ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் மிகுதி.
1: ஆனால் யானைகள் மனிதர்களை தாக்குவதாக ஊடகங்களில் செய்திகள் வருகின்றனவே ஐயா.
0: யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை. அவற்றின் வழித்தடகங்களில் நாம் குறுக்கிடும் போதுதான் நம்மை தாக்குகின்றன.
2: அவர்கள் பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் யானைகள் அவ்விடத்தை கடந்து சென்றது. ஊர்தி தொடர்ந்து மேலே சென்றது.
3: அதோ அந்த மரத்தின் மீது எவ்வளவு பெரிய கரடி! கரடிக்கு மரமேற தெரியுமா?
0: கரடி ஓர் அணைத்துண்ணி. அது பழங்கள், தேன் போன்றவற்றை உண்பதற்காக மரங்களில் ஏறும். உதிர்ந்த மலர்கள், காய்கள், கனிகள், புற்று இசல் ஆகியவற்றையும் தேடி உண்ணும். கரையான் அதற்கு மிகவும் பிடித்த உணவு.
1: தேன் கூட்டை கலைக்கும் போது தேனீகள் அதை கொட்டிவிடாதா ஐயா?
0: கரடியின் உடலை போர்த்தி இருக்கும் அடர்ந்த முடிகள் தேனிகளிடமிருந்து அதனை காப்பாற்றிவிடும். நன்கு வளர்ந்த கரடி 160 கிலோ எடை வரை இருக்கும்.
2: ஆதினின் தன்

0: தேன் கூட்டை கலைக்கும் போது தேனீகள் அதை கொட்டிவிடாதா ஐயா?
1: கரடியின் உடலை போர்த்தி இருக்கும் அடர்ந்த முடிகள் தேனீகளிடமிருந்து அதனை காப்பாற்றிவிடும். நன்கு வளர்ந்த கரடி 160 கிலோ எடை வரை இருக்கும்.
2: ஆதினி தன் அலைபேசியில் கரடியை புகைப்படம் எடுத்துக்கொண்டாள். சிறிது தூரம் சென்றதும் வனவர் ஊர்தியை நிறுத்தினார். சற்று தொலைவில் புல்வெளியில் புலி ஒன்று படுத்திருந்ததை அனைவருக்கும் காட்டினார்.
3: மாமா, இங்கு ஒரே ஒரு புலிதானே இருக்கிறது?
1: ஆமாம், புலிகள் தனித்து வாழும் இயல்புடையவை. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஒரு புலி மட்டுமே வாழும். மற்ற புலிகள் அந்த எல்லைக்குள் செல்லாது. கருவுற்ற புலியானது 90 நாட்களில் 2 அல்லது 3 குட்டிகள் ஈனும். அந்த குட்டிகளை 2 ஆண்டுகள் வரை வளர்க்கும். அவை வேட்டையாட கற்றவுடன் அவற்றுக்கான எல்லைகளையும் பிரித்து தனியாக அனுப்பிவிடும்.
0: அரிய தகவலாக இருக்கிறதே.
1: ஆம், புலிதான் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு. புலி தனக்கான உணவை வேட்டையாடிய பின்பு வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடுவதில்லை. எனவே அதனை பண்புள்ள விலங்கு என்று நாங்கள் கூறுவோம்.
3: காட்டுக்கு அரசன் என்று சிங்கத்தை சொல்கிறார்களே, அது பற்றி சொல்லுங்கள் மாமா.
1: உலகில் ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்கா சிங்கம் என 2 வகை சிங்கங்கள் உள்ளன. இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்தில் மட்டுமே ஆசிய சிங்கங்கள் வாழ்கின்றன. நீளம், உயரம், பருமன், எடை, பலம், வேட்டை திறன் ஆகிய அனைத்திலும் சிங்கத்தை விட புலியே உயர்ந்தது. எனவே இயற்கை விஞ்ஞானிகள் புலியையே காட்டுக்கு அரசன் என்கிறார்கள்.
2: ஊர்தி அலுவலகம் நோக்கி விரையும் வழியில் ஒரு புள்ளிமான் தன் குட்டியுடன் புல் தரையில் நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்தவுடன் ஆதினி ஊர்தியை நிறுத்த சொல்லி கீழே இறங்கி புகைப்படம் எடுத்துக்கொண்டாள்.
1: ஆதினி, இவை புள்ளிமான்கள். இந்தியாவில் சருகுமான், மிலாமான், வெளிமான் என பல வகையான மான்கள் உள்ளன. எல்லா வகை மான்களிலும் புள்ளிமான்களே அழகில் சிறந்தவை என்பர்.
2: ஆதினியும் அவள் தாய் மலர்விழியும் நன்றி கூறி விடை பெற்றனர்.
4: வணிகம் செய்ய வந்த ஆங்கிலேயர் சிறிது சிறிதாக நமது நாட்டை கைப்பற்றிக் கொண்டனர். அவர்களை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர்கள் பலர். அவர்களுள் வெற்றி பெற்றவர்கள் சிலரே. வீரமும் அதனால் விளையும் வெற்றியும் போருக்கு முக்கியமானவை. சூழ்நிலைக்கேற்ப செயல்பட்டு பெறும் வெற்றியே சிறந்தது. விடுதலை போரில் ஆண்களுக்கு நிகராக செயல்பட்டு வெற்றி வாகை சூடிய பெண்களுள் ஒருவரை பற்றி அறிவோம் வாருங்கள். ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலுநாச்சியார். தாய்மொழியாகிய தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார். சிலம்பம், குதிரையாற்றம், வாட்போர், விற்பயிற்சி ஆகியவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டார். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சமாக கொல்லப்பட்டார். வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். 8 ஆண்டுகளுக்கு பின் திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. கூட்டத்தின் நடுவே வீரமங்கை வேலுநாச்சியார் அமர்ந்திருந்தார். அவரை சுற்றி அமைச்சர் தாண்டவராயர், தளபதிகளாகிய பெரியமருது, சின்னமருது மற்றும் குறுநில மன்னர்கள் சிலர் இருந்தனர்.
5: நாம் சிவகங்கையிலிருந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன.
6: கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது.
5: அந்த இனிய நாளைத்தான் நானும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன்.
7: அப்போது வெளியே பெரும் ஆரவாரம் கேட்டது.
5: மைசூரிலிருந்து ஐதரலி அனுப்பிய படை வந்துவிட்டது என நினைக்கிறேன்.
7: அப்போது அறையின் வாயிலில் வீரன் ஒருவன் வந்து நின்றான்.
8: அரசியாருக்கு வணக்கம். மைசூரில் இருந்து 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளனர்.
5: அப்படியா, மகிழ்ச்சி. அவர்களை ஓய்வெடுக்க சொல், நான் பிறகு வந்து பார்க்கிறேன்.
7: வீரன் வெளியேறினான்.
8: ஐதரலி உறுதியாக படையை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே.
5: எதனால் அப்படி சொல்கிறீர்கள்?
8: நாம் இருவரும் ஐதரலியை சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா? அப்போது தாங்கள் அவரிடம் உருது மொழியில் பேசினீர்கள். அப்போது அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன்.
9: நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது.
7: ஆம், நமது வீரர்களுடன் ஐதரலியின் 5000 குதிரைப்படை வீரர்களும் சேர்ந்து விட்டனர். ஆகவே நாளை சிவகங்கையை மீட்டெடுக்க புறப்படலாம் அல்லவா?
5: என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையார் கோயில். எனவே நாம் முதலில் காளையார் கோவிலை கைப்பற்றுவோம், பிறகு சிவகங்கையை மீட்போம்.
7: அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டனர். மறுநாள் காளையார் கோவில் நோக்கி வேலுநாச்சியார் படை புறப்பட்டது. ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும், பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமையேற்றனர். காளையார் கோவிலில் வேலுநாச்சியாரின்

0: படைக்கும் ஆங்கிலேயரின் படைக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது. இறுதியில் ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடியது.
1: அரசியார் அவர்களே, காளையார் கோவில் நம் கைக்கு வந்துவிட்டது. நாம் இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி அடித்து விடலாம்.
2: அவசரம் வேண்டாம். இப்போது சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும். வரும் விஜயதசமி திருநாள் அன்று கதவுகள் திறக்கப்படும். அப்போது நமது படைகள் உள்ளே நுழையலாம்.
3: அப்போதும் பெரிய காவல் இருக்குமே.
2: விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு. நமது பெண்கள் படைப்பிரிவினர் கூடைகளில் பூக்கள், பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களையும் மறைத்துக் கொண்டு கோட்டைக்குள் செல்லட்டும். உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண்கள் படைப்பிரிவினரும் கோட்டைக்குள் நுழைந்து தாக்கட்டும். ஆங்கிலேயரை விரட்டி அடித்து விடலாம்.
4: அப்படியே செய்யலாம் அரசியாரே. இன்னும் ஒரு செய்தி, தங்களை காட்டிக் கொடுக்குமாறு உடையாள் என்னும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்களாம். அவர் மறுத்ததால் கொன்றுவிட்டார். அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும்.
2: அவருக்கு ஒரு நடுக்கல் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே. அவரது பெருமையை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும்.
4: அப்படியே செய்வோம்.
0: விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது படை. வழியில் உடையாளுக்காக நடப்பட்ட நடுக்கல் முன்பு குதிரையில் இருந்து இறங்கினார் வேலுநாச்சியார். தாம் வைத்திருந்த தாலியை எடுத்து அந்த நடுக்கலுக்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கினார். அருகில் நின்ற வீரர்கள் உடையாள் புகழ் ஓங்குக என்று முழக்கமிட்டனர். படை மறுநாள் காலை சிவகங்கையை அடைந்தது.
5: அரசியாரே, நான் நமது பெண்கள் படைப்பிரிவுடன் மாறுவேடத்தில் உள்ளே செல்கிறேன். உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்குக்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன். தீ எறிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும்.
2: அப்படியே ஆகட்டும்.
0: குயிலியும் பெண்கள் படையினரும் கோட்டைக்குள் சென்றனர். சிறிது நேரத்தில் கோட்டைக்குள் பெரும் கூச்சல் எழுந்தது. உள்ளே உயரமாக தீ எறிவது தெரிந்தது.
2: நமது படை உள்ளே நுழையட்டும்.
0: படை வீரர்கள் கோட்டைக்குள் பாய்ந்து சென்றனர். ஆங்கிலேயரின் படையுடன் கடுமையாக போரிட்டனர். இறுதியில் ஆங்கில படை தோல்வியடைந்து கோட்டையை விட்டு ஓடியது. வெற்றி வெற்றி என்று முழக்கமிட்டனர் வீரர்கள்.
2: இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கே?
5: குயிலி தம் உடலில் தீ வைத்துக் கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்து விட்டார்.
2: குயிலி தம் உயிரை தந்து நம் நாட்டை மீட்டுக் கொடுத்திருக்கிறார். அவரது துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன்.
5: வேலுநாச்சியாரின் காலம் 1730 முதல் 1796. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலுநாச்சியார்.
0: வேலுநாச்சியாரின் வீரம், மருது சகோதரர்களின் ஆற்றல், ஐதரளி உதவி ஆகியவற்றோடு குயிலியின் தியாகமும் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது.
6: இதுவரை கோயமுத்தூர் இடையர்பாளையம் சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கேட்டோம். இதன் தொடர்ச்சியை வரும் சனிக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பு ஆர். தமிழரசி லட்சுமணன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். நன்றி நேயர்களே.

நெல்லை நாளைய ஊர்ப்புறுத்தலை நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விரிவாக விளக்கம் தருகிறார் சின்னவேடம்பட்டி என் அனந்தகிருஷ்ணன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் 3 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறந்த தலைவராக திகழ்வதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் செமிகண்டக்டர் துறையில் இந்தியா தொடர்ந்து முத்திரை பதித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் தற்போது வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஓமன் நாட்டில் உயிரிழந்த தூத்துக்குடியைச் சேர்ந்த மாலுமி நிஷாந்தின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கூறியுள்ளார். கேரளம் மாநிலத்தில் ஷெகெல்லா வைரஸ் பரவி வரும் நிலையில் சுகாதாரமான முறையில் உணவுகள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் 130 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதற்கு தேவையான உறுதியான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி மற்றும் தீபக் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். பார்மா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா ருச்சயா இசேரோ இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தி

0: இத்தாலியினை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 2028 ஆண்டிற்கான உலக பாரா பேட்மிண்டன் போட்டி பிரேசிலில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் சற்று முன்வரை 17.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 83 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல டீ டைம்.
2: வணக்கம் கோயம்புத்தூர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உற்சாகமான பிற்பகல் வணக்கங்கள். ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல டீ டைம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கக்கூடிய நேரம் இது. 4 மணி வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்கலாங்க. நீங்கள் கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் 0422 அப்படின்ற நம்ம கோயம்புத்தூரோட முன் இணைப்பு என்னோட 2312103 இது ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் 2316312 இல்லைனா இன்னொரு எண் கூட இருக்கு 2317046 அப்படின்ற இந்த 3 எண்களில் ஏதாவது ஒரு எண்ணு கழிங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் 1950 1969 காலகட்டம் வரை ரிலீஸ் ஆன படங்கள்லேருந்து நீங்கள் கேட்கலாம். இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் ஆல்ரெடி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு காத்துருங்க, அடுத்த வாரம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ புதுசாக வரக்கூடிய நேயர்களுக்கு வந்து நம்ம வடிவிடலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கேட்டுட்டு இருக்கக்கூடிய பாடல்கள் ரிப்பீட் மோடில் நம்ம கேட்காம, கொஞ்சம் இந்த பாட்டு சூப்பராக இருக்குங்க ஆனால் யாருமே கேட்டதில்லை இது வரைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பாட்டை கேளுங்க. ஸோ அப்படி வித்தியாசமான பாடல்களை நம்ம கேட்கும்போது இந்த ஷோ ரொம்ப புத்துணர்வோடு இருக்கும், கேட்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றது தான். ஓகே, கண்டிப்பாக நேயர்கள் வந்து அந்த மாதிரியான பாடல்களை தெரிவு செஞ்சு கேட்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியில் இணையிறது உங்கள் ஆஜய் உதயா. கேட்க இருக்கக்கூடிய இந்த பாடல் TM சவுந்தரராஜன் பாடியது, அதே கண்கள் படத்திற்காக. ஸ்டே டியூன் டு ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்.
3: கண்ணுக்கு தெரியாதா, பெண்ணுக்கு புரியாதா, கண்ணுக்கு தெரியாதா,

மணிமலர் பார்வை, அழரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, பனிமலர் பார்

0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர், 3:08. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க டீ டைம். உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ முதல் காலர் யார் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பாட்டு வேணும் கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் வெள்ளம்பட்டியிலிருந்து தேவி பாலசுப்ரமணியம்.
0: சொல்லுங்க தேவி, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: இருவர் உள்ளம் படத்துலேருந்து புத்தி சிகாமணி பெத்தப்பிள்ள அந்த பாட்டுங்க சார்.
0: ஓகேங்க, கேட்டுடலாம்.

0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலக.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது. அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும், மனமும்

0: ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
1: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
2: ஆகாஷவாணி 103 FM-ல டீ டைம் கேட்டிருக்கிற நேரம் 3:12. வணக்கங்க.
3: வணக்கம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: கேன் பேலஸ் இருந்து நஞ்சப்பன் தொடுத்தாய் பேசுறேங்க.
2: சொல்லுங்க நஞ்சப்பன், என்ன பாட்டு கேட்கலாங்க?
3: அன்பு எங்கே படத்திலிருந்து எத்தனை கோடி பணம் நிம்மதி வேண்டும் வீட்டிலே.
2: சரிங்க.

0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி டீ டைம். வணக்கங்க, யார் பேசுறீங்க? சோமனூர்ல இருந்து பேசுறீங்களா?
1: ஆமா சார்.
0: ஓகேங்க, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: சார், அன்னை பாட்டுல இருந்து புத்தியுள்ள மனிதர்கள் பாடு போடுங்க.
0: சரிங்க, கேட்டுடலாங்க பாட்டு.
1: சரி.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்ல.
1: என்னக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை.
4: டி டைம் கேட்டு ஆகாஷ்வாணி 103 FM. உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் 1950 தொடங்கி 1969 காலகட்டம் வரை ரிலீஸ் ஆன படங்கள்ல இருந்து கேளுங்க. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 0422 அப்படின்ற முன்னணிப்பினோட 2316312 3112103 இல்லைனா 2317046 அப்படின்ற இந்த எண்கள ஏதாவது ஒரு எண்ணிக்கை அழைங்க. ஓகேங்களா? வணக்கம். டி டைம் கேட்டு இருக்கீங்க, யார் பேசுறீங்க?
5: வணக்கம், இங்க ராஜவீதி பேசுறேன்.
4: ஓகேங்க.
5: படம் மன்னாதி மன்னன் படத்துல இருந்து கண்கள் இரண்டும் என்று உன்னை கண்டு பேசுறேன்.
4: சரிங்க, ஓகேங்க.
5: லைன் கொடுத்ததுக்கு நன்றி.
4: ஓகேங்க.

0: ஆகாஷவாணி 103 FM டீ டைம் கேட்டுருக்கிற நேரம் 3:24. அடுத்த கோல இருக்காரு. வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க? மணி சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: காவல்காரன்
0: ஓகேங்க, நம்ம சத்தமா கேட்கலாமா?
1: சரிங்க சார்.
0: ஓகேங்க.

0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல TDM கேட்டு இருக்கிறோம். அடுத்த கால இருக்காரே, அவருக்கு என்ன பாட்டு வேணும் அப்படின்றதையும் நான் கேட்கலாம். வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: கண்ணப்பன் பேசுறேங்க, வடபுகத்துல இருந்து.
0: எந்த ஊருங்க?
1: வடபுகத்து, சிறுமுகை வடபுகத்து ஊருங்க.
0: ஓகேங்க, ஓகேங்க, சொல்லுங்க என்ன பாட்டு கேட்கலாங்க.
1: மின்மினிய படத்துலங்க
0: பாட்டு போட்டுருங்க. மின்மினியா அப்படின்ற பாட்டு?
1: மின்மினிய, அதாவது கண்மணியன் காதலன் படத்துல இருந்து மின்மினி.
0: ஓகேங்க, கண்ணனின் காதலன். ஓகேங்களா?
1: சரி, ஓகே.

0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷவாணி 103 எஃப்எம் கோயம்புத்தூரில் 3:33 டீ டைம் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வந்துட்டுருக்கு. 1950 தொடங்கி 1969 காலகட்டம் வரை ரிலீஸ் ஆன படங்கள்லேருந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆன சாங்ஸ். ஓகே, அடுத்த காலர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பாட்டு கேக்கலாங்க?
1: பாலும் பழமும் நான் பேசணும்.
0: சரிங்க, கேட்டலாங்க.

0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க டீ டைம் நிகழ்ச்சி. உங்களுக்கு பிடிச்ச பால்கள் வந்துட்டே இருக்கு, ஓகேவா? அடுத்து கொலஸ்ட் இருக்காங்க, வணக்கம், பேசலாம். யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்,
1: நாவத்தூர் அங்கமுத்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க அங்கமுத்து, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: என்ன
0: பாட்டுங்க? கேக்கலாங்களா? நன்றி நன்றி.

0: ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூர் கேட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி டீ டைம். அடுத்த காலர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: அசிமங்கலம் தாசப்பட்டம் போது சாவித்திரி புஷ்பராஜ் பேசுறது சார். நல்லா இருக்கீங்களா?

0: ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூர் கேட்டு இருக்கோம் அந்த நிகழ்ச்சி டீ டைம். அடுத்த காலர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: அசிமங்கலம் தாசப்பட்டம் சாவித்திரி புஷ்பராஜ் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் புஷ்பராஜ், நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே, என்ன பாட்டு கேட்கலாங்க
1: சார்? ஆனந்த ஜோதி படத்திலிருந்து ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் ஒன்று எங்களுக்கு குழந்தை அந்த சாங் சார்.
0: ஓகேங்க, கேட்டுலாங்க.

0: பிற்பகல் 3 மணியிலிருந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் நீங்க கேட்கலாம். இப்ப அடுத்த காலர் இருக்காரு, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மாலை வணக்கத்துடன் ஆறுச்சாமி தடாகம்.
0: ஆறுச்சாமி தடாகம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: தையல் வேலை.
0: தையல் வேலை, அப்படிங்களா? சரி, என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: விவசாய படத்துல இருந்து ஒரு பாடல்.
0: ஓகேங்க, கேட்கலாங்க.

0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர் கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி டீ டைம். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பாடல்கள் வந்துட்டுருக்கு. 3:52 ஆகிட்டு இருக்குங்க. இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த கால் இருக்காரு, அவருக்கு என்ன பாட்டு வேணும் அப்படின்னு கேட்கலாம். வணக்கங்க.
1: ஹலோ
0: ஹலோ வணக்கம்.
1: வெள்ளலூர்லேருந்து பேசுறேங்க.
0: யார் பேசுறீங்க வெள்ளலூர்லேருந்து?
1: வெள்ளலூர்லேருந்து தெய்வானை பேசுறேங்க.
0: தெய்வானை, ஓகே வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: சாரதா படத்துலேருந்து இல்லாத உலகத்திலே சார்.
0: அது சாரதா இல்லையே, தெய்வத்தின் தெய்வம் நினைக்கிறேன். நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, அந்த சாங் தானுங்க.

0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர் 3:56 ஆச்சு. உங்களுக்கு பிடிச்ச டீ டைம் நிகழ்ச்சியில் பாடல்களை வந்துட்டு இருக்கேன். நிறைவா ஒரு காலர் இருக்காரு, அவர் பிடிச்ச பாடல்களை என்ன அப்படின்னு கேட்டுட்டு அவர் பிடிச்ச பாட்டு நம்ம போடலாம். வணக்கங்க.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: பழனிசாமி.
0: பழனிசாமி எந்த ஊருங்க
1: சார்? கோவை கணபதி.
0: கணபதியிலிருந்து பழனிசாமி, சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாங்க
1: சார்? அதான் நினைத்தால் மணக்கும் அப்படிங்கிற பாட்டு.
0: சரிங்க, ஓகே.

0: அம்மம்மா பெண்ணா இது,
1: அப்பப்பா என்னாவது,
0: அம்மம்மா பெண்ணா இது,
1: அப்பப்பா என்னாவது.
2: நினைத்தால் மணக்கும், கிடைத்தால் இனிக்கும். தந்த நிறம் வண்டாடும் பூமுகம் மஞ்சளிடம், கண்ணாடும் எல்லிடை முல்லை நிலம், என்னென்ன வண்ணங்களோ.
3: இது வரைக்கும் டீ டைம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பாடல்களை கேட்டீங்க. இதே மாதிரி டீ டைம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நாளைக்கு பிற்பகல் 3-2 கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நிகழ்ச்சி தொகுப்பில் தொடர்ந்து இருந்துருக்கிறது உங்கள் ஆர்ஜே உதயா. இன்னும் சில நொடிகளில் 4 செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்தியில் கேட்கலாம். அதனை தொடர்ந்து கெட் செட் கோ கேம் ஷோ ரெடியாக இருக்குது, காத்துருங்க.
4: நேரம் 4:00, தொடர்வது செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசா மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 47,600 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 பல்வேறு துறைகளில் வளர்ச்சி திட்டப் பணிகளை செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையேயான உறவுகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் தற்போது வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் மன அழுத்தம் இல்லாமல் தேர்வை எழுத வேண்டும் என்று தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கேரளத்தில் ஷெகல்லா வைரஸ் பரவி வரும் நிலையில் சுகாதாரமான முறையில் உணவுகள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் 130 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதற்கு தேவையான உறுதியான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி மற்றும் தீபக் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். பார்மா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா, ருச்சயா இசரோ இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 2028 உலக பாரா பேட்மிண்டன் போட்டி பிரேசிலில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.

0: பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி சற்று முன் வரை 31.1 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அனைவருக்கும் மாலை வணக்கத்தை சொல்லிட்டு ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல 4:03 கெட் செட் கோ கேம் ஷோ இங்க ஸ்டார்ட் ஆகுது. நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம என்ன கேம் ஷோ விளையாட போறோம் அப்படின்னா, குறிப்புகள் இங்கே பதில் எங்கே அப்படின்ற மாதிரி, எஸ் கேள்வி இங்க பதில் எங்க. சோ ஒரு கேள்வி கேட்கப்படும், சோ அதுக்கான பதில் நீங்க சொல்ல போறீங்க. ரொம்ப சிம்பிளான கேம் தானே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா, நாங்க கேட்கக்கூடிய அந்த கேள்விகள் வந்து 3 குறிப்புகளை பேஸ் பண்ணி இருக்கும். அந்த 3 குறிப்புகளை அடிப்படையா வச்சு அந்த 3 குறிப்புகளையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தான் உங்களோட பதில் இருக்கணும் அப்படின்றது. ஓகே, சோ உங்களுக்காக 3 குறிப்புகள் சொல்லப்படும். அந்த 3 குறிப்புகளை வச்சு நீங்க ஒரு பதில் எங்களுக்கு சொல்லணும். அப்படிதான் இந்த கேம் ஷோ போக இருக்கிறது. ஓகே, முதல்ல நம்ம ஆரம்பிச்சிடலாமா? எஸ். சோ இந்த நிகழ்ச்சியில எப்படி விளையாடணும் அப்படின்னா, வாட்ஸ்அப் இல்லைனா முகநூல்ல உங்களோட பதில்களை எங்களுக்கு அனுப்பலாம். வாட்ஸ்அப் நம்பர் 9585808003 அப்படின்றது. முகநூல் ஐடியா ஆகாஷவாணி கோயம்புத்தூர் அப்படின்னு நீங்க முகநூல்ல சர்ச்ல போயிட்டு டைப் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட முகநூல் பக்கம் வரும். இது வரைக்கும் நீங்க முகநூல் பக்கத்துல லைக் போடல அப்படின்னா ஒரு சின்ன லைக் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த முகநூல் பக்கத்துல கெட் செட் கோ அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கும். போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்களோட பதில்களை ஷேர் பண்ணுங்க. ஓகே, யார் வந்து ஃபாஸ்டா கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி இங்கே பதில் எங்கே அந்த கேம் ஷோல. இப்போ முதல் 3 குறிப்புகள். முதல் குறிப்பு, என்னை எவ்வளவு எடுத்தாலும் நான் பெரிதாகி கொண்டே இருப்பேன். இதுதான் ஃபர்ஸ்ட் குறிப்பு, என்னை எவ்வளவு எடுத்தாலும் நான் பெருகி கொண்டே இருப்பேன். இரண்டாவது குழு, என்னை உருவாக்குவது எளிது அப்படின்றது. மூன்றாவது குழு, என்னை நிரப்புவது கடினம், நான் யார் அப்படின்றதுதான். சோ இந்த 3 பேஸ் பண்ணி அந்த ஆன்சர் என்ன அப்படின்றத எங்களுக்கு நீங்க அனுப்புங்க. ஓகேங்களா? கேட்க இருக்கக்கூடிய இந்த பாடல் வணக்கம் சனாய் படத்திற்காக அனிருத் ரவிசந்தர் இசையமைத்து கார் கார் கீப் ஆஃப் தமிழ் அவங்க கூட சேர்ந்து பாடின பாட்டு.
2: Madrasi people, this is hardcore, all the way from Mumbai.

0: இவ்வளவு ரொம்ப பிடிச்ச பாட்டு நீங்க கேட்டீங்க, சார்லி சாப்ளின் டூ படத்திற்காக அந்த பாட்டு உங்களுக்காக வந்துச்சுங்க. அம்ரீஷ் கணேஷ் இசையமைச்சு பாடின பாட்டு கெட் செட் கோ கேம் ஷோ கேட்டு இருக்கீங்க. 4:12 ஆயிட்டு இருக்குங்க.
1: எனக்கா இன்னைக்கு உங்க வீட்டுல கருவாடு குழம்பா? வாசம் ஊரையே தூக்குது.
2: அதுதான் குமரன் கருவாடு. சுத்தமானது, ருசியானது, சமைக்க சமைக்க ஆசை வரும். மனமும் ருசியும் மாறாத குமரன் கருவாடு இப்பவே வாங்குங்க, அசத்துங்க.
3: குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரை மணக்கும் உன்னத சுவை.
0: ஆகாஷவாணி 103 FM-ல கெட் செட் கோ கேம் ஷோல நம்ம நினைஞ்சிருக்கிறோம். பதில் இங்கே, கேள்வி இங்கே அப்படின்னு மலையெல்லாம் உருவாக்குறது எழுது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா வேற லெவல், நீங்க உங்களை புடிச்சிட்டு வர்றேன் வந்து. அதுக்கப்புறம் மூன்றாவது, என்னை நிரப்புவது கடினம், இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் நான் யார் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகே, நம்ம நேயர்கள் யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான பதில சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கோவை தெலுங்கு ஸ்ட்ரீட்ல இருந்து பாதுஷா அவங்க, ஓகே சோ அவங்க வேறொரு நிகழ்ச்சிக்கு பதில் சொல்லியிருக்காங்க, சரி ஓகே. எனிவேஸ், அண்ட் பாண்டியநகர் சிவசங்கர், இந்திராணி, கார்த்திகா, கலைவாணி, சரண்யா, பரமேஸ்வரி, பலூன் அப்படின்னு சொல்றாங்க. பலூனை உருவாக்குறது ரொம்ப சூப்பரா. இந்த மூன்று குறிப்புகளுக்கும் மேட்ச் ஆதா அப்படின்னு நீங்க பாருங்க, ஓகேங்களா. என்னை நிரப்புவது கடினம், பலூனை காத்து நிரப்புவது ரொம்ப கஷ்டமா என்ன தெரியல எனக்கு. அதே மாதிரி என்னை எவ்வளவு எடுத்தாலும் நான் பெரிதாக கொண்டே இருப்பேன். நீங்க பலூனை ஊதுனீங்கன்னா ஒரு கட்டத்தில் அது உடஞ்சிரும் இல்லையா? ஸோ அதனால எப்படி இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆகாயம் அப்படி அனுப்பிச்சிருக்காங்க, தாசரப்பட்டுல இருந்து பாலசுப்ரமணியம், மல்லிகவுண்டன் பாளையத்துல இருந்து விமலா வேணுகோபால், பூபனா, காற்று அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க காற்றெல்லாம் உருவாக்குவீங்களா என்ன எனக்கு தெரியல. ஓகே, அதுக்கப்புறமா மாலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், குழி அப்படின்னு நினைச்சிருக்காங்க, கணேஷ் திருமுகையில இருந்து. பாலா திருப்பூர்ல இருந்து காற்று அப்படின்னு நினைச்சிருக்காங்க, காத்தெல்லாம் நீங்க உருவாக்குறீங்களா, சூப்பருங்க. ஹரிஹரன் பெங்களூர்ல இருந்து கல்வி அப்படின்னு நினைச்சிருக்காங்க, ஓ அப்படியா, ஓகே. அண்ட் வணக்கம், உளுந்தூர்பேட்டையில இருந்து ராஜேந்திரன், காற்று பதில் சரியா இருக்குமா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காத்து உங்க உங்க பக்கம் அடிக்குதா இல்லையா அப்படின்னு பாக்கலாம். அண்ட் கோணமலை ஆனந்தன் குழி அப்படின்னு நினைச்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், கணக்கம்பாளையத்திலிருந்து செல்வி சேகர் அவங்கள இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க என்ன பதில் சொல்லிருக்காங்க தெரியல, நம்ம சும்மா அப்படியே காமனா வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லி விட்டுருவோம், நமக்கு ஏன் இந்த வம்புன்ற மாதிரி. ரித்தன்யா இலக்கியா, உடுக்கம்பாளையம், தண்ணீர் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கடல் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஜெயலட்சுமி ஃப்ரம் சிங்காநல்லூர் இருந்து காற்று அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ராமகிருஷ்ணன், புனிதா, திருப்பூர், நஞ்சப்பா நகர்ல இருந்து காற்று அப்படின்னு நினைச்சிருக்காங்க. நிறைய பேர் படிச்சாச்சு இல்லையா. சோ இந்த கேம்ல என்ன பியூட்டி அப்படின்னா, நிறைய பேர் நீங்க மெசேஜ் பண்றீங்க, அதனால டக்கு டக்குன்னு யார் அனுப்பிச்சிருக்கீங்களோ அவங்க பேர் வந்து நாங்க படிப்போம் அப்படின்றத எல்லாரோட பேர்களையும் நாங்க படிக்க ட்ரை பண்றோம். பட் இந்த நிகழ்ச்சியில சரியான பதில் எது அப்படின்னா, ஒரு 2-3 நேயர்கள் தான் வந்து கரெக்டான பதில் சொல்லியிருக்காங்க. அது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழி அப்படின்றதான் கரெக்டான பதில். கைத்தட்டலாமே, கைத்தட்டலாம் நம்ம நேயர்களுக்காக. சூப்பர், யோசிச்சிங்களா? கொஞ்சம் கஷ்டம் இருக்குல்ல, ட்விஸ்டா. ஓகே, அடுத்தது ரொம்ப ஈஸியான ஒன்ன சொல்லிடலாம் உங்களுக்காக. என்ன அப்படின்னா, நான் வரும்போது என்னை யாரும் பார்க்க முடியாது. இது வந்து ஃபர்ஸ்ட் க்ளூ, நான் வரும்போது யாரும் என்னை பார்க்க முடியாது. ரெண்டாவது, நான் போகும்போது அனைவரும் என்னை பார்க்க முடியும். வரும்போது என்ன யாரும் பார்க்க முடியாது, ஆனா போகும்போது எல்லாரும் என்ன பார்க்கலாம். நான் இல்லாமல் ஒரு புதிய நாள் தொடங்காது. நான் யார் அப்படின்றதுதான் உங்களுக்கான அந்த குறிப்புகள். ஓகே, இதை வச்சு நீங்க பதில் சொல்லுங்க. ஓகே, இப்போ நாம கேட்கக்கூடிய இந்த பாட்டு அனிருத் ரவிச்சந்திர இசையமைத்து தனுஷோட சேர்ந்து பாடின பாட்டு, மாறி படுத்திருக்காரு.

ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர் கேட்டுருக்கீங்க. கெட் செட் கோ கேம் ஷோ மூளைக்கு வேலை உங்களுக்காக வந்துட்டு இருக்கீங்க. 4:20 நினைவூட்டுகிறோம், இன்று மாலை 5:00 சித்திர செவ்வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா அறிவியல் குறித்து நேரலையில் எடுத்துரைக்கிறார் மருத்துவர் திலீப் வி ஆர் அவர்கள். நிகழ்ச்சியை நீங்க கேட்க தவறாதீங்க. ஓகே, கேம் ஷோல நான் உங்களுக்காக 3 clues கொடுத்தேன் இல்லையா. முதல் குறிப்பு, நான் வரும்போது யாரும் என்னை பார்க்க முடியாது. அதே மாதிரி 2வது clue, நான் போகும்போது அனைவரும் என்னை பார்க்க முடியும். 3வது clue, நான் இல்லாமல் ஒரு புதிய நாள் தொடங்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சூரியன் நினைச்சிருக்காங்க. நான் வரும்போது என்னை யாரும் பார்க்க முடியாது, சூரியனை பார்க்க முடியாத என்ன கேள்வி கேளுங்க வாஸ் அப்படின்றதுதான். ஓகே, எனிவேஸ் நம்ம நேயர்கள் சூரியன் அப்படின்னு நினைச்சிருக்கிறீங்க எல்லாருமே அப்படியே அவுட் ஆயிட்டீங்கோ. ஓகே, தூக்கம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஓகே, தூக்கம் இல்லாம கூட அடுத்த நாள்ல நம்ம கண்டினியூ பண்ணலாம். எப்படி இப்படி அவினாசி பிரபுதேவி ஸ்ரீஷா அனுப்பிச்சிருக்காங்க தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. பசி அப்படின்னு கள்ளி முதல்ல இருந்து திரு சரிதா இப்பெல்லாம் வந்து 24 hours 72 hours அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபாஸ்டிங் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் எப்படிங்க புரியல எனக்கு. காலண்டர் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க ஆரஸ்புரத்துல இருந்து ஹரிஹரன். நன்றி வணக்கம் அப்படின்னு கோணமூலையிலிருந்து செல்வராஜ் அவர்கள். நிழல் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. நிழல் இல்லாம தொடங்காத எனக்கு புரியலங்க. ஓகே, அடுத்தது மூச்சு காற்று அப்படின்னு வரதராஜ் கீதா சண்முகானகர் மூக்கனூர். அப்படியா, மூச்சு நின்று வருது அவங்களுக்கு. விடயம் சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு தேவராயபுரத்துல இருந்து ராஜா அவர்கள் அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் ஜெய்ஸ்ரீ ஃப்ரம் வடவள்ளியிலிருந்து சூரியன் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. நாளை அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. யாரை அனுப்பிச்சிருக்காங்க இதுன்னா அக்ஷய மீனாட்சி மித்ரன் ஐஸ்வர்யா சோமசுந்தரம். நாளை இல்லைன்னா எதிர்காலம் இதுதான் சொல்லிட்டு மதுரை மணிநகரத்திலிருந்து அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. வானவில் திருப்பூர் அம்பிகாவதி, வானவில் அப்படின்றதா ஆன்சர். திருப்பூர்லேருந்து அம்பிகா தேவி சண்முக சுந்தரம் அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே, தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளியங்காரிலிருந்து கீர்த்தி மகேஸ்வரி ஹரிஷ் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் சூரியன் அப்படின்னு நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க. சிறுமுகையிலிருந்து தங்கவேல் கண்ணப்பன் அழகு அனுப்பிச்சிருக்காங்க. திருப்பூர்லேருந்து ஓவியா மாத்தன் அவங்க பிரச்சனை அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாங்க, போறதும் தெரியாது வர்றதும் தெரியாதா, பிரச்சனை வரும்போது நமக்கு தெரியுமே எப்படி இப்படி. ஓகே, மின்சாரம் அப்படின்னு

இருக்காங்க. போகும்போது கண்ணுக்கு தெரியாது, வரும்போது விளக்கு ஃபேன் டிவி எல்லாம் ஓடும், அது இல்லாம எதுவும் இயங்காது அப்படின்னு நினைச்சிருக்காங்க. கணேஷ் சிறுமுகையில இருந்து இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டா எப்படி தெரியும். அண்ட் ஜெயலட்சுமி மனோகரன் பாதை அப்படின்னு நினைச்சிருக்காங்க. புத்துணர்ச்சின்னு சொல்லிட்டு பூபனா விமலா வேணுகோபால் மல்லேஹன் பாளையத்துல இருந்து குழப்பறீங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எங்களோட வேலையை நெருப்பு வெளிச்சம் அப்படின்லாம் நினைச்சிருக்கிறாங்க ராகுல் அவர்கள். பட் எந்த ஊர் அப்படின்னு அனுப்பல, மழை அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆதி நிபிலா யோகவர்ஷினி நேரம் அப்படின்னு கூட அனுப்பிச்சிருக்காங்க சையத் ரசூல் அவர்கள். ஆலாங்கொம்பு தண்ணீர் தடத்திலிருந்து விஜயகுமார் உமா மகேஸ்வரி நாட்காட்டி அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பூபதி ராஜேந்திரன் ராஜாமணி இந்திரபிரியா அகல்யா மூக்கனூர்ல இருந்து நாட்காட்டி அப்படின்னு நினைச்சிருக்காங்க. எம்எஸ்ஆர் மணியம் கீழ்கோத்துக்கரில் இருந்து காற்று அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அதற்கான சரியான பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. இரவு அப்படின்றதுதான் கரெக்டான பதில். அப்படியே மேட்ச் பண்ணி பாருங்க. நான் வரும்போது யாரும் என்னை பார்க்க முடியாது, நான் போகும்போது அனைவரும் என்னை பார்க்க முடியும். என்னில்லாமல் ஒரு புதிய நாள் தொடங்காது அப்படின்றதுதான். யாரும் கண்டுபிடிக்கல நினைக்கிறேன், எனக்கு நானே கை கைட்டிருக்கிறேன். ஓகேங்க ஓகேங்க. இப்போ அடுத்தது மூணு க்ளூஸ் உங்களுக்காக. ஃபர்ஸ்ட் க்ளூ, என்னை வைத்திருப்பவர் அதை பகிர்ந்தால் இழந்து விடுவார். என்னை வைத்திருப்பவர் அதை பகிர்ந்தால் இழந்து விடுவார். இதுதான் ஃபர்ஸ்ட் க்ளூ. ரெண்டாவது க்ளூ, என்னை அறியாதவர்களுக்கு நான் தெரிய மாட்டேன். மூன்றாவது க்ளூ, என்னை காக்கும் வரை நான் மதிப்புடையவன். இதை நல்லா யோசிச்சிங்கன்னா இதுக்கான ஆன்சர் புரிஞ்சிடும். என்னை காக்கும் வரை நான் மதிப்புடையவன் அப்படின்றதுதான் உங்களுக்கான இந்த மூன்று க்ளூ. இதை வச்சு நீங்க விட என்னன்றத வாட்ஸ்அப்ல முகநூல ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9585800103 முகநூல் ஐடியா ஆகாஷவாணி கோயம்புத்தூர் அப்படின்னு முகநூல சர்ச்ல நீங்க டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா முகநூல் பக்கம் வரும். முகநூல் பக்கத்துல ஒரு லைக் போட்டு கெட் செட் கோ அப்படின்ற கேம் ஷோ போஸ்டர் இருக்கும், அந்த போஸ்டர் கீழே கமெண்ட்ல உங்களோட பதில்களை ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம கேட்கிற இந்த பாட்டு கவலை வேண்டாம் படத்திற்காக லியோன் ஜேம்ஸ் இசையமைச்சு இனோ கிங்கா ஆண்ட்ரியா ஜெராமியா தினேஷ் கனகரத்னத்தோட சேர்ந்து பாடின பாட்டு.

கீழே வந்து பாட்டு சாமி ஸ்கொயர் படத்திற்காக கேட்டீங்க. விக்ரம் கவர்த்தி சுரேஷ் அவங்க பாடியிருந்தாங்க. தேவி சிறு பிரசாதோட மியூசிக்ல அந்த பாட்டு வந்துச்சு. 4:33 ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல கெட்ஸ் இட் கோ கேம் ஷோ உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. நாம கேட்டு வந்தோம் இல்லையா, அதாவது கேள்வி இங்கே பதில் எங்கே அப்படின்றதுல வந்துட்டு 3 க்ளூஸ் உங்களுக்காக கொடுத்திருந்தேன். முதல் குறிப்பு, என்னை வைத்திருப்பவர் அதை பகிர்ந்தால் இழந்து விடுவார். 2வது க்ளூ, என்னை அறியாதவர்களுக்கு நான் தெரியாது. 3வது க்ளூ, என்னை காக்கும் வரை நான் மதிப்புடையவன் அப்படின்றது. நான் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான பதில் என்னன்னு தெரியுங்களா? அது பெரிய ரகசியம், உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். சரியா? ஓகே, யாரெல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு பாக்கலாம். நான் 3வது க்ளூவை அழுத்தி உங்களுக்காக சொன்னேன், என்னை காக்கும் வரை நான் மதிப்புடையவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயே நீங்க புரிஞ்சிருக்க கூடாது, என்ன சார் நீங்க போக அப்படின்ற மாதிரி. பூபதி ராஜேந்திரன், பதில் பணம் இல்லனா மரியாதை. அடுத்தவங்களுக்கு கொடுத்தா என்ன ஆயிடும், அடுத்தவங்களுக்கு கொடுத்தா மதிப்பு கிடைக்காதா நமக்கு, யோசிச்சு பாருங்க. சிங்கானல்ல இருந்து ஜெயலட்சுமி பணம் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. பிடம்பள்ளி வாசுதேவன், அவரும் பணம் அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க. தெரியலீங்க எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணன் புனிதா நஞ்சப்பா நகர்ல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. இதயம் அப்படின்னு, ஆஹா வேற லெவல். மல்லேகவுண்டன் பாத்திரத்து பூபன் அவர்கள். கோவிந்தராஜ் மாரி செட்டிபதி அங்கிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. பதில் வந்து கல்வி அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பிரமிளா சென்னையில இருந்து ரகசியம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. கலைச்செல்வி செங்கப்பள்ளியிலிருந்து ரகசியம் சொல்லிட்டு, அண்ட் புஞ்சை புளியம்பட்டில இருந்து மணியன் அவர்கள் ரகசியம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பணம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. உடுக்கம்பாளையத்திலிருந்து இலக்கியா அவர்கள் வணக்கம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பயங்கரமான கேள்வி அப்படின்ட்டு. ஓகே, விடை வந்து நேர்மை அப்படின்னு நினைச்சிருக்காங்க. சுகம்ராஜா தேவராயபுரத்திலிருந்து. இந்த கவலை அப்படின்னு நினைச்சிருக்காங்க. விஜயகுமார் உமா மகேஸ்வரி ஆலங்கொம்பு தண்ணீர் தரத்துல இருந்து. அதுக்கப்புறம் ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஸ்ரீ ஃப்ரம் வடவள்ளியில இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அன்புராணி சென்னையிலிருந்து ரகசியம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. கண்ணாடி அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க நம்ம நேயர்கள் ராகுல் அவர்கள். உயிர் அப்படின்னு அவிநாசி பிரபு தேவி ஸ்ரீ சாய் சொல்லியிருக்கிறார்கள். ரகசியம் சொல்லிட்டு ஐஸ்வர்யா மித்ரன் அக்ஷய மீனாட்சி சண்முக சுந்தரம் மணிநகரம் மதுரையில இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். கோயம்புத்தூர் சின்னவெடிப்பட்டியிலிருந்து பத்மநாபன் நித்யா, பணம் சார் பணம் அப்படின்னு. அப்படிங்களா சார், அப்படிங்களா? சாமி செட்டிபாளையத்திலிருந்து பெரிய கிணறு வீதி கவினிகா ருத்ரன், காசு பணம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. துட்டு மணி நான் சொல்லிடுறேன். ஓகே, பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உமா கணேஷ் சிறுமுகல்ல இருந்து ஜிஃப்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. பாண்டியநகர் இந்திராணி, கார்த்திகா கலைவாணி சரணி அவங்க எல்லாம் புத்தகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோணமலையிலிருந்து ஆனந்தன் அவர்கள் பணம் சார் அப்படின்னு. பாலா திருப்பூர்ல இருந்து பயணச்சீட்டு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆஹா, தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் பத்திரம், தங்க பத்திரமா தங்கம் பத்திரமா. இளங்கோ நகர் சண்முக சுந்தரம் அனுப்பிச்சிருக்காங்க. நவநீதன் சென்னிமல்ல இருந்து ரகசியம் அனுப்பிச்சிருக்காங்க. உயிர் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளியங்காடி கீர்த்தி மகேஸ்வரி ஹரிஷ் திருப்பூர்ல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. முன்னர் சொன்ன கேள்வி பதில் தவறு. நான் 1 மணிக்கு நைட் வரும்போதுதான் தூங்குவேன், அப்ப நைட் வர வர பார்ப்பாங்க எப்படிங்க அப்படின்னு. ஓகே, குழப்பமாவே இருக்குது, இருந்தாலும் நிகழ்ச்சி அருமையா இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. திருப்பூர் ஓவியா மதன் நினைச்சிருக்காங்க ரகசியம் சொல்லிட்டு. பதவி பிரவீன் தீபன் கருவேலங்காடுல இருந்து. பதவியா? அடுத்தவங்களுக்கு உங்க பதவியை கொடுக்கறீங்க, பெரிய மனசுங்க. நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. குகன் சிந்து கோத்தகிரி ரகசியம் சீக்ரெட்ஸ் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இன்னும் நிறைய மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு. பட் தேங்க்யூ சோ மச், நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு இருந்தா இந்த பையன் இவ்வளவு பேர் படிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு நினைப்பீங்களா? எஸ் கரெக்டான பதில் வந்து நிறைய நேர்கள் கண்டுபிடிச்ச ரகசியம் அப்படின்றதா. சூப்பர், ஓகே, செம இன்ட்ரெஸ்டிங்கா. அடுத்தது உங்களுக்காக சொல்றேன், 3 க்ளூஸ் உங்களுக்காக. என்னை எவ்வளவு அதிகமாக எடுத்து சென்றாலும் நான் பின்னால் விடப்படுவேன். என்னை எவ்வளவு அதிகமாக எடுத்து சென்றாலும் நான் பின்னால் விடப்படுவேன். ஃபர்ஸ்ட் க்ளூ. 2வது க்ளூ, நான் இல்லாமல் நீங்கள் பயணம் செய்ய முடியாது. நான் இல்லாமல் நீங்கள் பயணம் செய்ய முடியாது. அடுத்த க்ளூ, ஐயோ தடுமாறுது, யா ஆனால் யாரும் என்னை எடுத்து செல்ல விரும்ப மாட்டார்கள். அதாவது நான் இல்லாமல் பயணம் முடியாது அப்படின்றது 2வது க்ளூ. 3வது க்ளூ, என்னை யாரும் எடுத்து செல்ல விரும்ப மாட்டார்கள். இது என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. நான் யார்? ஓகே, கண்டுபிடிச்சு அனுப்பிச்சுடுங்க வாட்ஸ்அப்புக்கு. இப்ப நாம கேட்கக்கூடிய இந்த பாட்டு, ஒரு சட்டை ஒரு பல்பம், எஸ் இந்த பாட்டு காஞ்சனா 3, அதுல இருந்து நாம கேட்க போறோம்.

வல்லாலம்மா கல்லாங்கண்ணாங்க விரல் விட்ட வெள்ளங்கா கொரிகிலிக்கா முந்திரிக்கண்ணா கோண கொப்பற கொய்யாக்கா கையா முய்யா வல்லாட்ட மாட்டிக்கிண்ணா ருக்கிற டம்மால் டிமால் ருமாண்டே காட்டிக்கிண்ணா ஊவா ஒரு சட்ட ஒரு பல்பம் ஒரு பேண்ட்டு ஒரு பேனா ஒரு சட்ட ஒரு பல்பம் ஒரு பேண்ட்டு ஒரு பேனா.

0: அஜா நீ தலையில வைக்கிற ரோஜா.
1: You are listening Akashvani Coimbatore 103 FM. Stay tuned.

4:47 ஆகாஷவாணி 103 FM ல நீங்க கேட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. கேட் அந்த பாட்டு தேவ் படுத்திருக்காங்க, ஹரிஹரன், கிறிஸ்டோபர் ஸ்டான்லி, டிப்பு, கிறிஷ், அர்ஜுன், சாண்டி, பரத், சுந்தர், சரண்யா, கோபிநாத், அப்பா இத்தனை பேர் பாடிருந்தாங்க அந்த பாட்டை. ஓகேங்க, கெட் செட் கோ கேம் ஷோல நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா, என்னை எவ்வளவு அதிகமாக எடுத்து சென்றாலும் நான் பின்னால் விடப்படுவேன், நான் இல்லாமல் பயணம் முடியாது, ஆனால் யாரும் என்னை எடுத்து செல்ல விரும்ப மாட்டார்கள், நான் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். நவநீதன் சென்னிமனையிலிருந்து சுமை அப்படின்னு சொன்னாங்க, சுமையை யாரும் எடுத்து செல்ல தயாரா இருக்க மாட்டாங்க தான். நான் இல்லாமல் பயணம் முடியாதுன்னா அப்போ நீங்க எப்பவுமே சுமையோட தான் சுத்துறீங்களா, தெரியலையே. பெட்ரோல் எரிபொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சையத் ரசூல் சொல்லியிருக்காரு. பாலா திருப்பூர்ல இருந்து கால் தடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி காலடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோணமூலை ஆனந்தன் அவர்கள் காற்றுன்னு சொல்லியிருக்காங்க, காற்றை விடுறதா தெரியல. கணேஷ் சிறுமுகை அவரும் காற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெய்ஸ்ரீ ஃப்ரம் வடவள்ளியிலிருந்து லக்கேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது சுமை. தண்டவாளம் அப்படின்னு சொல்லிட்டு தண்டவாளமா. மல்லிகா மந்திராச்சலம் பிரியங்கா ஊர் பெரிய வதம்பச்சேர்ல இருந்து, உளுந்தூர் பேட்டையில இருந்து ராஜேந்திரன் பெட்ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குகன் சிந்து கோத்தகிரி காலனி

ஓ, கோத்தகிரியில இருந்து காலனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சூப்பர். அண்ட் அடுத்ததா யாரு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா இதெல்லாம் ஓகே, செப்பல் அப்படின்னு சொல்லிட்டு சிறுமுகை, தங்கவேல், அழகு, பழனி, சாமி இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்க எல்லாருமே சொல்லியிருக்கிறதுல ஒரு சில பேர் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. அது என்ன பதில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கால் தடம் அப்படின்றது தான் கரெக்டான பதில். நம்ம நேயர்கள் சூப்பரா கண்டுபிடிச்சாங்க. ஓகே, இனி அடுத்தது மூன்று க்ளூங்களுக்காக நீங்க ஆன்சர் சொல்லுங்க பாக்கலாம். நான் மேலே செல்கிறேன் அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் க்ளூ. ரெண்டாவது க்ளூ, ஆனால் ஒருபோதும் கீழே வருவதில்லை. ரெண்டாவது க்ளூ. மூணாவது, அனைவரிடமும் நான் இருக்கிறேன். நான் யார் அப்படின்றதுதான். நான் மேலே செல்கிறேன் ஆனால் ஒருபோதும் கீழே வருவதில்லை, அனைவரிடமும் நான் இருக்கிறேன். நான் யார் அப்படின்ற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9585800103 மோகனூல் ஐடியா ஆகாஷவாணி கோயம்புத்தூர் அப்படின்னு டைப் பண்ணி மோகனூல் கண்டுபிடிச்சு மோகனூல் இருக்கக்கூடிய கெட் செட் கோ கேம் ஷோ போஸ்டுக்கு கீழே உங்களோட கமெண்ட்ஸா பதில சொல்லுங்க. ஓகே, இப்ப கேக்கிருக்கக்கூடிய இந்த பாடல்

தாராளபிரபு படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் இசையமைச்சு பாடின இந்த பாட்டு கேட்டீங்க. 4:53 ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. கேள்விங்க பதிலிங்க. எஸ், சோ கேள்வி அப்படின்றது ஒரு கேள்வியா இல்லாம மூன்று குறிப்புகள் உங்களுக்கு.

நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த மூன்று க்ளூஸ பேஸ் பண்ணி நீங்க பதில் சொல்லணும் அப்படின்றதுதான். நிறைய பேர் இதுக்கு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க என்னன்னு தெரியல. நான் மேலே செல்கிறேன் அப்படின்றது முதல் குறிப்பு. இரண்டாவது குறிப்பு, ஆனால் நான் ஒருபோதும் கீழே வருவதில்லை. மூன்றாவது குறிப்பு, அனைவரிடமும் நான் இருக்கிறேன், நான் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். சோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு நிறைய நேர்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகே, பாக்கலாம் யாரெல்லாம் கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க அப்படின்னு பாக்கலாம். ஓவியா மதன் திருப்பூர்ல இருந்து, வயதுன்னு சொல்லிருக்காங்க. பூபதி, ராஜேந்திரன், ராஜாமணி, இந்திரபிரியா, அகல்யா அவங்க எல்லாம் மூக்கனூர்ல இருந்து. கோபம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. உங்க ஆன்சர் படிக்கும் போது எனக்குதான் கோபம் வருது. போங்க, நீங்க ஈஸியானதை இப்படி விட்டுட்டீங்களே. பீடம்பள்ளியில இருந்து வாசுதேவன், வயதுன்னு சொல்லிருக்காங்க, கரெக்டான்னு பாக்கலாம். ஆதி நிபுலா, ஜெய கிருஷ்ணாபுரத்துல இருந்து, பட்டம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பட்டமா, சரி ஓகே. அண்ட் வயது அப்படின்னு வரதராஜ், கீதா, சண்முகநகர், மூக்கனூர்ல இருந்து சொல்லிருக்காங்க. பாண்டிய நகர், சிவசங்கர், இந்திராணி, கார்த்திகா, பரமேஷ், கலைவாணி, சரண்யா, எல்லாரும் நல்லா குழம்பட்டும் என்ற முடிவோடு வந்திருக்கீங்க நண்பரே அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்படியா இல்லைங்க, இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்ற ஒரு ஆசைதான். பட் நிறைய பேர் கண்டுபிடிக்கிறீங்க, அது நல்ல விஷயம்தான். வயசு அப்படின்னு பிரபலா சென்னையில இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. செல்வி செங்கம்பள்ளியில இருந்து, உயிர் அப்படின்னு வச்சிருக்காங்க. உயிரா? புனிதா திருப்பூர், ராமகிருஷ்ணன் நஞ்சப்பா நகர்ல இருந்து, உயிர் அப்படின்னு அவங்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் டீல் போட்டு உயிர்னு சொல்றீங்கன்னா. சண்முகசுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய, மீனாட்சி, மணிநகர், முதல்ல இருந்து வயசுன்னு சொல்லியிருக்காங்க. நவநீதன், சென்னிமலையில இருந்து வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ஜெய்கந்த், கணபதியில இருந்து காற்று அப்படின்னு சொல்லிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் அண்ட் உயிர் அப்படின்னு இளங்கோ சாமிச்செட்டி பாளையத்திலிருந்து, உயரம்னு சொல்லிருக்கீங்க பாத்தீங்களா, உயரம் இல்லனா ஏஜ். பொம்மன்னன், விஷாலாட்சி, கணக்கன் பாளையத்திலிருந்து சொல்லிருக்காங்க. காற்றுன்னு ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்ல இருந்து சொல்லிருக்காரு. வயசு அப்படின்னு மேல மட்டும் போங்க, கீழே வராது, எல்லாத்துக்கிட்டையும் இருக்குங்கன்னு சொல்லிட்டு சிறுமுகை கணேஷ் சொல்லிருக்காரு. சிங்கானூர்ல இருந்து ஜெயலட்சுமி அவர்களும் இதே வயசுதான் சொல்லிருக்காங்க. திருப்பூர் பாலாவும் வயசை சொல்லிருக்காரு. வயசுன்னு அபினாசி, பிரபு தேவி, ஸ்ரீசாய் சொல்லிருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு அப்படி சொல்லிருக்காங்க நம்ம நேயர் ஹரிஹரன், பெங்களூர்ல இருந்து. வாவ், நீங்க கெமிஸ்ட்ரி நல்லா படிக்கிறீங்க போல. ஆலங்கம்புல இருந்து தண்ணீர் தரம், விஜயகுமார், உமா மகேஸ்வரி, ஜெய் கனிஷ்க, இவங்க எல்லாம் உயிர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கோணமூல இருந்து செல்வராஜ் அவர்கள் வயசுன்னு சொல்லிருக்காங்க. குகன் சிந்து, கோத்தகிரி, அவங்க எல்லாருமே ஏஜ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, நீங்க கண்டுபிடிச்சது கரெக்டா அப்படின்னு பாக்கலாம். எஸ் வயசு அப்படின்றதுதான் கரெக்டான பதில். சோ கண்டுபிடிச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்பா, எல்லாரும் இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு சுவாரஸ்யமா நீங்க பதில் அனுப்பிச்சீங்க, விளையாடுனீங்க, ஆரோக்கியமா இருந்தது. சோ இந்த ஒன் ஹவர் எப்படி போச்சுன்னே தெரியல. இப்ப எல்லாருமே ரொம்ப சௌக்கியமா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஷோவை கேட்டுட்டு ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி பாட்டுதான் நான் அவன் இல்லை 2 படத்திற்காக உதித் நாராயண், சுவி பாடின பாட்டு, டி மானோட மியூசிக்ல. நிகழ்ச்சி தொகுப்பு இது வரைக்கும் உங்க கூட உங்க ஆஜீவதையா மீண்டும் சந்திக்கலாம்.

நீங்கள் இது வரைக்கும் கேம் ஷோ கேட்டீங்க. அடுத்த நிகழ்ச்சியாக 5-2 இருக்கு. சித்திர சிவானம் வழிகாட்டி சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா அறிவியல் குறித்து நேரலையில் எடுத்துரைக்கிறார் மருத்துவர் திலீப் வி ஆர் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் 5 மணிக்கான செய்தி சுருக்கத்தினை தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்கலாம். இணைந்திருங்கள்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசா மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 47,600 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா தென்கொரியா இடையேயான உறவுகளை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் தற்போது வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கேரளாவில் பரவும் செகல்லா வைரஸ் காரணமாக சுகாதாரமான முறையில் உணவுகள் தயாரிக்கப்படுவதை உறுதி செய்ய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் வெலிங்டன் நீர்த்தேக்கப் பகுதியில் 130 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதற்கு தேவையான உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ரோஹித் கன்யான் மற்றும் சமீர் தங்கப்பதக்கம் வென்றனர். சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி மற்றும் தீபக் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். பார்மா சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்ட பூனாச்சா புரிவாசா இசாரோ இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நேஷனல் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா தியா சித்தாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 2028 ஆண்டுக்கான உலக பாரா பேட்மிண்டன் போட்டி பிரேசிலில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் சற்று முன்வரை 40.4 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 207 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 5:03 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இந்த மாலை நேரத்தில் சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் அடைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது ரமேஷ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா அறிவியல் குறித்து நேரலையில் பேசுவதற்காக வந்திருக்காங்க மருத்துவர் வி ஆர் திலீப் அவர்கள். வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: சார், இப்போ நாளைக்கு வந்து உலகம் எங்கும் இந்த சர்வதேச யோகா தினம் ரொம்ப விமர்சையாக கொண்டாட போகிறாங்க. அப்படி இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படின்னே சொல்லலாம் நம்ம யோகாவை. அப்படிப்பட்ட இந்த யோகா தினத்தில் இந்த இயற்கை மருத்துவம் பற்றியும் அதே நேரத்தில் யோகா அறிவியல் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் இதை பற்றி இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். முதல்ல வந்து இயற்கை

0: மருத்துவம் யோக அறிவியல் ஒரு இன்ட்ரோ கொடுங்க சார்.
1: சார் இதில் ரெண்டு காம்பவுண்ட் சார். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரோபதி, அது இயற்கை மருத்துவம் சொல்கிறது. யோகான்றது யூனியன் ஆஃப் ஹெல்த், அது ரெண்டு தான். இது இயற்கை மருத்துவம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்போது ஆயுஷில் இது ஒன் ஆஃப் த சிஸ்டம். இப்போது அதில் இருக்கிறது பண்ணால் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, அதில் இருக்கிறது பண்ணால் நேச்சுரோபதியும் அதில் ஒன் ஆஃப் த காம்பனண்ட்டு. இதில் என்ன தனித்துவம், என்ன மிகத்துவம்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த விதமான மருந்தே இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய வைத்தியம் இது ஒன்று தான். இது இயற்கையாக நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம், நீர், ஆகாயம், காற்று, அது மாதிரி பஞ்சமகா பூதாஸ் அந்தவுடைய தியரியில் தான் பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவமே இருக்குது. இதில் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது இதையே ரெண்டாக பிரியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டயட்டு, உணவுகள் மாற்றம். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீர், நிலம், காற்றை வச்சு பார்த்தீங்கன்னா சிம்பிள் டெக்னிக்காக பண்ணால் மசாஜஸ் இருக்கும், ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம், நீர் சிகிச்சைகள். நீர் சிகிச்சையில் அதோடைய வெந்நீரில் எப்படி கொடுக்கறது, பேக்ஸ் எப்படி கொடுக்கறது, ஒரு இடுப்பு குளியல்னால் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி பார்த்தினா ட்ரீட்மெண்ட்ஸில் இருக்கும். இப்போ நீரில் ஒரு வகையான இருக்கும், இப்போ கலர்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும், காந்தவியல் ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட் வச்சு கொடுக்கறது இருக்கும். இது கூட முட்டி வலி இருக்குது, இப்போ ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுப்பாங்க. ஊசி வச்சு கொடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாட்டில் இருந்தால் பார்த்தீங்கன்னா சைனீஸ்கே போனது பார்த்தீங்கன்னா குத்து ஊசி மருத்துவம் சொல்கிறது, அக்கு பஞ்சர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவத்தில் ஒன்றா தான் சேர்ந்துருக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டயட் ஒரு பார்ட்டு. டயட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கலாம், ஒன்று ரெஸ்ட்ரிக்டட் டயட்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து பேலன்ஸ்டு டயட் சொல்லுவோம். அவங்களுக்கு எந்த அளவுக்கு கலோரிஸ் நம்ம கொடுக்கணும், ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாற்றங்கள் இருக்கும். சே எக்ஸாம்பிள், இப்போ டயபெட்டிஸ் இருக்கும், ஹைப்பர் டென்ஷன் இருக்கும், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்கும், தூக்கயின்மை, இன்சோமியான இருக்கும். ஒரு ஒரு நபருக்கும் எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்ட்ரிக்டட் பண்ணணும், எது நீங்கள் சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாதுன்றது சொல்லிக் கொடுக்கறது. இதில் சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா வாழ்வியல் மாற்றங்கள், லைஃப் ஸ்டைல் பிஹேவியர் சேஞ்சஸ், அதுதான் பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவத்தில் முக்கியமாக நம்ம எல்லாமே சொல்லிக் கொடுக்கறதா. இப்போ சிம்பிளா சொல்லணும்னா வி ஆர் நாட் ட்ரீட்டிங் த பேஷன்ஸ், வி ஆர் டீச்சிங் த பேஷன்ஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எப்படி இருக்கணும், நீங்கள் இதுதான் சாப்பிடணும், இப்படிதான் இருக்கணும், உங்கள் வாழ்வியல் மாற்றங்கள் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவம். இதையே நீங்கள் இன்னொரு காம்பனண்ட்டாக இப்போ டூ சைட்ஸ் ஆஃப் த காயின்ஸ்ன்ட்டு நீங்கள் யோகா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யூனியன் ஆஃப் பாடி அண்ட் சோல், இதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யுஜ் அப்படின்னு சொல்கிறது. அந்த யோகா காம்பனண்ட்டே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாற்றங்கள் என்னென்ன ஏற்படுறது நம்ம கவனமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் ஃபஸ்ட்டாக வந்து நான் ஒரு நெகட்டிவ் பார்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பாசிட்டிவ் பார்ட் போகிறேன். நெகட்டிவ் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா யோகா அப்படின்னு சொல்கிறோடனே இது ஒரு இனத்துக்குடியோ ஒரு சமுதாயத்துக்குடியோ அது பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் பிலாங்ஸ் டு த இந்துசம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி எதுவுமே எதுவுமே கிடையாது. இப்போ எல்லாருக்கும் பிரபஞ்சம் எல்லாருக்கும் சம்மந்தம் பண்ணுற மாதிரி தான் யோகான்றதும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இது இணைக்கக்கூடிய ஒரு தன்மை தான். இது யோகா வந்து நம்ம எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் எப்போ நம்ம பொல்யூஷன் இல்லாம இருக்கணும், எந்த டைம்ல நம்ம நாய்ஸ் பொல்யூஷன் இருக்காது, ஏர் பொல்யூஷன் இருக்காது, எந்த டைம்ல நம்மளுக்கு வைப்ரேஷன் எப்ப நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பண்றதுதான் பாத்தீங்கன்னா இந்த யோகா. யோகாவில் நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒரு ஒரு டைப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று இருக்கும். இது யோகாவை நம்ம மூணா வந்து பிரிக்கலாம். இது பார்க்கும்போது ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ், அது வந்து ஆசனாஸ் அப்படின்னு சொல்றது, மூச்சு பயிற்சி அப்படின்றது பிராணயாமா, இன்னொன்று வந்து மெடிடேஷன் அப்படின்றது நம்ம தியானம். இந்த மூணும் சேர்ந்து வரது தான் பார்த்தீங்கன்னா ஒரே வார்த்தையில் நம்ம யோகான்னு சொல்லிடுறோம். இதில் சிம்பிளாக நம்மளுக்கு ஒரு ஒரு வழிகளாக மாறி மாறி வரும். அந்த வழிகள் மாறி வர்றது பார்த்தீங்கன்னா பதஞ்சலி யோக சூத்ராஸ் அப்படின்னு ஒரு ஒரு ஆசனாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சூத்ராஸ் இருக்கு. அது வந்து பதஞ்சலி அப்படின்றவர் எழுதினார். பதஞ்சலி யாருன்னு பார்த்தீங்கன்னா டிசபிள் ஆஃப் லார்ட் சிவா, அவர்கிட்ட என்ன வந்திருக்கும். இப்போ அந்தந்த ஸ்கிரிப்சர் நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு ஸ்லோகாக்கும் ஒரு ஒரு ஆசனாஸ் இருக்கும். அந்த ஆசனாஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். அது வந்து நம்ம அத்த பிரதீப்கான்னு ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம், இன்னொன்று வந்து கரண்ட பிரதீப்கா அப்படின்ட்டு போவோம். அப்போ சிம்பிள் டெக்னிக் எப்படி நம்ம எடுத்துன்னு வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நம்மளுக்கு வெளியே பண்ணுறது தான், உள்ளுக்குள்ளே எதுவுமே நம்மளுக்கு தெரியாது என்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்றது. அதையும் கவனித்து எந்த டைமில் பண்ணணும், எவ்வளோ ஃப்ரீக்குவென்சியில் பண்ணணும், இதெல்லாம் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம யோகா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறோம்.
0: ஓகே ஓகே சார். இந்த இயற்கை மருத்துவம், அந்த யோகா அறிவியல், இந்த ரெண்டுக்குமே வந்து ஒரு அழகான இன்ட்ரோ கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசலாம் இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன் சித்திரச்சபானம் வழிகாட்டி.

0: என்றும் நீங்கள்
1: நேரம் 5:13 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இந்த மாலை நேரத்தில் சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கோம். இன்னைக்கு சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா அறிவியல் குறித்து நம்மோடு நேரலையில் பேசிட்டு இருக்காங்க மருத்துவர் வி ஆர் திலீப் அவர்கள். சார், ரொம்ப அழகாக அந்த இயற்கை மருத்துவம் நேச்சுரோபதிக்கும் யோகிக் சயின்ஸுக்கும் ஒரு அழகான ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்க. இப்போ உலக சர்வதேச தினம், அதாவது சர்வதேச யோகா தினம், அதாவது நாளைக்கு வந்து கொண்டாட போகிறாங்க.

0: இந்த சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இந்த யோகாவுக்கும் அறிவியலுக்குமான இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு, இது எப்படி ஒரு பாடத்திட்டமாக வடிவமைச்சாங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
1: சார், முன்னாடி சொன்ன மாதிரி தான், யோகான்னும் போது பார்த்தீங்கன்னா யூனியன் ஆஃப் பாடி அண்டு சோல்னு நம்ம சொல்ல முடியும். இது அறிவியலாக எப்படி பார்க்கணும்னு சொல்லும் போதுங்கன்னா, இது வந்து மூணாக இருக்குது, யோகா, பிராணாயாமா, தியானம், இது மூணு காம்பனண்ட்டில் இருக்குது. இது மூணுத்தையும் நம்ம எப்படி யுனைட்டாக சேர்த்து நம்ம உடம்பியல் கூறுகள் மாற்றங்கள் ஏற்பட்டது தான் பார்த்தீங்கன்னா யோகான்னு சொல்கிறது. இப்போ சிம்பிளாக சொன்னால், ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்தால் நம்மளுக்கு வந்து ரீகெயின் ஆகிடும் எனர்ஜின்னு சொல்லிட்டு. பட் மனதளவில் இப்போ டிப்ரெஷனாக இருக்காங்க, சோர்வடைந்து இருக்காங்க, இப்போ ஒரு சென்ட்ரிக்காக இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸில் ரொம்ப இருக்காங்க. இப்போ அவங்களுக்குன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரெஸ்ட் எடுத்தால் பார்த்தீங்கன்னா எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது. அப்போ பிஹைண்ட் த தியரின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூரான்ஸில் வேலை செய்யும். அப்போ நியூரான்ஸ் வேலை செய்யும்போது இப்போ நம்மளுக்கு அந்த ரெஸ்ட்டை தாண்டி போகும்போது நம்மளுக்கு பிராணாயாமா ப்ளஸ் தியானம் இது ரெண்டு பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாற்றங்கள் உடம்புல ஏற்படும். அதான் கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்கிறது, மெட்டபாலிக் ரியாக்ஷன்னு சொல்கிறது. நம்மளுக்கு இது ரெண்டு காம்பனண்ட்டும் நம்ம பார்க்கும்போது தான் நம்மளுடைய நியூரான்ஸ் எல்லாமே மாறி இருக்கும். இதுதான் அறிவியல் கூற்று மாற்றங்கள் நம்ம சொல்ல முடியும். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அறியாமலேயே எது எது நம்மளுக்கு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தூங்கும்போது தான் நம்மளுடைய செல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்சைட் ஆகிட்டு நம்மளுக்கு நல்ல நியூரான்ஸ் உள்ள பிளட் செல்ஸ்லாம் நம்மள ப்ரொடக்ஷன் ஆகும், உள்ளே இருக்கிற சென்ட்ரிக் ஃபியூஷன் எல்லாமே நடக்கும். இது எல்லாம் மாற்றங்கள் நடக்கும்போது தான் நம்மளுக்கு உடம்பில் இருக்கிற மாற்றங்கள் எல்லாமே தெரியும். இப்போ மூச்சு அப்படின்னும் போது சிம்பிளாக நம்ம சொல்லிடுறோம், இப்படி தான் இழுக்கணும், இப்படி தான் விடணும் அப்படின்னு சொல்கிறது. அது எந்த கவுண்டில் இழுத்தால் எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், எந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராணிக் வேல்யூ எப்படி ஆகுன்றது அப்போ தான் நம்மளுக்கு புரிய வரும். அறிவியல் கூறாக பார்க்கும்போது நம்ம அலோபதி டாக்டர்ஸ்லாம் சொல்கிறது பல்ஸ் டயக்னோசிஸ், பல்ஸை வச்சு நம்ம என்ன சொல்கிறோன்னு சொல்கிறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நாடியில் வச்சு நம்ம பார்க்குறோம். அப்போ நாடியில் பார்க்கும்போது அதுடைய வேல்யூ எந்த அளவுக்கு இருக்கும், ஒரு பீக் ஃப்ளோ மீட்டர் வச்சு பார்க்கும்போது லங் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கும், இதெல்லாம் அறிவியல் கூற்றுகள் நம்ம பார்க்கும்போது தான் இதுடைய பிகைண்ட் த தியரி சயின்ஸை எல்லாருக்குமே புரியும்.
0: ஓகே சார், அது யோகா அறிவியல் எப்படி வந்து அறிவியலையும் யோகாவையும் இணைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி சொன்னீங்க. இப்போ சர்வதேச யோகா தினம் நாளைக்கு கொண்டாட போகிறாங்க, அந்த ஜூன் 21 அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவமான ஒரு நாள், எதற்காக இந்த யோகா தினம் அந்த அன்னைக்கு கொண்டாடப்படுது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார்.
1: சார், இது இந்த கேள்விக்கு ஃபஸ்ட்டாக நான் வந்து நன்றி கூறியது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதமர் மோடிஜியை தான் பார்த்தீங்கன்னா நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா செப்டம்பர் 2014 வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவில் ஐநா பொது சபையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு இதை பற்றி பேசினார். இது யோகான்றது என்ன, எந்த அதோடைய முக்கியத்துவம் என்ன, இது ஏன் நம்ம கொண்டாடணும் அப்படின்றது அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து முன்னிலையில் வச்சார். அப்போ யுனெஸ்கோவும் பார்த்தீங்கன்னா பல நாடுகள் எல்லாம் கலந்தாய் பற்றி அதுக்கப்புறம் ஒத்துக்கவும் ஒத்துக்குனாங்க, தே ஆர் அக்செப்டட் ஃபார் எவ்ரி திங். ஏன் இந்த 21st அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்டேஜஸ் சொல்கிறது, நம்ம சாது சொல்கிறது அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் 21 ஏன் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் த லாங்கஸ்ட் டியூரேஷன் ஆஃப் த வேர்ல்டு டே சொல்லும் அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தினம் அன்னைக்கு தான் பகல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்கும். இப்போ நார்த் ஈஸ்ட்லேயும் பார்க்கலாம், நம்ம அந்த நார்த்தன் கண்ட்ரியில் பார்க்கலாம், எம்எஸ்பியரில் நீங்கள் எந்த பார்த்தாலும் இதான் லாங்கஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த 21st வச்சாங்க. 21st பார்த்தீங்கன்னா காஸ்மிக் எனர்ஜி ஃப்ரம் த யூனிவர்சல்ஸ் நம்மளுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனும் இருக்கும், நிறைய நாள் பெருசாக இருக்கணும், நிறைய ப்ராக்டிஸும் பண்ணலாம். அதனால தான் 21st June வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க 2014. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வேற வேற இடத்துல பண்ணின்னு இருக்காங்க. இப்போ மோடிஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஊரில் பண்ணின்னு இருப்பார்,
0: சரி,
1: ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஒரு ஸ்டேட்ல பண்ணின்னு இருப்பார். அது ஒன்று ஒன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காரணங்கள் இருக்கும், அதுகூடிய மாற்றங்கள் ஏற்படணும். அங்கே அவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் கூறு நிறைய இருக்கும், டூரிசம் டெவலப் ஆகணும், அதுக்காக பார்த்தீங்கன்னா மோடிஜி வயதானவங்களுக்கு மட்டும் இல்ல, வயது ஆகிறவங்களும் எந்த அளவுக்கு யோகா பண்ணா எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் உடம்புல, அதுக்காக தான் இந்த தீமை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க.
0: ஓகே சார், அந்த தீமை மட்டும் கொஞ்சம் விரிவா சொல்லுங்களே சார். இந்த
1: சார் ஆன்டி ஏஜிங் நம்ம சொல்லிடுறோம், அது வந்து இப்போ ஹாப்பிலி எப்படி இருக்கணும், இப்போ முதுமையை வந்து நம்ம வெல்லக்கூடியது எப்படி எல்லாருக்கும் பார்த்தா, அந்த முதுமைன்னு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு வயசாயிடுச்சு, நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்துருச்சு அப்படின்னு வந்துடும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னிலைப்படுத்தாம நம்முடைய மாற்றங்கள், நம்ம இதுதான் நம்முடைய உடல் பழக்கம், நம்ம வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அது பண்ணும்போது யோகா இதுல முன்னிலையா இருக்கும். யோகா பண்ணும்போது மன ரீதியா நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும், அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷமே கொடுத்துருக்காங்க.
0: ஓகே சார், அது யோகா தினம் அப்படின்னா ஒரு

0: தீம் இருக்கும்
1: கண்டிப்பா.
0: அது வந்து இந்த வருஷம் வந்து முதுமையில் இளமையா நாளைக்கு வரப்போகுது. அந்த உலக அதாவது சர்வதேச யோகா தினத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இந்தியாவில் செய்ய போறாங்க, அது குறித்தெல்லாம் இன்னும் நிறைய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்துக்க போறாங்க மருத்துவர் வி ஆர் திலீப் அவர்கள். தொடர்ந்து பேசலாம் இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன் சித்திரச்சபானம் வழிகாட்டி.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: நேரம் 5:25 நிமிடம் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இந்த மாலை நேரத்தில் சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா அறிவியல் குறித்து தான் நம்மோடு பேசிட்டு இருக்காங்க மருத்துவர் வி ஆர் திலீப் அவர்கள். சார், ரொம்ப அழகாக இந்த யோகிக் சயின்ஸை பற்றி சொன்னீங்க, இயற்கை மருத்துவத்தை பற்றி எல்லாம் நீங்கள் சொன்னீங்க. அதே நேரத்தில் சார், இன்னைக்கு வந்து பலதரப்பட்ட மக்கள் வந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வேலை நேரம் இருக்கு. அலுவலகத்துக்கு போகிறவங்க இருப்பாங்க, மாணவர்களுக்கு வேற மாதிரியான அலுவல்கள் இருக்கும், அதே நேரத்தில் இல்லத்தரசிகள் வேற மாதிரி இருப்பாங்க, வயதானவர்களுக்கு ஓய்வு அதிகமாக இருக்கும். இப்படி இந்த பலதரப்பட்ட மக்களும் இந்த யோகாவை எப்படி அணுகணும், எந்த மாதிரி எடுத்துக்கணும், அப்படி எடுத்துட்டு அவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பயன் தரும், அதை பற்றி சொல்லுங்க சார்.
2: சார், இப்போ இந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லிட்டீங்க.
1: சரி,
2: ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம்,
1: ஓகே,
2: அந்த டைம்ன்றது எல்லாராலையும் பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல தான் பண்ணணும் அப்படின்றது நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இதுல பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றது வெடிகாத்தாலும் 3 மணி, அந்த 3 மணில தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காஸ்மிக் எனர்ஜி இருக்கும், அப்பதான் வந்து இந்த யோகா ப்ராக்டிஸும் பண்ணணும். அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெட்ட வெளியில பண்ணணும், நல்ல நம்மளுக்கு சுவாசம் நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் அது சொல்லியிருக்காங்க. அதில் இப்போ நம்ம இதில் செக்டாரில் நம்ம வேறு பிரித்தா பார்த்தீங்கன்னா, இப்போது ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. ஸ்கூல் சில்ட்ரன்ஸில் இப்போ கொஞ்சமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன்லேயே பிஇடி பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ யோகா வந்து எடுத்துன்னு வராங்க. அப்போ அது வந்து ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸாகவும் கூட எடுத்துன்னு வராங்க, ப்ளஸ் அவங்களுடைய பிராணாயாமாவும் கூட ஆட் பண்ணுறாங்க. இப்போ முன்னாடிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, காலில் வந்தோடனே வாத்தியார் வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டுன்னு ஒரு தூப்பு காலம் போட சொல்லுவாங்க. அப்போ ரெண்டு காதையும் பிடிச்சி இழுத்து வந்து உட்காந்து பண்ணணும். அப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது பிரெயின் செல் ஸ்டிமுலேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணும். பசங்களுடைய கெப்பாசிட்டி கேசிங் சொல்கிறது நம்ம இப்போ திராட்டக்கான்னு நம்ம சொல்லுவோம், ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அது கண்ணில் நடுவில் பார்த்துட்டு உள்ள பிரெயின் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு திராட்டக்கான்னு ஒன்று சொல்லுவோம். அது கிரியால ஒரு ப்ராக்டிஸ். இது நம்மளுக்கு தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
1: தண்டனை நினச்சிட்டு இருப்போம்.
2: ஆமாம்,
1: தண்டனை கிடையாது, யோகா. ஓகே சார்,
2: இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் என்ன பண்ணணும், ஏன்னா ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு எந்த டைப் ஆஃப் யோகா வேணாலும் சொல்லலாம் நம்ம. இப்போ அதில் வந்து ராஜயோகான்னு இருக்குது, பக்தி யோகா இருக்குது, தியான யோகா இருக்குது. இது ஒன்று ஒன்று ஸ்டேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போவாங்க. மெயின் வந்து அவங்களுடைய லேர்னிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக தான் யோகா வந்து நல்லாயிருக்கும். அவங்களுக்கு நோ பார் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் பண்ணணும் அப்படின்றது எதுவும் கிடையாது. ஏன்னா செருமிச்சம் அவங்களுக்கு டைஜஸ்டிவ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, அதனால எப்போ வேணால் பண்ணலாம். அதே மாதிரி இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டயட்டுன்னு நம்ம பார்க்கும்போது சாப்பிட்டு அட்லீஸ்ட் ஒரு 4 மணி நேரம் ஆகிருக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம யோகாவை பண்ணணும். இப்போ காலையில் நம்ம வெறும் வயிற்றில் பண்ணுறோம், அது டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம வேறு டைமில் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபனோ பிரேக்ஃபாஸ்ட்டோ நம்ம லஞ்சு சாப்பிடும்போது ஒரு 4 மணி நேரம் கேப் விட்டு தான் பண்ணணும்
1: சார்.
2: இதே இந்த கார்ப்பரேட் செக்டர்ஸ் இப்போ இருக்காங்க, இப்போ ஐடி ஃபீல்ட்லாம் நிறைய வந்துருச்சு, எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர் முன்னாடி தான் உட்காந்துன்னு இருக்காங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா சேர் யோகா அப்படின்னு நம்ம வந்து ஒன்று சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ சிம்பிளாக சூரிய நமஸ்கார் அப்படின்ற ஒரு 12 ஸ்டெப்ஸாக சூரிய நமஸ்கார் இருக்கும். அந்த சூரிய நமஸ்காரம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்லேயே உட்காந்து என்ன பண்ணலாம், அவங்களால் எழுந்து போயிட்டு வந்து உட்காந்துட்டு அந்த டைமும் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நெக் ஆஃப் த மூமெண்ட்ன்ற மாதிரி அவங்க டார்கெட் ஃபிக்ஸிங்கும் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி, நெக்குடைய மூமெண்ட்டு, ஷோல்டருடைய மூமெண்ட்டு, அப்போ எந்தெந்த ஸ்ட்ரெச்சிங் நீங்கள் பண்ணணும், ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது உங்களுடைய மூச்சு எப்படி இருக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் இழுத்து விட்டு லங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். இன் ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணலாம் அது. இப்போ சிம்பிள் சிம்பிள் இப்போ TCS, இன்ஃபோசிஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு 1 தடவை பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் காலேஜில் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இப்போ அவங்கெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துன்னு வராங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக 2 ஹவர்ஸ்க்கு 1 தடவை பார்த்தீங்கன்னா ஒரு

0: நம்மள தண்ணி குடிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தா ஒரு ரிங்கிங் பெல் அவங்களுக்கு, ஒன்று பார்த்தா அவங்க தண்ணி குடிப்பாங்க. அடுத்து பார்த்தா ஸ்பைனல் ஸ்ட்ரெச்சிங், இவனா ஹெல்த்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக தான், ஏன்னா அவங்க தான் அவங்களுடைய பவர், அவங்களே போயிட்டு இயற்கையாகவே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகினே இருக்கும். அப்போ இந்த கெப்பாசிட்டி கம்மி ஆகும்போது லங்குடைய கெப்பாசிட்டியும் கம்மியாச்சுன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்பேனும் கம்மியாகும். அப்போ யோகாவுடைய கான்செப்டே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நாள் நீங்கள் யோகா பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆய்வு நாட்கள் ஒரு ஒரு நாள் உங்களுக்கு கூடிக்கினே போகும். இதுதான் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா, நோ யோகா நோ யோகா, இதில் நல்லா புரிஞ்சுக்கணும். KNOW, நோ உங்களுக்கு தெரிஞ்சா தட் இஸ் அ ஒன், இல்லை NO, நோ உங்களுக்கு நோ யோகா நோ லைஃப் அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கணும் இதில், சரிங்களா? இந்த கான்செப்ட் வந்து யோகாவில் இப்படி தான் வரும். அடுத்தது இப்போ குடும்பஸ்தெல்லாம் இருக்காங்க, இப்போ கல்யாணம் ஆகிட்டு இப்போ மக்கள் வந்து வெளியே இருக்காங்க, அப்போ அவங்க வந்து சிம்பிளாக தான் இருப்பாங்க. அப்போது ஸ்கூல் சில்ட்ரன் பசங்களை அனுப்பிச்சிடுறாங்க, ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிட்டாரு, அப்போ இவங்க வீட்டிலேருந்து என்ன பண்ணுவாங்க, அப்போ இவங்களுக்கான டைமிங் என்ன, எந்த டைமில் இவங்க பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, காலையில் அந்த 11:30 to 12:30, இல்லை பசங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு 3:30 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களால முடியணும். ஏன்னா இப்போ ப்ரெக்னன்சின்னு ஒன்று இருக்குது, அப்போ ப்ரெக்னன்சிக்கு இருக்கும்போது இப்போ நம்ம எந்த டைமில் பண்ணணும், 3 மாதத்துக்கு அப்புறமாக நம்ம பண்ணணும், சரிங்களா? ப்ரீன்னு சொல்லுவோம், போஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அப்போ எந்தெந்த எக்ஸசைஸ் எந்தெந்த காலங்களில் நீங்கள் பண்ணணும், இப்போது ப்ரெக்னன்சி ஆகிட்டு இப்போ குழந்தை பிறந்துட்டே பார்த்தீங்கன்னா அப்படியே வயிறு தசைகள்லாம் பார்த்தா தொலை தொலைன்னு அப்படியே தொங்கிடும். இப்போ அதுக்கு என்ன மாதிரியான ஆசனாஸ் பண்ணணும், இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கைடுன்னு ஒன்று எடுத்துக்கின்னு அதுக்கேற்ற மாதிரி யாருக்கிட்ட போயிட்டு முறையான பயிற்சிகள் இருந்தால் தான் இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணிருக்க முடியும். இப்போ லாங் டீச்சிங், இப்போ டீச்சர்ஸ் இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, இப்போ அவங்களுக்குலாம் பார்த்தா சிம்பிளாக ஈஸியாக வெரிகோஸ் வெயின் வந்துடும் அவங்களுக்கு. இன்னும் வந்து கார்பல் டனல் சிண்ட்ரோம்னு பார்த்தீங்கன்னா கையில் எழுதினே இருப்பாங்க, இப்போ அவங்களுக்கு பார்த்தா அந்த விரல்லாம் வரும். அப்போ அதுக்கான எக்ஸசைஸ் என்ன பண்ணணும் நீங்கள், அப்போ வெரிகோஸ் வெயின் வருது, அப்போ அதுக்கான ஆசனாஸ் உங்களுக்காக நீங்கள் பழகணும் ஃபஸ்ட்டு, யாருக்காக நீங்கள் பண்ணலை, உங்களுக்காக நீங்கள் ஒரு அரை மணி நேரம். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஆக்ஷன் எல்லாமே சீக்கிரம் சீக்கிரம் நடந்துடணும். இப்போ எனக்கு தலைவலிக்குது, நான் பேராசிட்டமால் போடணும், அரை மணி நேரத்தில் குணமாயிடணும், நான் அடுத்த வேலைக்கு போயிடணும், அதோடைய எஃபெக்ட் என்ன இருக்குது, அதோடைய பேக்வேர்டு நம்ம பார்க்கணும். அப்போ அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யோகா தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பெஸ்ட் ரெமெடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைல் பிஹேவியர் சேஞ்சஸ் உங்களுக்காக நீங்கள் டைம் இல்லை டைம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயினே வரும். இந்த லைஃபை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக யோகா வந்து கண்டிப்பாக உங்கள் அறிவியல் மாற்றங்கள் மாதிரி வாழ்வியல் மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் உள்ள.
1: நோ யோகா,
0: எஸ் சார்,
1: நோ யோகா நோ யோகா,
0: எஸ்,
1: உண்மை சார், ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. நம்ம லைஃபை வந்து ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சிருக்கிறோம், அதாவது அதிகப்படுத்தணும் அப்படின்னா யோகா கண்டிப்பாக நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய உங்களுடைய அந்த பதில் வந்து வலியுறுத்திச்சு. தொடர்ந்து பேசலாம் இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன் சித்திரச்சுவானம் வழிகாட்டி.

நேரம் 5:37, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இந்த மாலை நேரத்தில் சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சி நடந்திருக்கும். நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்றொரு தகவல். இன்னைக்கு நம்ம சித்திரச்சவானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா அறிவியல் குறித்து நம்மோடு விரிவாக பேசிட்டு இருக்காங்க மருத்துவர் வியா திலீப் அவர்கள். சார், ரொம்ப விரிவாக நிறைய விஷயங்கள் பண்ணீங்க. அதுவும் ஒவ்வொரு தரப்பட்ட மனிதர்கள் சமுதாயத்தில் இருக்கிறவங்க எப்படி இந்த யோகாவை அணுகுனா, நீங்கள் சொன்ன மாதிரி நோ யோகா நோ யோகாங்கிற மாதிரி அவங்களுடைய ஆயுளை கூட்டிக்கிறக்க என்ன மாதிரியான வழிகள் இருக்குது, அதை நாமளே விருப்பப்பட்டு செய்தால் தான் ஆச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் சொன்னீங்க. இப்போ சார், இப்போ யோகானாவே 60+ தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினச்சிட்ருக்காங்க. பெரும்பாலும்

0: மேலும் இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிறாங்க, உடற்பயிற்சி செய்கிறாங்க, உடம்பு வந்து கட்டு மஸ்தாக வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து உடற்பயிற்சி செய்கிறவங்க யோகா செய்யலாமா, அல்லது யோகா செய்கிறவங்க உடற்பயிற்சி செய்யலாமா, அல்லது ரெண்டுமே செய்யலாமா, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். ஏன்னா உடற்பயிற்சி செய்தாவே போதுங்கிற மாதிரி ஒரு மனோநிலைமை இருக்குது, அது எப்படி சார் இப்போ அதை பற்றி சொல்லுங்கள்.
1: சார், இதில் ஃபஸ்ட்டு ஏஜ் குரூப்ன்றது எதுவும் கிடையாது.
0: சரி,
1: யார் வேணால் பார்த்தீங்கன்னா யோகான்றது செய்யலாம். சரிங்களா, முதுமை இப்போ ப்ளஸ் 60+ போனாதான் யோகா பண்ணணும் அப்படின்றது ஒன்று கிடையாது. அது வந்து ஒரு தவறான கூற்று.
0: சரி,
1: இப்போது எக்ஸசைஸ்ன்னு பார்க்கும்போது இப்போது எல்லாருக்குமே ஒரு கான்ஷியஸ் எக்ஸசைஸ் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 25 25 வயசுக்கு மேலே தான் ஒரு ஜிம்முக்கு போகணுன்றது பசங்களுக்கு வந்து அப்போ தான். ஏன்னா சினி ஃபீல்டு பார்க்குறாங்க, இதுக்கும் பாடி பில்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸ்கூல் எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்ன்ட்டு பிஇடி ஒன்று நடக்கும், அது வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். இது வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்ன்னு இன்னொரு வார்த்தை சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா கலஸ்தெனிக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய உடலை வெயிட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஒரே ஒரு கிலோ கூட நம்ம கையில் எடுக்காமல், ஒரு லிட்டர் பாட்டில் கூட கையில் எடுக்காமல் நம்மளுடைய உடம்பை வச்சு என்ன பண்ணுறோம், தட் இஸ் த கலஸ்தெனிக் எக்ஸசைஸ். அந்த கலஸ்தெனிக் எக்ஸசைஸ் அட்வான்ஸ் ஸ்டேஜ்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கார்டியோக் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. இப்போ ஜிம்முக்கு போயிட்டு கார்டியோ நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் தான். இப்போ ட்ரெட்மில் ஓடுறாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டியோ எக்ஸசைஸ். அப்போ லெங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அதை எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் மாறிட்டு இப்போ காலகட்டத்தில் எக்ஸசைஸ்னா என்னென்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிடணும். ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டு நம்ம வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணால் பாடி பில்டிங். சரிங்களா, ஜிம்முக்கு போயிட்டு நம்ம வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணணும். பார்த்து நம்மளுடைய பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருசாகணும். இதுதான் வந்து ஒரு தவறான கூற்றில் எல்லாருமே பண்ணின்னு இருக்கிறது. இப்போ இதனால ப்ரோஸ் அண்ட் காஸ் நம்ம என்னன்னு பார்க்கும் போதுங்கன்னா கார்டியாக் டிசீசஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாழ்வியல் மாற்றங்கள் இல்லாமல் ப்ரோட்டீன் வந்து நிறைய எடுத்துனே இருக்காங்க. இப்போ டயட் ரெஸ்ட்ரிக்ஷனும் இதில் கிடையாது, ரிச் இன் ப்ரோட்டீன் எடுக்கிறாங்க. எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணுன்றது கரெக்டான அணுகுமுறையோ சொல்லிக் கொடுக்கறதுக்கோ ரொம்ப கம்மியான மக்கள் தான் இருக்காங்க. எல்லாத்தையும் நான் தப்பு சொல்ல, கம்மியான மக்கள் தான் இருக்காங்க. ஜிம் ட்ரைனர்ஸ் இருக்காங்க, இப்போ எந்த அளவுக்கு பண்ணணும், இவ்வளோ செட்ஸ் தான் பண்ணணும் அப்படின்றது இருக்கணும். ரிப்பிட்டேஷன், அந்த ரிப்பிட்டேஷன் தான் மெயின். இப்போ நம்ம உடையது இப்போ 90s கிட்ஸ்லாம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லின்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா அவங்க ரிப்பிட்டேஷன்ஸ் யூ டிட் இட், ஒரு சேம் எக்ஸசைஸ் நீ எத்தனை தடவை பண்ணியிருக்க, அப்போதான் உன்னுடைய ஸ்டாமினா வந்து இன்க்ரீஸ் ஆகும். உடம்பு வந்து நம்ம ஸ்டாமினா தான் மெயின் காட்டணுமே தவிர கட்டுமஸ்தாக இருந்து மெல்லிய காட்டி எந்த பிரயோஜனம் கிடையாது. அதனால இவங்க பண்றவங்க இது பண்ணணும் அப்படின்றது கிடையாது. யார் வேணா பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்றவங்க யோகான்றது கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ நிச்சயமாக கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸோட பார்த்தீங்கன்னா மோர் எஃபெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யோகாவில் தான் கிடைக்கும். இது எதுக்காக நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் கலஸ்தெனிக் எக்ஸசைஸ். அப்போ நீங்க யோகா அப்படின்னு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன மாற்றங்கள் ஏற்படுன்றது நீங்க தான் பார்க்கணும். இப்போ சிம்பிளா ஒரு தடாசனா அப்படின்னு சொல்லும்போது கையை தூக்கிட்டு கால் ஹீல்ஸை வந்து மேலே தூக்கணும். அந்த தடாசனா பண்ணும்போது நீங்க எதை யோசிக்கிறீங்க, உங்களுடைய பிராணா எப்படி இருக்கு, உங்களுடைய லங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு, மூக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இடா பிங்களான்னு நம்ம சொல்லுவோம், லெஃப்ட் நாஸ்டல்ஸ் ரைட் நாஸ்டல்ஸ், உங்களுடைய மூச்சு எப்படி போயிட்டு வருது, இதை உள்ளே வந்து நீங்கள் வந்து கவனிக்கணும். அப்போ கவனிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பிளட் சர்க்குலேஷன்றது மாறும். இது வந்து எக்ஸசைஸில் வந்து எதுவுமே நடக்காது, ஜஸ்ட் யுவர் ரிப்பிட்டேஷன். எந்த அளவுக்கு பண்ணோம் உங்கள் ஸ்டாமினா, இப்போ 5 ரிப்பிட்டேஷன் பண்ணோம், 6 ரிப்பிட்டேஷன் பண்ணோம், 7 பண்ணோம், 8 ஸ்டாமினா இருக்காது, வீல் விட்ராவல் ஆன் த 7, இதில் தான் நிற்கும். இப்போ யோகான போது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, பிராணாயாமால் மட்டும் கிடையாது. ஆசனாஸ் பண்ணும்போது இன்னும் சொல்லணும்னா அதில் ஒரு ஃபஸ்ட்டு ஆசனாக்குன்னு ஒரு டெஃபினேஷன் இருக்குது, ஸ்த்ரம் சுகம் ஆசனம். இப்போ பார்த்தீங்கன்னா விச் எவர் த கம்ஃபர்டபுள் யூ ஆர் சிட்டிங் தட் இஸ் த ஆசனா. ஒரு பொசிஷனில் நீங்கள் ஜாலியாக நீங்கள் உட்காடுறீங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கிறீங்க, தட் இஸ் ஆசனா. இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஆசனா தான். இந்த ஆசனால நீங்கள் நினைவலைகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு மாறுது, நீங்கள் எதை கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு இருக்குது, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம யோகாவில் எடுத்துன்னு வர்றது. இது கம்பைனில் எடுத்துன்னு வரும்போது தான் கூட வந்து பிராணாயாமா அப்படின்னு கூட சேரும். அப்போ பிராணாயாமாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சீத்தலி சீத்காரி நம்மளுக்கு பண்ணும்போது பஸ்திரிக்கா இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. அப்போ எந்தெந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்க்கு எது எது பண்ணணும், நம்மளுடைய லெஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இடான் இருக்கு, ரைட்ல வந்து பிங்களான் இருக்கு, இதை வந்து ரெப்ரசென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் சூரியன் இப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். அப்போ நம்மளுடைய கிளைமேட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி மாத்தணும், எதுல இன்ஹலேஷன் இருக்கணும், எதுல எக்ஸலேஷன் இருக்கும், எவ்வளவு கெப்பாசிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், எவ்வளவு கெப்பாசிட்டி நம்ம வெளியே விடணும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராணாயாமல வந்து ஒரு ஒரு ஸ்டேஜா தான் பண்ணணும். இப்போ கார்டியாக் டிசீஸ் பேஷன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க லங் கெப்பாசிட்டி ஃபுல்லா ஹோல்ட் பண்ணி நீ பண்ணணும்ன்றது தப்பான கருத்து, பண்ணக்கூடாது. அப்போ இன்னலேஷன் நீ எந்த அளவுக்கு பண்ணணும், ஒரு 4 செகண்ட்ஸ், 5 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ், 20 செகண்ட்ஸ் வெளியே விடுறது.

எந்த அளவுக்கு நீங்கள் மூச்சு இழுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெளியே விடணும். தட் இஸ் த டபுள் த மூமெண்ட். இப்போ 10 செகண்டுக்கு மூச்சு இழுக்கிறீங்கன்னா 20 செகண்டுக்கு நீங்கள் வெளியே விடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். டெட் செல்ஸ் இந்த லங்ஸ்னு சொல்லுவோம், அது வந்து டெட் ஸ்பேஸ். இப்போ குழந்தை பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா லங்ஸுக்குடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும். நம்முடைய கார்பன் மோனாக்சைடு இங்கே பொல்யூஷன்ஸ் எல்லாம் போக போக பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் டார்க்காக மாறும், அது பிங்கே. அதுக்கப்புறம் சம் ஆஃப் த பேட் ஹேபிட்ஸ் இப்போ ஸ்மோக்கிங்லாம் இருக்குது, அது போகும்போது டார்க் ப்ரௌனாக மாறும். இது ஆஃப்டர் 60s வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும் அதோடைய லங் கலர். அப்போ கீழே இருக்கிற அந்த ஒரு குவார்ட்டர், ஒரு 25% ஆஃப் த லங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. லைஃப் லாங்ல நம்ம ஒரு 70 வருஷம் வரைக்கும் இருக்கிறோம்னா அந்த 70 வருஷத்துக்கு நம்ம அதை யூஸ் பண்றதே கிடையாது. அப்ப அந்த 25% நம்ம யூஸ் பண்ணணும்னா இந்த பிராணாயமா பண்ணாதான் அது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுதான் நான் சொன்னேன், நான் தட் இஸ் த வைட்டல் பவர், அதான் உங்களுடைய லைஃப். அதை நீங்க பண்ண பண்ண அந்த 25% கம்மியாயினே வரும்போது உங்களுடைய லைஃப் வந்து

0: கொஞ்சம் டார்க்காக மாறும், அது பிங்கு. அதுக்கப்புறம் சம் ஆஃப் த பேட் ஹேபிட்ஸ் இப்போ ஸ்மோக்கிங்லாம் இருக்குது, அது போனும்போது டார்க் ப்ரௌனாக மாறும். இது ஆஃப்டர் 60s வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும் அதோடைய லங் கலர். அப்போ கீழே இருக்கிற அந்த ஒரு குவார்ட்டர், ஒரு 25% ஆஃப் த லங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. லைஃப் லாங்கில் நம்ம ஒரு 70 வருஷம் வரைக்கும் இருக்கிறோம்னா அந்த 70 வருஷத்துக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. அப்போ அந்த 25% நம்ம யூஸ் பண்ணணும்னா இந்த பிராணாயமா பண்ணாதான் அது வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுதான் நான் சொன்னேன், நான் தட் இஸ் த வைட்டல் பவர், அதான் உங்களுடைய லைஃப். அதை நீங்கள் பண்ண பண்ணால் அந்த 25% கம்மியாயினே வரும்போது உங்களுடைய லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகினே போகும்.
1: சூப்பர்.
0: சரிங்களா, 75ன்றது 85, 95 அந்த மாதிரி மாறிக்கினே போகும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான டிஃப்ரென்ஸ், இப்போ எக்ஸசைஸில் எந்த அளவுக்கு நடக்கும், யோகாவில் எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிட்டோம், இப்போ நம்ம யோகாவும் பண்ணிட்டோம், பிராணாயமும் நம்மளுக்கு தெரியுது, வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு வரணும். அப்படின்னு கேள்வி வரும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனதளவு நம்மளை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இருக்கிறது தான் மெடிடேஷன். அதுதான் பார்த்தீங்கன்னா மன நிம்மதிக்காக போகிறது மெடிடேஷன்ன்றது. மெடிடேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. இப்போ பக்தி யோகான்றதுல ஒரு டைப் இருக்கும், ஞான யோகாவில் ஒன்று இருக்கும், அது மாதிரி ஒரு ஒரு டைப்ஸ் இருக்குது. இதுலேயே அஷ்டாங் யோகா அப்படின்னு நம்ம சொல்கிறோம், 8 limbs சொல்லுவோம். 8 limbs சொல்லும்போது பார்த்தீங்கன்னா யமா, நியமா, ஆசனா, பிராணயமா, பிரதிகாரா, தாரணா, தியானா, சமாதி, இது வந்து 8 காம்பனண்ட், 8 limbs ஆஃப் அஷ்டாங் யோகான்னு சொல்றது. அப்போ இது ஒன்று ஒன்றுத்துக்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்லோகாஸ் இருக்கு, ஒரு ஒரு டிசிப்ளின் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் அஷ்டாங் யோகாவில் இப்போ நம்மளுக்கு யமான் இருக்கு. யமான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அகிம்சை, சத்திய, அஸ்தேய, பிரம்மச்சரிய, அப்ரிகிரக, யமா, இது ஒரு ஒரு வேர்டுக்கும் நம்ம வந்து பிடிக்கணும். அப்போ ஒரு ஒரு வேர்டுக்கும் நம்ம பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு ஒரு டிசிப்ளின் இருக்கும். இப்போ செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் ரியலைசேஷன், பிரம்மச்சரியா, இது ஒன்று ஒன்று இருக்கும்போது தான் நெக்ஸ்ட் நம்ம போட முடியும். அப்போ போகும்போது தான் நம்மளுடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுடைய எல்லாருடைய தோஷங்களும் எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது நம்மளுக்கே தெரிய வரும். எது எது இருக்கும், நம்மளுக்கு எந்த பக்கம் பார்க்குறோம், எந்த அளவுக்கு நம்மளுக்கு வைப்ரேஷன் இருக்குது நம்ம உடம்புல, இது எல்லாமே மெடிடேஷன் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒன்று ஒன்றா தெரிய வரும்.
1: ஓ, சூப்பர் சார், சூப்பர் சார். எவ்வளோ விஷயங்கள் யோகாவுக்கு பின்னாடி, ஏன்னா நேரம் பத்தாதான் நினைக்கிறேன். ஒரு பாரம்பரியமான பல 100 ஆண்டுகளை கடந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்கோம். அது நாளைக்கு வந்து சர்வதேச யோகா தினம், அதை முன்னிட்டு யோகா பற்றி ரொம்ப விரிவாக நம்மோடு பேசிகிட்ருக்காங்க மருத்துவர் திலீப் விஆர் அவர்கள். தொடர்ந்து நம்ம பேசலாம். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இன் சித்திரச்சவானம் வழிகாட்டி.

0: நேரம் 5:52 நிமிடம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM சித்திரச்ச வானம் வழிகாட்டி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா அறிவியல் குறித்து நம்மோடு நேரலையில் பேசிட்டு இருக்காங்க டாக்டர் வி ஆர் திலீப் அவர்கள். சார், ரொம்ப விரிவாக நேரம் போனதே தெரியாத அளவுக்கு அந்த யோகாவுடைய உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துட்டீங்க. இப்ப வந்து யோகானாவே உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா, அதை பத்தி சொல்லுங்க சார்.
1: சார், இந்த உணவு கட்டுப்பாடுன்னும் போது யோகிக் டயட் அப்படின்னு தனியாகவே இருக்கு. இப்போ இதில் நம்ம ஸ்பிளிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை தான் யோகிக் பர்சன் வந்து சாப்பிட்ணுன்றது ஸ்கிரிப்சரில் இருக்கு. அப்போது அவங்கள தான் யோகின்னு நம்ம சொல்கிறது. இப்போ 24 மணி நேரத்தில் ஒரு வேளை தான் சாப்பிட்ணும், அவங்க தான் யோகின்னு சொல்கிறது. இப்போ ரெண்டு வேளை சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா போகி அப்படின்னு ரெண்டு வேளை சாப்பிடுவாங்க. இதில் சித்தா கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா, பசித்த பின் இப்ப நம்ம வழிமுறையில சொல்லணும்னா அவங்கள துரோகின்னு தான் சொல்லணும். நம்ம
0: மூணு வேளை சாப்பிட்டா துரோகியா? நிறைய பேர் நாலு வேளை சாப்பிடுறாங்க.
1: ஒரு ஸ்கிரிப்சரா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, பசித்த பின் புசி அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்செப்டே வந்து. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா, வேலைக்கு நம்ம அந்த டைம்ல நம்ம சாப்பிட்டுனோம் அப்படின்ட்டு இருக்கோம். அப்ப ஆசிட் செக்ரீஷன் நம்மளுக்கு உடம்புல எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரிதான் வந்து நம்மளுடைய குவான்டிட்டி இவ்வளவுதான் சாப்பிடணுன்றது. வி வாண்ட் டு ரெஸ்ட்ரிக்ட். இப்போ சோ மெனி கோர்சஸ் எல்லாம் வந்துருச்சு, பிஎஸ்சி நியூட்ரிஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. எல்லா ஹாஸ்பிட்டலும் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ எல்லாம் கலோரிக் வேல்யூ போட்டு நீங்க இவ்வளவுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் வி வாண்ட் டு அக்சஸ் த ஆசிட் செக்ரீஷன், எந்த அளவுக்கு அவங்களுக்கு செக்ரீட் ஆகுது, எந்த அளவுக்கு அவங்க சாப்பிடணும் அப்படின்றதான் ஒரு டயட் சார்ட்டே ஒன்று கொடுக்கணும். இதில் ரெண்டாக கொடுப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் டயட் ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டட் டயட்னு சொல்கிறது. இது இன்னும் இங்கிலீஷில் சொல்லலாம். இப்போ நம்ம இதே சான்ஸ்கிரிட்ல போகும்போது பார்த்தீங்கன்னா சாத்விக் டயட்டுன்னு சொல்கிறது. எதுவுமே பார்த்தீங்கன்னா உப்பு சப்புலாம் ரொம்ப கம்மியாக இருந்து.
0: ஏன்னா சார்,
1: இப்போது உங்களுக்கு ஒரு

0: சே எக்ஸாம்பிள் உங்களுக்கு 45 வயசு ஆகுது, 45 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உப்பு எடுத்துருக்கீங்க, உங்களுடைய சோடியம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உடம்புல இருக்கு. நீ மிச்சம் உள்ள இன்னொரு 40 வருஷத்துக்கு நீங்கள் அயோடின் எடுக்கவே வேண்டாம். அயோடின் எடுக்கலன்னா கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கு, நம்ம உடம்புல டெபாசிட்டும் இருக்கு, பிளஸ் நம்ம வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம், இதுலயே பார்த்தீங்கன்னா அயோடின் கண்டென்ட் எல்லாமே இருக்கு. அதனால நீங்க அயோடைஸ்டு உப்பு நீங்க எடுக்கணும் அப்படின்றது வந்து அவசியமே கிடையாது. தேவையில்லாத எல்லாம் நம்ம உடம்புல நம்மளே தான் சேர்த்துக்கிறோம் ஒன்னு ரெண்டா. இப்ப இந்த கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா சாத்விக் ஒன்னு சொல்லுவோம், மிதஹாரா டைட்னு சொல்லுவோம். மிதஹாரா டைட்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்டடா கொடுக்கணும் டைட், பசிக்கவும் கூடாது அவனுக்கு சாப்பிட்டும் இருக்கும். அப்போ சிம்பிள் சிம்பிள் தான் சொல்லுவோம், அப்போ பாயில்டு வெஜிடபிள்ஸ், அப்போ வந்து வேக வச்ச காய்கறிகள் கொடுப்போம், சூப்பு கொடுக்கலாம் அவங்களுக்கு, ஜெர்மினேட்டட் ஸ்ப்ரவுட்ஸ் சரிங்களா, முளைக்கட்டிய பயிர்கள் கொடுக்கலாம். அதுக்கு டைமிங் இப்போதான் சாப்பிடணும் அப்படின்றது ஒன்றும் தேவையில்லை. சிம்பிளா இப்போ போன வருஷத்துக்கான கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை மருத்துவத்துல மில்லட்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. சிறு தானியங்கள் எது வேணாலும் பாத்தீங்கன்னா எந்த வகையாக நீங்க எடுப்பலாம், இப்ப சாமை குதிரவாளி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பொங்கல் மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க புலாவ் மாதிரியும் பண்ணலாம், அந்த மாதிரியும் சாப்பிடலாம். நீங்க சூப்பு மட்டுமே கூட பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஃபுல்லா நீங்க சாப்பிடலாம். இப்போ கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த மிதஹாரா டைட்டுன்னும் போது நீங்க வந்து அச்சீவ்மெண்ட் அடுத்த கோலுக்கு போறீங்க, அடுத்த கோலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா நல்லதான உணவை தான் நீங்க எடுத்துருக்கணும். அப்பதான் பாத்தீங்கன்னா இப்போ மாமிசம் எடுக்கிறதோ இல்ல காரமா நீங்க எடுத்தாலும் அதுக்கான பற்றுகள் நம்மளுக்கு ஏற்பட்டுக்கினே இருக்கும். இந்த பற்றின்மைகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துன்னு வரணும். அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த மிதஹாரா டைட்டுன்னு சொல்றது. இதுல புனல் உண்ணாமைன்னு ஒண்ணு இருக்கு. மாமிசம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெசிக் பண்ணோன்ட்டு கிடையாது, எந்த அளவு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் எடுத்துக்கணும். பேலன்ஸ்டு டைட் தான் இல்ல முக்கியம். எல்லாமே புரோட்டீன் விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்போசிட்டாக இருக்கணும். ப்ளஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பேலன்ஸ் டயட்டோட அது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் டயட்டாக வந்துடணும். ரெஸ்ட்ரிக்டட் டயட்னா பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க, இப்போ சே எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ அந்த ரெஸ்ட்ரிக்டட் டயட்டில் எனக்கு இன்னைக்கு வந்து நான் ஒரு 3 சப்பாத்தி தான் சாப்பிட்ணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வி வாண்ட் டு ரெஸ்ட்ரிக்ட்.
1: ஓகே,
0: அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழம்பு நல்லா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி அந்த 3 சப்பாத்தியோட நம்ம எழுந்துக்கணும். அதுதான் பேலன்ஸ்டு வித் ரெஸ்ட்ரிக்டட் டைட் சொல்றது. இது பண்ணும்போது தான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருப்போம். இதுல வயித்துல வந்து நீங்க ஒரு 4 போர்ஷனா எடுத்துக்கலாம். 4 போர்ஷனா எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு போர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் உணவு இருக்கணும், இன்னொரு போர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சாலிட் டைட்டா இருக்கணும், இன்னொரு போர்ஷன் தண்ணி இருக்கணும், இன்னொரு போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வேக்கன்ட் ஸ்பேஸ் இருக்கணும். ஃபுல்லா குடிச்சிட்டு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறது வந்து கிடையாது. அதே மாதிரி இன்னொன்னு ஒன்னு சொல்றது பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் சாப்பிட்டு அப்புறம் 1/2 மணி நேரம் தண்ணியே குடிக்கூடாது. அப்போ நீங்களே மனசுல யோசிச்சீங்க எந்த டைட்டை நீங்க எடுக்கணும் சரிங்களா. நம்ம எந்த அளவு காரம் சாப்பிட்டா நம்ம உடனே தண்ணி குடிப்போம், இல்ல சாப்பிடும் போதே தண்ணி குடிப்போம். இப்ப இருக்கிற கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா கூட வந்து கோக் பெப்சி இல்லாம சாப்பிட முடியல சரிங்களா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் சேஞ்சஸ் உள்ள, அதனால தண்ணின்றது ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி 1/2 மணி நேரம் பின்னாடி எடுக்கவே கூடாது. அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணின்றது குடிக்கணும்.
1: உணவு கட்டுப்பாட்டுக்கும் யோகாவுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. இது மூலமா யோகா இன்னும் வலுவா ஆரோக்கியமா செய்யலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. இப்ப நிறைவா சார், ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா அப்படிங்கறத இந்த 2026 ஆம் ஆண்டுக்கான தீமா இருக்கு, சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு. இப்ப நிறைவா நீங்க வந்து இதை மக்கள் வந்து எப்படி எடுத்துக்கிட்டு யோகா தினத்தை செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லுங்க சார்.
0: சார், இதுக்கு முன்னாடி இன்னொன்று படிப்புகள் நிறைய இருக்கு
1: சரிங்க.
0: யோகா பத்தி பாத்தீங்கன்னா
1: சுருக்கமா சொன்னீங்கன்னா
0: நல்ல கம்மியா இருக்கு. இதுல வந்து BNYS ஒரு படிப்பு இருக்கு சார், பேச்சுலர் இன் யோகிக் சயின்சஸ் அண்ட் இருக்கு, பேச்சுலர் இன் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ், 5.5 வருஷம் படிப்பு ஒன்று இருக்கு. அதுக்கு மேல முதுகலை படிக்கிறதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் மூலமா, அது இல்லாம BSc டிப்ளமோ அந்த மாதிரி இருக்கு. இது முடிச்சாங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறைய இருக்கு, அது
1: இல்லாம
0: பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்டுடியோஸ் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவங்க வாய்ப்பு இருக்கு, வேலை வாய்ப்புகள் எல்லாம்.
1: ஆனா இது ஒரு விரிவா பேசக்கூடிய சப்ஜெக்ட் இல்லைங்களா, நிறைய பேசணும், நமக்கு நேரம் கம்மியா இருக்கிறதுனால.
0: இந்த வருஷத்துக்கான தீம் வந்து பாத்தீங்கன்னா யோகா ஃபார் ஹெல்த் ஏஜிங், அதான் வந்து பாத்தீங்கன்னா தீம் கொடுத்துருக்காங்க மினிஸ்டர் ஆஃப் ஆயுஷ்ல இந்த வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. முதுமையை நம்ம எப்படி வெல்லக்கூடியது, அப்ப வந்து பாத்தீங்கன்னா யோகா அது இருந்தாதான் நம்ம வந்து அக்செப்டன்ஸ் அது இருக்கணும் நம்மளுக்கு. இப்ப எந்த ஆசனாசம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்டே சொன்னதுதான், லைஃப் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகினே போகும். அப்ப யூ வாண்ட் டு அக்செப்ட் த ஏஜிங், அது மன ரீதியா எல்லாருக்குமே ரொம்ப டிப்ரெஷன் ஆயினே போகுது. இப்ப ஏன் இந்த கான்செப்ட் மெயின் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவை தனியா விட்டுறாங்க சரிங்களா, அவங்கள பாத்துக்கூடிய முதுமையில யாருமே இல்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க லீட் பண்ணணும் லைஃப், அதுக்கு என்னென்ன ஆசனாஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு மெடிடேஷன் பண்ணா அவங்களோட மன திடம் வரும்ன்றதுக்காக தான் இந்த வருஷத்துக்கான கான்செப்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுக்காக தான் மெயின் இது.

0: இப்போ லாஸ்ட்டாக ஒரு கூறுகள் உங்களுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச 12வது யோகா
1: யோகா
0: தினம்
1: தினம்.
0: இருக்குது.
1: ஆமாம் சார்.
0: இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா ஊர் எங்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே யோகா பண்ணுவாங்க, அது கூட அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். நாளைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம கூட பண்ணுவோம். மறுநாள் மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் திங்கக்கிழமை ஆஸ் யூஷுவல் லைஃப் 9 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம், ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருப்போம்.
1: கண்டிப்பாக
0: இப்போ அது மட்டும் இல்லாமல்
1: ஓகே
0: தட் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப்
1: ஓகே ஓகே
0: அப்படின்றது நம்ம மெயினாக எடுத்துக்கணும்.
1: சரிங்க.
0: இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக் ஹோம் மெசேஜாக நான் கொடுக்குறது இது ஒன்றே ஒன்று தான்,
1: அந்த அன்னைக்கு மட்டும் செய்யாமல்
0: அவ்வளோதான்.
1: ஓகே.
0: இது லைஃப் லாங்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட ட்ராவல் ஆகினே இருந்துச்சுன்னா நீங்கள் மருந்து மாத்திரைகள் எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது,
1: ஓகே.
0: உங்களுடைய லைஃப் மட்டும் நல்லாவே இருக்கும்.
1: சூப்பர் சார், சூப்பர் சார். நிறைவான கருத்தை முத்தாய்ப்பாக வச்சுருக்கீங்க. நிகழ்ச்சியில் இணைந்ததுக்கு நன்றி சார்.
0: தேங்க்யூ சார்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேயர்கள் இதுவரை கேட்டது சித்திரச்சவானம் வழிகாட்டி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா அறிவியல் குறித்து ரொம்ப விரிவாக விளக்கமாக எடுத்து சொன்னாங்க. டாக்டர் வி ஆர் திலீப் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரமேஷ்.

0: 103 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேயர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 பண்பலையில் பொன்மாலை பொழுது, திரையில் பக்தி இசை. நேரம் 6 மணி.

0: செஞ்சலட்சுமி திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். ஆகாஷவாணி 103 பண்பலை கோவையில் பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நேரம் 6:06.
1: சஷ்டி விரதம் இது கந்த சஷ்டி விரதம்.

விரதம், ஆறு நாட்கள் காக்கும் விரதம், பல நன்மை சேர்ந்த

தனது அருள் வேண்டும் நல் அடிய வரதம் கந்த சக்தி விரதம் இது கந்த சக்தி விரதம் கையில் காப்பு கட்டும் விரதம் சேவல் பொழிய போட்டும் விரதம் ஆறு நாட்கள் காக்கும் விரதம் பல நன்மை சேர்க்கும் விரதம்

சஷ்டி விரதம் திரைப்படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன், பி சுஷீலா மற்றும் குழுவினர் பாடியதை கேட்டோம். நேரம் 6:11 பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம்.

துணைதான் காத்திருக்கு வாரிக்கொள்ள.

புதிய தோரணங்கள் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், வாணி ஜெயராம் பாடியதை கேட்டோம். 6:16 பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: பிரேமனது வேதனை மிகவும் அலைப்பாயுதே கண்ணா என் மனம் மிக அலைப்பாயுதே உன் ஆனந்த மோகன வேணுகானம் அதில் அலைப்பாயுதே கண்ணா என் மனம் மிக அலைப்பாயுதே.
1: கேட்டோம் எத்தனை கோணம் எத்தனை பார்வை திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது.

0: இதுவரை கேட்டோம் பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை. நிறைவாக கேட்ட அந்த பாடல் யார் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. இத்துடன் பொன்மாலை பொழுது திரையில் பக்தி இசை நிறைவுற்றது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம் 6:40
1: என்றும் நீங்கள்
0: ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல இன்னைக்கும் நாளைக்கும் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்னைக்கு ராத்திரி 7:30 உலகக்கோப்பை ஃபிஃபா 2026 கால்பந்து குறித்த தினசரி கண்ணோட்டம். தொடர்ந்து ஏறுமூறும் இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோக மையம் ஈஷா மாதிரி பண்ணையைச் சார்ந்த தா முத்துக்குமார் அவர்கள். இன்று 9:30 மயிலிறகு பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்பட விமர்சனம் இடம்பெறுகிறது. இன்னைக்கு ராத்திரி 10:00 மெலடி மெட்டுகள் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்ச குளோரிஸ் அண்ட் 90s சாங்ஸ் கேட்கலாம் அறிமுக நேயர்களுக்காக. இனி நாளைய நிகழ்ச்சிகள் நிகழே நாளை காலை 6:30 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா ரெட் ரோட் பகுதியில் நடைபெறும் மாபெரும் யோகா பயிற்சி நிகழ்வில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பை கேட்கலாம். காலை 6:00 கோவை மண்டலம் உலக சமுதாய சேவா சங்கத்தின் காலை தின்றல் குரலும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் வே உலகம்மாள் அவர்கள். நாளை காலை 7:00 வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. தொடர்ந்து 8:00 சர்வதேச யோகா தின சிறப்புரை வழங்குபவர் மனவளக்கலை பேராசிரியர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:00 கோவை மண்டலம் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சிறுவாணி சாரல் நிகழ்ச்சி. நாளை காலை 10:10 சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் வி ஆறுசாமி அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் சௌமியா அவர்கள். நாளை முற்பகல் 11:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. நாளை நண்பகல் 12:00 வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை இன்றோ கேட்டது இன்றும் இனிக்குது மறு ஒலிபரப்பு. நாளை பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விரிவாக விளக்கம் தருகிறார் சின்ன வேடம்பட்டி என் ஆனந்தகிருஷ்ணன்.

அவர்கள். நாளை மாலை 4 மணிக்கு அன்புள்ள அக்கா வானொலி நாடகம், சென்னை அஞ்சல். நெகிழி நாளை மாலை 6:40 இங்கிலாந்தின் மான்செஸ்டர் நகரில் அமைந்துள்ள ஓல்டு ட்ரஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 தொடரில் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் போட்டியின் வர்ணனை டெல்லியிலிருந்து ஒலிபரப்பு செய்ய கேட்கலாம். நேர்களையே, இதுவரை ஆகாஷவாணி 103 FM இன்னைக்கும் நாளைக்கும் நாம கேட்க இருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்னும் சில நொடிகளில் 6:30 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகளை தாவேக அரசு மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவரிடம் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 219 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கியுள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூரில் இன்று பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர், உலகின் பல பகுதிகளில் அரசியல் நெருக்கடி நிலவி வரும் போதிலும் அதன் பாதிப்பிலிருந்து இந்தியாவை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக கூறினார். உலகத் தலைவர்களுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை பிரதமர் நடத்தி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் தாவேக அரசு உரிய முயற்சிகளை எடுத்து வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சிவகாசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்கொரியாவின் ஹூண்டாய் நிறுவனத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் மறு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மோத்தலிங் உள்ளிட்ட இரு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் ஆந்திராவுக்கு சென்றுவிட்டதாக கூறப்படுவது குறித்து சட்டப்பேரவையில் பதிலளிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் திருமதி கீர்த்தனா தெரிவித்தார். தமிழகத்தில் சூரிய மின்சக்தி திட்ட ஒதுக்கீட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தில் முறைகேடுகளை களைவதற்கு புதிய நடைமுறை கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார். திருநெல்வேலி, உடுமலை ஆகிய இடங்களில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மின்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வரும் வார இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. தமிழகத்திலும் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மாணவர்கள் மன அழுத்தம் இல்லாமல் தேர்வை எழுத வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: அந்த சமயத்துல இந்த மாணவர்கள் நம்ம என்ன கேட்டுக்கிறோம்னா, நீட்டை முன்னாடி வச்சு அது கேன்சல் ஆகி திருப்பி ரீடெஸ்ட் வைக்கிறதுனால எவ்வளவு ஒரு மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஏற்படும்ங்கிறது கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடிகிறது. இருந்தாலும் எந்தவித தவறான முடிவுகளுக்கும் நீங்க போவானா அது தீர்வு அல்ல. அரசு இப்போ பாத்தீங்கன்னா பிரத்யேகமாக இதற்காக ஒரு உதவி மையம் நம்ம வச்சிருக்கோம். பிளஸ் ஹெல்ப்லைன் இருக்கு, 104 அப்படிங்கிற சேவை மையம் இருக்கு. மாணவர்கள் மட்டுமல்ல பெற்றோர்களும் நீங்களும் பேசலாம். ஏதாவது தங்கள் குழந்தைகள் ஏதாச்சும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றாங்கன்னா தயவு செய்து

0: இந்த மாதிரி இங்க இருக்கிற வசதிகளை அரசு ஒரு ட்ரெயின்டு சைக்காலஜிஸ்ட் நம்ம வச்சிருக்கோம் கால் சென்டர்ஸ்ல, நீங்க அதை பயன்படுத்திக்கணும்னு நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன்.
1: ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகளுக்கு தேவையான வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்து தர வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா அறிவுறுத்தியுள்ளார். இத்திருக்கோவிலில் ஆய்வு மேற்கொண்ட அவர், 22 தீர்த்த கிணறுகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். கோவில் மற்றும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக பராமரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பக்தர்களுக்கு அளிக்கப்படும் உணவையும் திரு மதன் ராஜா ஆய்வு செய்தார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகருக்கு கடிதம் எழுதியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரலை செய்யப்பட்டால்தான் நல்லதொரு ஆக்கப்பூர்வமான சட்டப்பேரவை ஜனநாயகத்திற்கு வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை கண்டித்து கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் சட்டப்பேரவையில் நடைபெற்றபோது அவை அனைத்தும் நேரலை செய்யப்பட்டன என்றும், ஆளுநர் உரை மீது எதிர்க்கட்சிகள் தெரிவித்த கருத்துகள் நேரலையிலிருந்து துண்டிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியினரின் விவாதங்களை வாக்களித்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும், அவற்றை ஊடகங்களுக்கு வழங்க மறுக்கும் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தமது கடிதத்தில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையும் தாவேக அரசு எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஈரோடு மாவட்டம் பவானியில் மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்தி வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். திரு விஜய் தலைமையிலான அரசின் மெத்தன போக்கால் பச்சிளம் குழந்தை முதல் மூதாட்டி வரை அனைவரின் பாதுகாப்பும் சூறையாடப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின்போது தூய சக்தி என்று முழங்கிவிட்டு ஆட்சி அமைத்ததும் மவுனம் காப்பதும் மகளிரின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் இருப்பதுதான் மாற்றமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தாவேக அரசு முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய 4 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
3: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் 130 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று ஆய்வு செய்தார். ஈரோட்டில் தூய்மை பணியாளர்களுக்கு சீருடைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சாலவாக்கம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் நேரடி சேர்க்கையில் மாணவர்கள் சேர்ந்து பயனடையுமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் தொடர்பான தகவல்களை வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி விவசாயிகள் பயன்பெறுமாறு ஆட்சியர் திருமதி பிரியா கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தனியார் கல்லூரியில் மாணவர்கள் யோகா பயிற்சி மேற்கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான பள்ளியில் 100 மாணவர்கள் பங்கேற்ற யோகா

0: ஆலோசனை நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் தாணிப்பாடியில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் குழந்தை திருமண தடுப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தனியார் பள்ளியில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் இந்தியா சற்றுமுன் வரை 9.1 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 82 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியாவின் வேகப்பந்து வீச்சாளர் பிரஷித் கிருஷ்ணா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜீவா லீ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கான முயற்சிகளை தாவேக அரசு மேற்கொண்டுள்ளதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவரிடம் வலியுறுத்தியுள்ளார். சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 219 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: I'm looking for a life insurance policy that has a low premium, gives a good bonus, and is truly trustworthy.
3: Go for PLI.
4: Along with government employees, all professionals, graduates, and diploma holders can avail the benefits of the PLI policy. PLI is backed by the trust of Postal Department. Contact your nearest post office today or log into indiapost.gov.in.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
5: நீங்கள் 6:41 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் 103 FM. பொன்மாலை பொழுது

கேட்ட அந்த பாட்டு நல்லதொரு குடும்பம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுஷீலா பாடியது இளையராஜா இசையில். 6:45 ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல ஆனந்தமயமான எழுதுகளின் பாடல்களின் அணிவகுப்பாய் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்களே சென்னை மெட் சென்டர்லேருந்து வந்துள்ள வானிலை நிலவரம். கோயம்புத்தூரில் அதிகபட்ச வெப்பநிலையாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும். ஈரோட்டில் அதிகபட்சமாக 34 குறைந்தபட்சமாக 26. திருப்பூரில் அதிகபட்சமாக 34 குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். நீலகிரியில் அதிகபட்சமாக 23 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ். பாலக்காட்டில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. நாளை கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, பாலக்காடு ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு உண்டு. இதுவரை சென்னை மெட் சென்டரிலிருந்து வந்துள்ள வானிலை நிலவரம் கேட்டீர்கள்.

பி ஜெயச்சந்திரன், பி சுஷீலா பாடியது, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் அவள் ஒரு தனி ரகம். திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். 6:50 ஆகாஷவாணி 101 பண்பலை கோயம்புத்தூர்ல பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. போக்குவரத்து நெரிசல் பற்றிய அறிவிப்பு. நகரின் சில முக்கிய பகுதிகளான காந்திபுரம், உக்கடம், போத்தனூர் ரயில்வே ஸ்டேஷன், நஞ்சப்பா ரோட், கிராஸ்கட் ரோடு, சத்திசாலை, சரவணம்பட்டி, விளாங்குறிச்சி சந்திப்பு, கணபதி, அவினாசி சாலை, லட்சுமி மில்ஸ்லிருந்து நீலாம்பூர் வரையிலான சில பகுதிகள், திருச்சி சாலை, சிங்காநல்லூர், மேட்டுப்பாளையம் சாலை, சாய்பாபா கோயில், கவுண்டர் மில்ஸ், ஸோ இங்கெல்லாம் வந்து சற்றே போக்குவரத்து நெரிசல் இருக்குது. பார்த்து பத்திரமா ட்ராவல் பண்ணுங்கள்.

நெகிழி கேட்ட அந்த பாடல் அண்ணன் ஒரு கோயில் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். 6:53 நிமிடம் ஆகாஷவாணி 103.3 பண்பலை கோவையில் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க.

கண்ணன் ஒரு கைக்குழந்தை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடியதை கேட்டோம். இளையராஜா இசையில் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி கேட்டுருக்கோம். ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல.

கேட்ட பாடல் இதயக்கணி திரைப்படத்துக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் ரமோலா பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளைய சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கம்.

கேட்ட பாடல் இதயக்கணி திரைப்படத்துக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் ரமோலா பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளைய சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கம்.

0: கேட்ட பாடல் பைலட் பிரேம்நாத் திரைப்படத்துக்காக பி ஜெயச்சந்திரன், எல்ஆர் ஈஸ்வரி பாடியது, இசை எம் எஸ் விஸ்வநாதன். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இல் நேயர்கள் இதுவரை கேட்டது பொன்மாலை பொழுது. நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 இல் நாளை காலை மணி 11:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலக. நேர்களை இன்றிரவு 7:30 ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈசா யோகா மையம் ஈஷா மாதிரி பண்ணையைச் சேர்ந்த தா முத்துக்குமார் அவர்கள். இனி தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல்
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக தலைமை தேர்தல்

0: ஆணையர் திரு ஜானேஷ்குமார் கூறியுள்ளார். தென்கொரியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. உலகம் முழுவதும் 2500 இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் காலத்தால் அழியாத யோகா பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் யோகாசன நிகழ்வில் மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என அந்த அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. தமிழகத்தின் மகாபலிபுரம், தில்லியின் செங்கோட்டை, உத்தரகாண்டின் ஹரித்வார், கர்நாடகாவின் ஹம்பி, மகாராஷ்டிராவின் மும்பை, பீகாரின் நாலந்தா, உத்தரப்பிரதேசத்தின் சார்நாத், குஜராத்தின் அகமதாபாத், தெலங்கானாவின் ஹைதராபாத் உள்ளிட்ட 12 முக்கிய இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி கொல்கத்தாவில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் 3 இந்திய கடற்படை போர்க்கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் வடிவமைப்பு வாரியம் அமைத்துள்ள இந்த போர்க்கப்பல் கொல்கத்தாவின் கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது. INS துனாகிரி போர்க்கப்பலில் பிரம்மோஸ் ஏவுகணை உள்ளிட்ட ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. INS சன்ஷோதக் கப்பல் கடலோர மற்றும் ஆழ்கடல் பகுதிகளில் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படும். INS அக்ரே போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டதாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல்களின் 75% கட்டுமான பணிகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் கோலாப்பூரில் 1445 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், தேசிய பாதுகாப்பு, கலாச்சார சீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மேம்பாடு அடைந்துள்ளதாக கூறினார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக கூறிய அவர், புனித மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பேணி பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். தேசிய பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறிய அவர், எல்லை பாதுகாப்பை வலுப்படுத்துவதன் மூலம் சட்டவிரோத ஊடுருவலை தடுக்க முடியும் என குறிப்பிட்டார். கார்வீர் கோவில் மேம்பாட்டுப் பணிகளை மேற்கொள்வதன் மூலம் பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் அமைக்கப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் கூட்டம் புதுதில்லியில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு ஆலோசகர்கள் கலந்து கொள்கின்றனர். உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும். வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உறுப்பு நாடுகள் எதிர்கொள்ளும் தேசிய பாதுகாப்பு சவால்கள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் தீவிரவாதத்திற்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ள பிரிக்ஸ் குழு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது. தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுடன் உரையாடிய அவர், ஜனநாயகத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தேர்தல்கள் வெளிப்படைத் தன்மையுடனும் நேர்மையாகவும் நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மாநிலங்களில் நடத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மூலம் குறைபாடுகள் அகற்றப்பட்டதாகவும் புதிய வாக்காளர்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவு மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் உள்ள 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் நடைபெறும் இத்தேர்வை 2,79,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வை பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் ஆதார் அடிப்படையிலான சோதனைகள் நடத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு நாளை பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:30 வரை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் 2.5 லட்சம் பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயம்.

0: சட்டமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இந்தியா தென்கொரியா இடையேயான உறவுகளை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்கொரியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யுங் ஹோஜுங்குடன் நடத்திய ஆலோசனைக்கு பின் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் டிஜிட்டல் நிர்வாகம், மின்னணு நிர்வாகம், பொது நிர்வாகம், திறன் வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவும் தென்கொரியாவும் பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வரும் ஜனநாயக நாடுகள் என கூறிய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங், டிஜிட்டல் சான்றிதழ்கள், பொதுமக்கள் குறைதீர்ப்பு உள்ளிட்டவைகளில் வெளிப்படைத்தன்மை குறித்த செயல்திட்டம் குறித்தும் எடுத்துரைத்தார். பொதுத்துறை நிர்வாகம் மற்றும் அரசின் செயல்பாடுகள் குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா தென்கொரியா இடையே வெளிப்படைத்தன்மையான, பொதுமக்களுக்கு உதவி அளிக்கும் வகையிலான நிர்வாகத்தில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதித்ததாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய அரசின் திட்டங்கள் தகுதியுடைய அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். கோவா மாநிலம் பனாஜியில் அம்மாநில பிஜேபி செயற்குழுவில் உரையாற்றிய அவர், கோவா மாநிலத்தில் உள்ள 40 தொகுதிகளிலும் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் வெற்றிக்கு கட்சியினர் சிறப்பாக செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டம் முடிவடைந்துள்ளது. கடந்த மே 22 தொடங்கிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 75 மாவட்டங்களில் உள்ள 17 மாநகராட்சிகள், 200 நகராட்சிகள், 545 பேரூராட்சிகள் உள்ளிட்டவையில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்ஷ்குவா மாவட்டத்தில் இன்று காலை நேரிட்ட வெடிகுண்டு விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். பன்னு மாவட்டத்தில் நிகழ்ந்த வெடிகுண்டு விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இதே பகுதியில் நேரிட்ட மற்றொன்று வெடிகுண்டு விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. இப்பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 51 கிலோ எடை பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் மீனாட்சி ஹூடா ஸ்பெயினின் லாரா பெர்னாண்டஸை வென்றார். மகளிர் 57 கிலோ எடை பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பிராச்சி பிரான்சின் அமீனா ஜிதானியை வென்றார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-7, 11-9 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஜீவா லீ இணையை வென்றது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் இந்தியா சற்று முன்வரை 17 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 133 ரன் எடுத்திருந்தது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு 5:30 நெதர்லாந்து ஸ்வீடனை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை 1:30 நடைபெறும் ஆட்டத்தில் ஜெர்மனி ஐவரி கோஸ்டையும், காலை 5:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ஈக்வடார் கொராக்கோ அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஜானேஷ்குமார் கூறியுள்ளார். தென்கொரியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடா மற்றும் பிராச்சி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM கேளுங்க ரசிங்க.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM 103 நேரம் 7:25 25 நொடி. உழவர்களுக்கான அறிவிப்புகள். வானிலை அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது.

அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 6-10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். இடி மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்குமண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 6-10 கிலோமீட்டர் வரையில் வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனத்தினை செய்ய வேண்டும். பெய்துள்ள மழையை பயன்படுத்தி வாய்க்கால் பாசன பகுதிகளில் ஆகஸ்ட் மாதத்தில் நெல் நடவு செய்யும் விரும்பும் விவசாயிகள் தக்கை பூண்டு கொழிஞ்சி சணப்பை போன்ற பசுந்தாள் உரங்களை விதைத்து 45 நாட்கள் கழித்து அந்த இடத்திலே உழுவதன் மூலம் மண்ணின் அககத்தன்மையை அதிகப்படுத்தலாம். வரும் நாட்களில் 20 மில்லிமீட்டர் மேல் மழை பெறப்பட்டால் தீவன சோளத்திற்கு மேலுரமாக தழை சத்து இடலாம். மழையுடன் காற்றின் வேகமும் 12 கிலோமீட்டர் வரையில் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் கழி உபயோகித்து முட்டுக் கொடுக்கவும். தென்மேற்கு பருவமழை துவங்கியிருப்பதால் மரம் நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் தக்க ஆயத்த பணிகளை மேற்கொள்ளவும். மேலும் தென்னைக்கு உரமிட மரத்தை சுற்றி 1.8 மீட்டர் தள்ளி அரைவட்ட வடிவில் குழி எடுக்கவும். காற்றின் வேகம் 12 கிலோமீட்டர் வரையில் காணப்படுவதால் கரும்பில் தோகை உரித்து விட்டம் கட்டி கரும்பு சாய்வதை தடுக்கவும். சாய்ந்த பயிர்களை மண் அணைத்து நிமிர்த்தி நிலைநிறுத்தவும். கரும்பில் பொக்கு போயாங்கு நோய் மேலாண்மை செய்ய கரும்பின் குருத்து பகுதியில் மாவுப்பூச்சி நடமாட்டம் தென்படும் சமயத்தில் 1 லிட்டருக்கு புரோபிகோனசோல் 1 மில்லி, இமிடோக்ளோரோபிட் 17.8 0.3 மில்லி, 1 மில்லி ஒட்டும் திரவம் என்ற அளவில் மருந்து கலவையினை 3 முறை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் விநியோகிக்கக்கூடிய கரும்பு பூஸ்டரை ஏக்கருக்கு 45வது நாள் 1 கிலோவும், 60வது நாள் 1.5 கிலோவும் மற்றும் 75வது நாள் 2 கிலோ என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீருடன் கலந்து தெளிக்க வேண்டும். மண் ஈரத்தினை பொறுத்து மஞ்சளை நடவு தொடர்ந்து செய்யவும். மஞ்சள் நடவு செய்திருக்கும் பட்சத்தில் குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் மழை எதிர்பார்க்கப்படுவதால் தகுந்த வடிகால் வசதி ஏற்படுத்தவும். கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு: ஜூன் 2026 மாதத்திற்கான வேளாண் உற்பத்தி குழு கூட்டம் 25/6/2026 வியாழக்கிழமை என்று காலை 9:30 அளவிலும், அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் காலை 10:30 அளவில் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் உள்ள 2ம் தள கூட்ட அரங்கில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் நடைபெறவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் இந்த விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் நேரடியாக கலந்து கொண்டு விவசாயம் தொடர்பான தங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தங்களது விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மனுக்கள் அளிக்குமாறு கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களால் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உலகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 டெய்லி அப்டேட்ஸ். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

சென்ற வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோக மையம் ஈஷா மாதிரி பண்ணையைச் சேர்ந்த தா. முத்துக்குமார் அவர்கள்.

0: பொதுவாக ஒரு கருத்து என்னன்னா, நம்ம லோக்கலி அவைலபிள் ஃபுட்டு, நம்ம சுற்றுப்புறத்தில் என்ன விளையுதோ அதுதான் நம்ம உடம்புக்கும் ஏற்றது, அதுக்கு தான் நம்ம டியூன் ஆகிருப்போம் அப்படிங்கறது ஒரு கருத்து பரவுது. ஒரு வெளிநாட்டில் உற்பத்தியான பொருள் வந்து ஒரு கோல்டு ஸ்டோரேஜில் வந்து நம்மளை வந்து சேர்றப்போ அது நமக்கான உணவு கிடையாது, அந்த சீதோஷணத்துக்கான உணவு கிடையாது, நம்மளுடைய ஜெனட்டிக் மேக்கப்பும் அப்படி இல்லைங்கிறாங்க.
1: இது நிச்சயமா உண்மை. இது பாத்தீங்கன்னா ஆயுர்வேதத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உங்களால எவ்வளவு தூரம் நடந்து போக முடியுமோ அந்த இடத்துல விளையக்கூடிய காய்கறிகளை மட்டும் நம்ம இன்னைக்கு வந்து பயன்படுத்தணும், அதுதான் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு தேவையான கிரீன் ஆப்பிள் ஃபிளைட்ல வந்து இறங்குது இல்லையா. அப்போ நீங்க சொன்ன மாதிரி லோக்கலி அவைலபிள் ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிட்றப்ப நம்ம உடல் வந்து இயற்கையாகவே அதுக்கு அடாப்ட் ஆகிக்கும், ஆரோக்கியமா இருக்கும். வெளியில இருந்து எந்த ஒரு ஃபுட்டு கொண்டு வந்தீங்கன்னாலும் அது உங்க உடலுக்கு வந்து ஒரு ஒவ்வாமையை தான் நிச்சயமா வந்து கொண்டு வரும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகி கம்பு சோளம்லாம் யாருமே சாப்பிட்றதே இல்லை. இன்னைக்கும் நீங்க பாக்கலாம், ரொம்ப வயசானவங்க 90 வயசு 95 வயசு வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. அவங்க கடைசி வரைக்கும் நடந்துட்டு இருந்தாங்க, அவங்க வந்து படிக்கல படுத்த

0: பண்ணாங்கன்னா ஒரே நாள்ல வந்து இயற்கை எழுதிருவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க வாழ்ந்துட்டு போனதுக்கு முக்கிய காரணம் வந்து நீங்க சொன்ன மாதிரி லோக்கலி அவைலபிள் ஃபுட்ட சாப்பிட்டதுனால மட்டும்தான். இன்னைக்கு நம்ம பிளைட்ல இருந்து வர்ற உணவை சாப்பிடறோம், நம்மளும் பிளைட் வேகத்துல சீக்கிரமா நம்ம ஆயுசு போயிருது. அந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம். அதனால எல்லாருமே நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகளை வந்து நீங்க சந்திக்கணும். அவங்ககிட்ட இருந்து இயற்கையா விளையக்கூடிய பொருட்களை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா உங்கள் உடல் வந்து இயற்கையாவே ஒரு நல்ல ஆரோக்கியத்தோட இருக்குங்கிறது என்னோட கருத்து.
1: அதே மாதிரி நம்மளை சார்ந்த விவசாயிகளுக்கும் ஒரு வாழ்வாதாரம் அமையும் நினைக்கிறீங்க?
0: நிச்சயமா நிச்சயமா. இப்ப எப்படி நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருப்பாரு, சும்மா காய்ச்சல் தலைவலினாலும் நீங்க அங்கதான் போறீங்க. அதே மாதிரி உங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு சில விவசாயிகளை நீங்க தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். நீங்க வந்து எப்பயுமே வந்து அந்த விவசாயிகளை போய் சந்திக்கணும், அவங்க நிலத்துல போய் நீங்க நடக்கணும். சத்குரு என்ன சொல்லுவாங்கன்னா, வெறுங்கால நடந்தாலே உடல்ல வந்து பாதி நோய் போயிடும் அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நீங்க ரோட்ல அந்த மாதிரி நடக்க முடியாது. அப்போ நீங்க ஒரு விவசாய பண்ணையை தேர்ந்தெடுங்க, அந்த பண்ணையில போய் காலாற நடங்க, அங்க விளையக்கூடிய காய்கறிகளை வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கும் ஒரு ஆரோக்கியம், அந்த விவசாயிகளுக்கும் ஒரு நல்ல வருமானமா இது இருக்கும்.
1: அதாவது இது ஒரு கம்யூனிட்டி எஃபர்ட், ஒரு சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கணும்ங்கறீங்க?
0: நிச்சயமா நிச்சயமா. இனிமேல் வருங்காலத்துல அப்படிதான் இருக்கணும். ஒரு விவசாயினா அவர் வந்து ஏதோ மார்க்கெட்ல மண்டியில கொண்டு போய் போடக்கூடாது. அவருக்குன்னு ஒரு 100 ஃபேமிலிக்கு வந்து உணவை வந்து சப்ளை பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த விவசாயம் சக்சஸ்ஃபுல்லா வருவாரு. நம்ம நினைக்கிற மாதிரி நாற்றகங்களை வந்து இன்னும் எளிமையா வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போக முடியும்.
1: இன்னைக்கு நிலவரத்துல ஒரு விவசாயி பைய தூக்கிட்டு போய் கடையில காய்கறி வாங்கிட்டு வராரு, கருவேப்பிலை வாங்கிட்டு வராரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: நிச்சயமா இது நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட், நானும் யோசிச்சேன். இது ஒரு விவசாயி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த உடல் ஆரோக்கியம் சொன்னப்போ முன்னாடி எல்லாம் வந்து ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம சுகர் பிபி எல்லாம் வரும்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு ஒரு விவசாயிகளுக்கு முதற்கொண்டு வரக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, நம்ம விவசாயம் வந்து அந்த அளவுக்கு மாறி போச்சு, நம்ம உணவு முறைகளும் அந்த அளவுக்கு ஆகி போச்சு. அப்போ உடல் உழைப்பு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, நிறைய மிஷினரிஸ் இன்னும் ஆட்கள் பற்றாக்குறையினால மிஷினரிஸையும் நம்ம பயன்படுத்துறோம். இது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது வந்து முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா, மொத்தத்திலே உணவு முறை மாறி போச்சு. இன்னைக்கு ஒரு விவசாயி வந்து பாடுபட்டு நம்ம வந்து ஒரு ஈவன் ஒரு சில இயற்கை விவசாயிகளே வந்து மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி எல்லாம் பண்ணிட்டு அதை வந்து மார்க்கெட்ல வந்து கிடைக்கிற விலைக்கு வித்துட்டு நம்ம வந்து கடையில போய் பல வளன்னு பொன்னி வந்து அரிசி வாங்கி சாப்பிடறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ விவசாயிகளோட முதல் நோக்கமா முதல் குறிக்கோளம் என்ன இருக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய உணவு தேவையை முதல்ல பூர்த்தி பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாட்டு காய்கறி விதைகள் அவங்களோட இடத்துக்குன்னு ஒன்னு போடணும். அவங்களுக்குன்னு ஒரு பகுதியில வந்து பாரம்பரிய நெல் ரகங்கள் வளரணும். அப்போ உங்க குடும்பத்துக்கு என்ன ஒரு வருஷத்துக்கு தேவையோ அதை திட்டமிட்டு உங்களுடைய நிலத்துல வந்து நம்ம வந்து உற்பத்தி செய்யறோம் அப்படின்னா, அவங்க நிலத்துல உற்பத்தி செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த அந்நிய செலவணி நம்ம சொல்றோம் எங்கெங்கயோ கொண்டு போய் கொடுக்கறோம். இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் இல்லாத கிராமங்கள் இல்லாத அளவுக்கு வந்துருச்சு, ஒரு கிராமத்துல கூட சூப்பர் மார்க்கெட் வந்துருச்சு. இதெல்லாம் நம்ம முற்றிலும் அவாய்ட் பண்ணாதான் நம்மளுடைய சேமிப்புங்கிறது இருக்கும். இந்தியாவை வந்து எல்லாருமே வந்து எந்த ஒரு கிரைசிஸ் வந்தாலும் நம்மளை பாராட்டக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்தியர்கள்ட்ட வந்து சேமிப்பு அதிகம். அது வந்து முக்கிய காரணம் வந்து ரொம்ப சிக்கனமா வந்து இருப்பாங்க அப்படின்ட்டு. இப்ப அந்த கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமா மாறி நான் சொன்ன மாதிரி சூப்பர் மார்க்கெட் வந்து கிராமத்திலயும் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. இதை வந்து நம்ம மாற்றணும். இதை இந்த கல்ச்சரை நம்ம திரும்ப கொண்டு வரணும்னா முக்கியமா விவசாயிகள் வந்து அவங்களுக்கு தேவையான உணவுகளை வந்து அவங்க இடத்துல உற்பத்தி பண்றப்போ வந்து நம்ம காசு நம்ம பாக்கெட்லயே இருக்கும்.
1: அதாவது ஒரு தண்ணீரைவுங்கிறது விவசாயிய வீட்லயும் தோட்டத்திலயும் ஆரம்பிக்கணும்.
0: நிச்சயமா. அதுக்காக தான் நம்ம வந்து முதலே சொன்னோம், இது வந்து தற்சார்பு விவசாயம். தற்சார்புனா என்னங்க, நம்ம வந்து எதுவுமே வெளியில போய் வாங்க முடியாது, வாங்க கூடாது. ஏதோ ஒரு சில பொருட்கள் இல்ல, ஒரு 10% 20% வெளியில வாங்கிக்கலாம், தவிர கிடையாது. ஆனா 80% வந்து நம்ம வந்து நம்ம நிலத்துல வந்து உற்பத்தி பண்றதை வச்சுதான் வீட்டுக்கும் பயன்படுத்தணும், கால்நடைகளுக்கும் பயன்படுத்தணும். அந்த பண்ணைக்கு தேவையானதும் உரங்கள் எல்லாமே நம்ம பண்ணையில ஒரு சுயசார்பா வந்து நம்ம உற்பத்தி பண்ணாதான் இது வந்து நீங்க சொன்ன மாதிரி விவசாயிகள் முதல்ல வந்து இதை பண்றப்ப இது ஒரு எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியா இருக்கும். ஒரு சில விவசாயிகள் அந்த மாதிரி பண்ணிட்டும் இருக்காங்க.
2: நேயர்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஏறும் ஊரும். நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
3: 9940938335
2: அல்லது
3: 8222649459
2: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
3: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில்

0: உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066313585288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யுடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோக மையம் ஈஷா மாதிரி பண்ணையைச் சேர்ந்த தா முத்துக்குமார் அவர்கள்.
1: அதாவது இது சாத்தியமான ஒரு கேள்வி நம்மளுக்கு வருது, பட் உங்களை எல்லாம் பார்த்து சாத்தியம்னு நினைக்கிறேன், தோணுது, சாத்தியப்படும், சாத்தியப்படுத்திட்டு இருக்கீங்க, அதுல உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய செயல்பாடுகள் சொல்லுங்க.
2: இதுக்காக தான் நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ட்ரைனிங் எல்லாம் நம்ம கொடுக்கறோம். இதெல்லாம் சாத்தியப்படும், சாத்தியம் தான், சாத்தியப்படுத்தணுங்கிறதுக்காக நிறைய முயற்சிகளை நம்ம பண்ணி புதிய விவசாயிகளுக்கு இந்த ட்ரைனிங் எல்லாம் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா இன்றைய ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த விவசாயத்துக்கு வந்து நிறைய இளைஞர்களும் வர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த ஐடி இந்த மாதிரி செக்டார்ல இருந்து இளைஞர்களும் வர்றாங்க. ஒரு தலைமுறை இடைவெளி வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, பெரியவங்க வந்து இவங்க விவசாயத்துக்கு வரக்கூடாது அப்படின்றாங்க, இளைஞர்கள் எனக்கு அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ல வந்து விவசாயத்துக்கு வந்தா பரவாயில்ல அப்படின்றாங்க. ஒரு தலைமுறையில ஒரு இடைவெளி வந்து இருக்கு. இதை எப்படி நம்ம வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படின்னா, பெரியவர்களுக்கு என்ன பயம் அப்படின்னா விவசாயத்துல லாபம் வராதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கு. ஏன்னா இதுவரைக்கும் அவங்க அப்படிதான் வந்து விவசாயம் பண்ணி அவங்க ஒரு வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்த்துட்டாங்க. அப்போ இந்த இயற்கை விவசாயத்துல நம்ம சஸ்டைனபிளா ஒரு தற்சார்பா சுயசார்பா விவசாயம் பண்றப்போ வந்து நம்ம வந்து ஒரு லாபகரமான விவசாயத்தை வந்து நம்ம வந்து முன்னெடுக்க முடியும். இது எல்லாருக்குமே சாத்தியம். அதுக்கான நம்ம நிறைய பயிற்சிகள் கொடுக்குறோம். இந்த பயிற்சிகள்ல ஒரு முக்கியமான பயிற்சி வந்து நான் சொல்ல மறந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஈசா மாதிரி பண்ணையில வந்து நம்ம 45 நாள் களப்பயிற்சி வந்து ஒண்ணு கொடுக்குறோம். இப்ப புதுசா இயற்கை விவசாயம் பண்ணன்னு வர்றவங்களுக்கு நம்ம வந்து அடிப்படையிலிருந்து ஒரு மாடு பராமரிக்கிறதுல இருந்து ஒரு இயற்கை உரங்கள் தயாரிக்கிறது ஒரு உழவு ஓட்டுறதுல இருந்து எப்படி வந்து பாத்தி அமைக்கிறது, எப்படி விதைக்கிறது, களை எடுக்கிறது, அறுவடை எடுக்கிறது, அதை எப்படி வேலை அடிஷன் பண்றது, இப்படி ஒரு முழுமையான ஒரு களப்பயிற்சி வந்து நம்ம 45 நாள் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 45 நாள்ல ஆண்கள் பெண்கள் யாருனாலும் வந்து பங்கெடுத்துக்க முடியும். உணவு தங்குமிடம் இலவசமாவே நம்ம கொடுக்கறோம். இந்த ட்ரைனிங்க முடிச்சுட்டு போய் நீங்க விவசாயம் பண்றப்ப முதல் முயற்சியிலேயே வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். ஏன்னா இது விவசாயங்கிறது வந்து கிட்டத்தட்ட 12,000 வருஷ பாரம்பரியம் உள்ளதுதான் நம்மளுடைய தமிழ்நாடோட விவசாயம். அந்த அறிவு கொஞ்சம் கொஞ்சமா வந்து மறைஞ்சு போச்சு. இப்போ இந்த பாரம்பரிய அறிவை கொண்டு வரணும் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி இடத்துல நீங்க தங்கி இருந்து நீங்க இந்த விவசாய முறைகளை கத்துக்கிறப்போ முதல் முயற்சியிலேயே வெற்றி அடைய முடியும். இதெல்லாம் இங்க சாத்தியப்படும்.
1: இப்ப இந்த மாதிரி பயிற்சிகள் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் தகுதிகள் வச்சிருக்கீங்களா? வயது வரம்பு, பொருளாதார வரம்பு, அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா?
2: இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இலவசங்கிறதுனால பொருளாதார வரம்பு எதுவும் கிடையாது. உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும். விவசாயங்கிறது வந்து இது வந்து நம்ம ஆபீஸ்ல உட்காந்து பண்ற வேலை கிடையாது. நம்ம களத்துல ஒரு விவசாயி மாதிரி இந்த பயிற்சி எப்படி இருக்கும்னா, ஒரு விவசாயி காலையில எழுந்தவொடனே என்ன பண்ணுவார், முதல்ல வந்து மாடை போய் தான் பார்ப்பாரு. மாடை பார்ப்பாரு, மாடு கட்டுத்தறையை சுத்தம் பண்ணுவாரு, அடுத்தடுத்த வேலைகள் வந்து பண்ணுவாரு. சாயந்தரம் திரும்ப வந்து எல்லா விவசாய வேலையும் முடிச்சுட்டு திரும்ப மாடை வந்து கட்டுத்தறையில கட்டிட்டு தீவனம்லாம் போட்டு வருவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு விவசாயியா வாழணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாருமே தாராளமா வந்து கலந்துக்கலாம். இதுக்கு வேற ஏதோ உடல் தகுதியோ வயது தகுதியோ அல்லது வந்து பொருளாதார தேவையோ எதுவுமே தேவையில்லை. ஆர்வம் இருந்தா போதும்.
1: இப்ப பொதுவா ஒரு கோர்ஸ், ஒரு ட்ரைனிங்னா ஒரு ருட்டீன் இருக்கும், டெய்லி ருட்டீன். சொன்னீங்க மாட்டை பார்க்கணும், கட்டுத்தறைக்கு போகணும், விவசாயத்தை பார்க்கணும்னு, அது கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன்.
2: நிச்சயமா, இது பாத்தீங்கன்னா 45 நாள் களப்பயிற்சிங்கிறது ஒரு கிராப் சைக்கிள் கூட கிடையாது. ஒரு முழுமையான ஒரு பயிரை நீங்க வந்து பாக்கணும்னா குறைஞ்சது ஒரு 4 மாசம் 5 மாசம் தங்கியிருக்கணும். அப்ப அந்த அளவுக்கு எல்லாராலையும் நேரம் வந்து செலவழிக்க முடியாது. அதனால நம்ம இது 45 நாள்லயே அவங்களுக்கு வந்து இந்த களப்பயிற்சியை வந்து ரொம்ப விரிவா கொடுக்கறோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்க வந்து டீம் வந்து நம்ம இங்க எப்படி பிரிச்சிருக்கிறோம்னா, இடுபொருள் தயாரிக்கிறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க ஒரு வாரம் இடுபொருள் வந்து தயாரிச்சு அதுல தெளிவா கத்துக்கிட்டு

0: மாசம் அஞ்சு மாசம் தங்கி இருக்கணும். அப்ப அந்த அளவுக்கு எல்லாராலையும் நேரம் வந்து செலவழிக்க முடியாது. அதனால நம்ம இது 45 நாள்லயே அவங்களுக்கு வந்து இந்த களப்பயிற்சியை வந்து ரொம்ப விரிவா கொடுக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்க வந்து டீமை வந்து நம்ம இங்க எப்படி பிரிச்சிருக்கிறோம்னா, இடுபொருள் தயாரிக்கிறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க ஒரு வாரம் இடுபொருள் வந்து தயாரிச்சு அதுல தெளிவா கத்துக்கும். அதுக்கப்புறம் பயிரை வந்து பராமரிக்கிறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. மாடை பராமரிக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கு. ஒரு 20 பேர் 30 பேர் வர்றாங்கன்னா ஒரு 4-5 டீமை நம்ம பிரிச்சு வாரத்துக்கு ஒருக்க எல்லா கல்வியும் அவங்களுக்கு வந்து கத்துக்கிற மாதிரி நம்ம வந்து களப்பயிற்சியா கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஒரு 20% ட்ரைனிங் செஷனும் நம்ம இருக்குங்க. அது கிளாஸ் ரூம் செஷனும் இருக்கும், வயல்வெளி கல்வியும் இருக்கும். இது எல்லாமே கலந்து நம்ம கொடுக்கறப்போ இந்த 45 நாள்ல அவங்களுக்கு எல்லா அறிவும் கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பண்றோம்.
1: இப்ப உங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு போயிட்டு குறிப்பிட்டு சொல்லும்படியான வெற்றியாளர்கள் இருக்காங்களா?
0: நிச்சயமா நிறைய விவசாயிகள் வந்து, விவசாயிகளும் சரி, இப்ப நான் சொன்ன 45 நாள் களப்பயிற்சி, இப்ப 45 நாள் களப்பயிற்சி முடிச்சவங்களாம் இயற்கை விவசாயம் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. விவசாயிகள் ஏன்னா நம்ம வந்து பல வருடங்களா வந்து நம்ம இந்த ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறதுனால 17-18 வருஷம் இந்த ட்ரைனிங் கொடுக்குறோம். அதனால வந்து நிறைய முன்னோடி விவசாயிகளை வந்து இதுல நம்ம உருவாக்கிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1000-க்கும் மேற்பட்ட முன்னோடி விவசாயிகள் நம்மகிட்ட இருக்கிறாங்க. சோ இவங்க எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா வெற்றிகரமா வந்து இயற்கை விவசாயத்தை தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறாங்க, வெற்றிகரமா செஞ்சிட்டு இருக்காங்க.
1: சரிங்க, ஒரு 45 நாள் ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும், ஒரு களப்பயிற்சி கொடுக்கணும்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், உங்களுக்கு அந்த அளவுக்கு இடம் வேணும், உங்களுக்கு ஆடு மாடுகள் வேணும். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, உங்களுடைய இந்த பண்ணையில என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு?
0: இந்த பண்ணையில பாத்தீங்க அப்படின்னா உள்கட்டமைப்பு அப்படின்னு பாக்குறப்போ நம்மளுக்கு இங்க வந்து ஒரு பெரிய ட்ரைனிங் ஹால் இருக்கு. இந்த ட்ரைனிங் ஹால்ல தான் விவசாயிகளுக்கு ட்ரைனிங் நடக்குது. அது இல்லாம இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் வர்றவங்களுக்கு, 45 நாள் களப்பயிற்சி வர்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். இது ஒரு 150 பேர் அமர்ந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் சென்டர், பெரிய ட்ரைனிங் சென்டர். அது மட்டும் இல்லாம ஒரு 50 பேர் இங்க தங்குற மாதிரி இடவசதிகள் வந்து நம்மளுக்கு இருக்கு. உணவு முறையும் இயற்கையில விளைந்த உணவுகள், ஆரோக்கியமான உணவுகள் வந்து நம்ம இங்க 3 வேளையும் சாத்வீகமான உணவுகள் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாம இது நான் சொன்ன மாதிரி 35 ஏக்கர் வந்து களம்ங்கிறதுனால நம்ம இங்க எப்பயுமே ஒரு 50 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுமான எல்லா உள்கட்டமைப்பு வசதிகளும் வச்சிருக்கோம். இதுக்கு தேவையான ட்ரைனர்கள், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ட்ரைனர்களும் பயிற்சியாளர்களும் இந்த பண்ணையில இருக்கிறாங்க.
1: இப்போ நம்ம எந்தெந்த மாதிரியான பயிர் ரகங்கள் இங்க விளைவிக்கிறோம், அதுல நிறைய பேர் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, நம்ம என்னென்ன பயிரிடுறோம்?
0: முக்கியமா வந்து இந்த பண்ணையில வந்து விவசாயிகளுக்காகவே நம்ம பயிர்களை வந்து உற்பத்தி பண்றோம். கீரைகள், காய்கறிகள் இது மாதிரி பண்றோம். இந்த கீரை சாவடி பண்றப்ப கீரை சார்ந்த நிகழ்ச்சி இங்க நடக்கும். கீரையில வந்து நம்மளுடைய முன்னோடி விவசாயி கந்தசாமின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து இங்க பயிற்சி கொடுப்பாங்க. எப்படி வந்து கீரை வந்து பாத்தி போடணும், எப்படி ஒவ்வொரு பெட்டுக்கு எவ்வளவு கிராம் விதை போடணும், ஒவ்வொன்றுக்கும் எந்த கால சூழ்நிலை எவ்வளவு நல்ல அறுவடை பண்ணணும், இந்த மாதிரி தகவல் எல்லாமே வந்து அந்த முன்னோடி விவசாயிகள் ஒரு நாள் களப்பயிற்சியை நம்ம கொடுக்குறோம். இதே மாதிரி காய்கறிக்கு வந்து நம்ம பக்கத்துல மாதம்பட்டியில வந்து விஜய்னு ஒரு முன்னோடி விவசாயி இருக்காரு, அவர் காய்கறிக்கு விவசாயம் ட்ரைனிங் கொடுக்குறாரு. முக்கியமா இங்க காய்கறிகள்ல நம்ம 2 மாடல்ல நம்ம வந்து பண்றோம். ஒன்னு எல்லா விவசாயிகளும் பண்ற மாதிரி ஒவ்வொரு வயல்ல வந்து ஒரு கிராப், ஒரே கிராப் பண்றப்ப என்ன ஆகும், இப்ப வெண்டைக்காய் மட்டும் பண்றோம் இல்ல தக்காளி மட்டும் பண்றோம் அப்படின்னா தக்காளி ஒரு சில சமயம் 100 ரூபாய்க்கு விற்கும், 2 ரூபாய்க்கு விற்கும். அப்போ நம்ம வந்து ஒரே வயல்ல, இப்ப முக்கியமா வந்து இந்த இயற்கை விவசாயத்துல வந்து நிறைய டைரக்டா கன்சியூமர் கொடுக்கறப்ப நம்மளுக்கு வருமானமும் கொஞ்சம் அதிகமா வரும். அப்ப அந்த மாதிரி போகிறப்ப வந்து நம்ம ஒரே வயல்ல மல்டி கிராப், ஒரு 3 பெட்டு கத்திரிக்காய், ஒரு 3 பெட்டு வந்து தக்காளி, 3 பெட்டு வெங்காயம், இந்த மாதிரி ஒரு 10 வகையான பயிர்களை வந்து நம்ம பண்றப்போ அது ரொம்ப லாபகரமா இருக்கு. அந்த ஒரு முறையும் இங்க பண்ணிட்டு இருக்கோம். தனித்தனியாவும் காய்கறி பயிர்கள் பண்றோம், மல்டி கிராப்பும் பண்றோம், பப்பாளி பண்றோம், வாழை பண்றோம், நெல் பண்றோம், பாரம்பரிய நெல் ரகங்கள் எல்லாமே பண்றோம். எப்பயுமே இங்க வந்து ஒரு கல்விக்காக எப்பயுமே ஒரு 1.5 ஏக்கர் இருக்கும். அது இல்லாம இந்த ஆடிப்பட்டம் நம்ம வர்றப்ப 10 ஏக்கர்ல வந்து பாரம்பரிய நெல் ரகங்கள் வந்து நம்ம பண்றோம். கிச்சடி சம்பா, மாப்பிளை சம்பா, கருப்பு கவுனி, தங்கச்சம்பா, வாழைப்பூ சம்பா, இந்த மாதிரி பாரம்பரிய நெல் ரகங்கள் வந்து நிறைய பண்றோம். அது இல்லாம ஒரு 30 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் விதை உற்பத்திக்காக தனியாகவும் இதெல்லாமே வந்து இங்க பண்றோம். முக்கியமா வந்து உணவு கார்டுன்னு ஒரு கான்செப்ட் இங்க பண்ணிட்டு இருக்கோம். இந்த உணவு கார்டுங்கிறது உணவு கார்டுன்னு சொல்றப்ப எல்லாருக்கும் தெரியும் கார்டுனா எப்பயுமே வந்து யாரும் வெள்ளாம பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மேட்டுப்பாத்தி அமைச்சு ஒரு உணவு கார்டு வந்து பண்ணிருக்கோம், ஒரு பிளான்டேஷன் பண்ணிட்டோம். இதுல இருந்து தொடர்ந்து வந்து நம்ம காய்கறிகள் பழங்கள் வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்க இருக்கு. இது வந்து ஒரு மாடல் வந்து பிளாட் வந்து இங்க இருக்கு.
1: இப்போ இந்த உணவு கார்டுன்னு சொன்னீங்க, இது வந்து இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட், நிறைய பேர் விவசாயம் ட்ரீ பேஸ்டு அக்ரிகல்ச்சர் நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே உங்க இயக்கத்துல கூக்குரல் எல்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்க நிறைய நிகழ்ச்சிகளும் நடத்துறாங்க. இப்போ நீங்க என்னென்ன மாதிரியான உணவு வகைகளை அந்த உணவு காட்டுல வளர்த்துறீங்க?
0: இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா எல்லா வகையான பழங்கள் வந்து நம்ம வந்து இந்த உணவு காட்டுல கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பல்ஸ் வந்து வச்சிருக்கிறோம், கீரைகள் வச்சிருக்கிறோம், கிழங்கு வகைகள் நிறைய, கிழங்கு வகைகள் வந்து டியூபர்ஸ் வந்து நிறைய வந்து நாட்டு ரக கிழங்கு வகைகள் எல்லாமே நம்ம வந்து இதுல சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறோம்.
1: இப்போ இந்த மல்டி லேயர் ஃபார்மிங் சொல்றாங்க, பல்லடுக்கு பண்ணையும் அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? நீங்கள் அதை மாதிரி

0: ஃபாலோ பண்றீங்களா?
1: நிச்சயமாங்க. இந்த பல்லடுக்கு பயிருங்கிறது வந்து முக்கியமா சூட் ஆகுறது பாத்தீங்கன்னா தென்னைக்கு ரொம்ப சூட் ஆகும். அந்த காலத்துல ஒரு பாடல் இருக்கு, நான் மறந்துட்டேன். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, தென்னை வந்து அந்த தேங்காய் வந்து ஒரு பலாமரம் இருக்கும், பலாமரத்துல பட்டு அது தெரிக்கும், அது கீழே இருக்கக்கூடிய பாக்குகள் அப்படின்னு ஒரு பழமொழியே வந்து ஒரு பாடல் வந்து சங்ககால பாடல் கூட ஒண்ணு இருக்கு. அப்போ இந்த பல்லடுக்குங்கிறது இன்னைக்கு உருவான கான்செப்ட் இல்ல, சங்ககாலத்துல இருந்தே இது இருக்குது. அப்ப இந்த தென்னைக்குள்ள வந்து பல வகையான பயிர்களை வந்து நம்ம வந்து ஊடுபயிரா கொண்டு வர்றப்போ இப்போ அதுல இருந்து ஒரு நல்ல வருமானம் வரும். இன்னைக்கு தென்னை விவசாயிகளோட முக்கியமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வெள்ளை ஈ இருக்குது. அது மட்டும் இல்லாம வந்து வாடல் நோய் நிறைய இருக்குது. வாடல் நோய் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், அந்த மரத்தை ரிமூவ் பண்ணணும். இல்ல அப்படின்னா அது இன்னும் ஒரு 10 மரத்தை சேர்த்து வந்து காலி பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சியில ஆனமலையில பக்கத்துல வேட்டக்கரன் புதூர்ல முன்னோடி விவசாயி வள்ளுவன் சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அங்க வந்து ஈஷா மண்காப்பம் சார்பா நாங்க கடந்த ஒரு 15 வருஷங்களா வந்து அவருக்கு வந்து கன்சல்டேஷன் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு உணவு காடா வந்து தென்னைக்குள்ள வந்து ஒரு பல்லடுக்கு பயிர் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இங்க கொண்டு வந்திருக்கோம். அந்த சாயல்ல பாத்தீங்கன்னா அதோட ஆர்கானிக் கார்பன் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் போய் நீங்க செக் பண்ணீங்கனாலும் 0.5 தான் இருக்கும். ஆனா அவர் பண்ணையில ஒரு 3% வந்து இந்த ஆர்கானிக் கார்பன் வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம். இதனால பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு காடு மாதிரி தான். காடு வந்து எதுக்கு உதாரணம் சொல்லலாம்னா விதைக்கணும் அறுவடை பண்ணணும், அந்த மாதிரி வரையும் அதுவும் சொல்லுவார். விவசாயம்னா விதைக்கணும் அறுவடை பண்ணணும், எப்பயும் வேலை பண்ணிட்டு கூடாது. அந்த மாதிரி ஒரு காடு மாதிரி வந்து நம்ம அதை வந்து உருவாக்கியிருக்கோம். அதுல வந்து இப்ப வந்து அறுவடை மட்டுமே நடந்துட்டு இருக்கு. அந்த பண்ணையை வந்து ஐநா சபையை அங்கீகாரம் பண்ணி ஒரு விருதும் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பண்ணை இது. பல்லடுக்கு பயிர்களை வந்து குறிப்பா தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு சாத்தியமான ஒரு வடிவமைப்பு. மற்றவர்கள் வந்து நான் சொன்ன மாதிரி உணவு காடு கான்செப்ட்ல வந்து நீங்க இந்த உணவு காடுக்குள்ளையும் தென்னை பழமரங்கள் எல்லாமே வந்து உங்க குடும்பத்துக்கு தேவையான ஒரு 1/2 ஏக்கர் 1/4 ஏக்கர் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து தேவையான பழங்களை வந்து நீங்க வந்து உற்பத்தி பண்ணிக்க முடியும்.
2: இதுவரை நிகழ்ச்சியில் இயற்கை வேளாண்மை முறை குறித்து வேளாண் அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஈஷா யோகமையம் ஈஷா மாதிரி பண்ணையைச் சேர்ந்த தா. முத்துக்குமார் அவர்கள்.

நிகழ்ச்சி தொகுப்பு எம் மலர்விழி. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஏறும் ஊறும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.

0: ஹாய், என் பேர் டாக்டர் சீதாராம். நான் இந்திய மருத்துவ சங்கத்தோட செயலர், கோயம்புத்தூர் பிரான்ச். உடல் உறுப்பு தானம் இது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஒருத்தர் வந்து உடல் உறுப்பு தானம் பண்ணால் 8 பேரோட உயிரை மினிமம் காப்பாற்றலாம். ப்ராப்பரான சேனல் தமிழ்நாடு டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற சேனல் இருக்குது, டிரான்ஸ்டன் TRANSTAN அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் உடல் உறுப்பு தானத்துக்கான பதிவை பண்ணிக்கலாம். முழு உடலையும் தானம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த உறுப்பு தானம் பண்ணணும் தோணுதோ அந்த உறுப்பை நீங்கள் தானம் பண்ணலாம். இது வந்து உயிரை மட்டும் காப்பாற்றுறது கிடையாது, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான எஜுகேஷனையும் இந்த உடல் உறுப்பு தானம் ஹெல்ப் பண்ணுது. ரிசர்ச் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகுது, ஃப்யூச்சர் பர்பஸ்க்கும் இது யூஸ் பண்ணலாம். இந்த டிரான்ஸ்டன் TRANSTAN, இந்த டிரான்ஸ்டான்கிற அமைப்பு மூலியமாக தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா உடல் உறுப்பு தானமும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வழியாக. அதே மாதிரி தமிழ்நாடு தான் நம்ம இந்தியாவிலேயே டாப்பில் இருக்கோம் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்தளவுக்கு. ஸோ இதே மொமெண்டம் நம்ம மெயின்டைன் பண்ணால் நம்மளால் முடிஞ்ச நிறையா உயிர்களை காப்பாற்ற முடியும்.
1: இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கு செய்திகள், சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு மற்றும் சிறப்பான அரசு நிர்வாகத்தால் உலக அளவில் இந்தியாவின் புகழ் ஓங்கி உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூரில் இன்று பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், உலகின் பல பகுதிகளில் அரசியல் நெருக்கடி நிலவி வரும் போதிலும் அதன் பாதிப்பிலிருந்து இந்தியாவை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக கூறினார். உலகத் தலைவர்களுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை பிரதமர் நடத்தி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். சர்வதேச யோகா தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் கொல்கத்தாவில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. உலகம் முழுவதும் 2500 இடங்களில் யோகாசன நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் காலத்தால் அழியாத யோகா பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் யோகாசன நிகழ்ச்சியில் மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று ஆயுஷ் அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதிலும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் நடைபெறும் இந்த தேர்வை 22,79,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வை பாதுகாப்பாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சிசிடிவி கேமரா மூலம் இந்த தேர்வு கண்காணிக்கப்படும் என்றும் ஆதார் அடிப்படையிலான சோதனைகள் நடத்தப்படும் என்றும் அது கூறியுள்ளது. இந்த தேர்வு நாளை பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:30 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணியில் 2.5 லட்சம் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேரடி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதில் தாவேக அரசு உரிய முயற்சிகளை எடுத்து வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். சிவகாசியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்கொரியாவின் ஹூண்டாய் நிறுவனத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தம் மறு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மோத்தலிங் உள்ளிட்ட இரு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு வரவேண்டிய தொழில் முதலீடுகள் ஆந்திராவுக்கு சென்றுவிட்டதாக கூறப்படுவது குறித்து சட்டப்பேரவையில் பதிலளிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் செல்வி கீர்த்தனா தெரிவித்தார். தமிழகத்தில் சூரிய மின்சக்தி திட்ட ஒதுக்கீட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தில் முறைகேடுகளை களைவதற்கு புதிய நடைமுறை கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார். திருநெல்வேலி, உடுமலை ஆகிய இடங்களில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மின்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வரும் வார இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகருக்கு கடிதம் எழுதியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரலை செய்யப்பட்டால்தான் நல்லதொரு ஆக்கப்பூர்வமான சட்டப்பேரவை ஜனநாயகத்திற்கு வழிவகுக்கும் என்று அவர் கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை கண்டித்து கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் சட்டப்பேரவையில் நடைபெற்றபோது அவை அனைத்தும் நேரலை செய்யப்பட்டன என்றும், ஆளுநர் உரை மீது எதிர்க்கட்சிகள் தெரிவித்த கருத்துகள் நேரலையிலிருந்து துண்டிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியினரின் விவாதங்களை வாக்களித்த மக்களார் திருநெல்வேலி, உடுமலை ஆகிய இடங்களில் முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மின்துறை தொடர்பான வெள்ளை அறிக்கை வரும் வார இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் கூறினார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை தடையின்றி நேரலை செய்வதை உறுதி செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகருக்கு கடிதம் எழுதியுள்ளார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரலை செய்யப்பட்டால்தான் நல்லதொரு ஆக்கப்பூர்வமான சட்டப்பேரவை ஜனநாயகத்திற்கு வழிவகுக்கும் என்று அவர் கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை கண்டித்து கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் சட்டப்பேரவையில் நடைபெற்றபோது அவை அனைத்தும் நேரலை செய்யப்பட்டன என்றும், ஆளுநர் உரை மீது எதிர்க்கட்சிகள் தெரிவித்த கருத்துகள் நேரலையிலிருந்து துண்டிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்க்கட்சியினரின் விவாதங்களை வாக்களித்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும், அவற்றை ஊடகங்களுக்கு வழங்க மறுக்கும் நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தமது கடிதத்தில் கூறியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கையையும் தாவேக அரசு எடுக்கவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஈரோடு மாவட்டம் பவானியில் மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்தி வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். தேர்தல் பிரச்சாரத்தின்போது தூய சக்தி என்று முழங்கிவிட்டு ஆட்சி அமைத்ததும் மௌனம் காப்பது, மகளிரின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் இருப்பதுதான் மாற்றமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தாவேக்கார

0: அடி அரைச்சி அரைச்சி குழைச்சி குழைச்சி தடவ தடவ மனக்கு சந்தனமே.
1: கவிச்சு கவிச்சு கிடக்கும் மனமே.
0: அடி அரைச்சி அரைச்சி குழைச்சி குழைச்சி தடவ தடவ.

0: கேட்ட இந்த பாட்டு மகாராசன் திரைப்படத்திற்காக மனோ எஸ் ஜானகி பாடியது இளையராஜா இசையில். ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல இது ரிதம் கேட்டு இருக்கீங்க. 8:15 நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம். நேர்களை நாளை காலை 6:30 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா ரெட் ரோட் பகுதியில் நடைபெறும் மாபெரும் யோகா பயிற்சி நிகழ்வில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு. இனி தொடர்ந்து இதம் ரிதம் நிகழ்ச்சியில் கேட்க இருக்கக்கூடிய இந்த பாடல் சின்ன கவுண்டர் திரைப்படத்திற்காக மலேசிய வாசுதேவன் மற்றும் குழுவினர் பாடியது இளையராஜா இசையில்.
1: ரெடியா?

கீழ்த்த பாட்டு சின்ன ஜமீன் படத்திற்காக மனோஷ் வர்ணலதா மற்றும் குழுவினர் பாடியது இளையராஜி செயல ஆகாஷவாணி 103 FM கோயம்புத்தூர்ல நீங்க கேட்டு இருக்கீங்க. இதம் ரிதம் 8:25. இனி தொடர்ந்து கேட்க இருக்கக்கூடிய அடுத்த பாட்டு மாநகர காவல் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் SP சைலஜா பாடியது சந்திரபூச செயலர்.

0: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாளை காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: சிலர் சாதிக்கிறாங்க, அந்த சாதனையோட பின்னாடி இருக்கிற உண்மை கதைய நாங்க சொல்றோம். அதுவும் மனசுக்கு நெருக்கமா அன்போட அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி. அதுதாங்க
2: அர்த்தமுள்ள அரட்டை.
1: காலம் மறைச்சு வச்ச அந்த பாடல்கள் இன்னும் மனசு விட்டு போகலையே, அந்த இனிமையை மறுபடியும் உங்க காதுல கொண்டு வரும்.
3: என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது.
1: அப்புறம் என்ன பாட்டு, அது என்ன படமா இருக்கும் அப்படின்னு உங்க மூளைய கசக்கி புழியற மாதிரி.
3: குவிஸ் டைம்.
1: நீங்க எழுதுற கடிதங்களும் அனு

0: செய்திகளும் எங்களுக்கு ஊக்கம் மட்டுமல்ல, இன்னும் நிகழ்ச்சிகளை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல கொடுக்குது.
1: உங்க மெசேஜஸ் எல்லாம் படிக்கிற நேரம்
0: சனிக்கிழமை தோறும் ஒலிபரப்பாகும் வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை, என்றோ கேட்டது இன்றும் இனிக்குது, குவிஸ் டைம், நேயர் நெஞ்சம். நிறைய பேர் நீங்க கேட்டதுனால இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் உங்கள் ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யறோம். மிஸ் பண்ணாம கேளுங்க.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க, ரசிங்க.

கேட்ட இந்த பாட்டு நினைவே ஒரு சங்கீதம் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது இளையராஜா செய்யல. ஆகாஷவாணி 103 FM கோயம்பேடூர்ல 8:37 இதம் ரீதம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச க்ளோரிஸான 80 சாங்ஸை இன்னைக்கு ராத்திரி 10 மணியிலிருந்து மெலடி மேட்டுக்கள் நிகழ்ச்சியில் கேட்கலாம். இன்னைக்கு அறிமுக நேயர்களுக்காக இனி இதம் ரீதம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பூவிலங்கு திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்து பாடியது

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள், இன்னைக்கு மயிலருக்கு நிகழ்ச்சியில திரை விமர்சனமாக தெரிந்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற திரைப்படம் பொண்ணுக்கு தங்க மனசு அப்படிங்கிற திரைப்படம் தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்கிறீங்கன்னா, தன்னுடைய முன்னாள் தோழியான கீதா அவமதித்த பிறகு கலெக்டர் ஆபீஸ் பியூன் வேலையிலிருந்து கணவர் சிவகுமாரை ராஜினாமா செய்ய வைக்கிறாங்க ஜெயசித்ரா. மனைவியின் சபதத்தால வேலை பறிபோன நிலையில சிவகுமாருக்கு அடுத்த நெருக்கடி ஏற்படுது. மகள் கீதாவை அலட்சியப்படுத்ததற்காக ஜெயசித்ரா குடும்பத்துக்கு தந்த கடனை வட்டி முதலமா திருப்பி தரும்படி நெருக்கடி தர்றாரு. பண்ணையாரும் கீதாவின் தந்தையுமான MRR வாசு கையில பணம் இல்லாத நிலையில வீட்டை வித்து கடனை அடைக்கும் ஜெயசித்ரா கணவர் சிவகுமாரோடு சொந்த கிராமத்துல வந்து குடியேறாங்க. அங்கு தங்களுக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்துல ஊர் மக்கள் உதவியோட கிணறு வெட்டி விவசாயம் பண்றாங்க. விவசாயம் நல்ல மகசூலை கொடுத்து சிவகுமார அந்த பகுதியில் விவசாயிகள் சங்க தலைவராக உயர்த்தது. அத்தோடு கீதாவின் தந்தையான பண்ணையார் MRR வாசுக்கும் ஜெயசித்ராவின் கணவரான சிவகுமாருக்கும் இடையிலான பகையும் அதிகரிச்சுட்டே இருக்கு. தொடர்ந்து இந்த கதை எப்படி பயணிக்குது அப்படிங்கறது ஒரு வசன காட்சி மற்றும் பாடலுக்கு அப்புறம் நாம தெரிஞ்சுக்கலாம்.
1: அதுக்காக நீ ஏன்டா வேலையை ராஜினாமா செய்யணும்?
2: கணவனோட கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது மனைவியோட கடமை. அதே மாதிரி மனைவியோட தன்மானத்துக்கு ஒரு அவமானம் வந்துச்சுன்னா அதை துடைக்க வேண்டியது கணவனோட கடமை இல்லையா?
1: உண்மைதான் ராமு, உன் வேதனை எனக்கு நல்லா புரியும்.
2: அதனாலதான் நான் ராஜினாமா செய்யறேன்.
1: ராமு, பிரிஞ்சிருந்த நம்ம ரெண்டு பேரையும் காலம் ஒன்னு சேர்த்து வச்சது. ஆனா என் மனைவி மறுபடியும் நம்ம ரெண்டு பேரையும் இப்படி பிரிச்சு வைப்பான்னு நான் நினைக்கவே இல்லடா.
2: சாந்தி, பண்ணையார் பரமசிவம் வக்கீல் நோட்டீஸ்
3: அனுப்பியிருக்காரு.
2: அடுத்த மாசம் 10ஆம் தேதிக்குள்ள பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா வீட்டு மேலே நடவடிக்கை எடுப்பாராம்.
4: உங்க அப்பா அவர்கிட்ட வீட்டு மேல கடன் வாங்கியிருந்தாருலமா, அதை இப்ப திருப்பி கேட்டிருக்காரு போல இருக்கு.
3: அதுக்கு என்ன கொடுத்துட்டா போச்சு.
4: எப்படிமா கொடுப்ப? உன் பேச்ச கேட்டு ராம இருந்ததிலே ராஜினாமா பண்ணிட்டு வந்துருச்சு. இப்ப இருக்கிற வீட்டுக்கு ஆபத்து வந்திருக்கு.
3: இந்த வீட்டை வித்து அவர் கடன் அடைக்கணும். நமக்கு மானம் தான் பெருசு.
4: இருக்கிற வீட்டையும் வித்துட்டு நாம எங்கம்மா போறது?
3: ஏம்மா கவலைப்படுற? நமக்குன்னு அப்பா விட்டுட்டு போயிருக்கிற 2 ஏக்கர் நிலம் கிராமத்துல இருக்குல்ல, அதுல போய் மாடா வளைச்சு பாடுபடுவோம். மனுஷனை நம்பறத விட மண்ண நம்பலாம். அது என்னைக்கும் நம்மள காப்பாத்தும்.
2: ஏற்கனவே இது வானம் பார்த்த பூமி, தண்ணி வசதி இல்லாம எப்படி விவசாயம் பண்ண முடியும்?
3: இங்க ஒரு கிணறு தோண்டுவோம்.
2: நல்ல யோசனைதான். ஆனா நாம ரெண்டு பேரும் மட்டும் எப்படி கிணறு தோண்டுறது?
3: இத பாருங்க, பக்கத்துல இருக்கிற நிலத்துக்கு சொந்தக்காரங்க எல்லாம் தண்ணி வசதி இல்லாம பண்ணையார் நிலத்துல போய் பாடுபட்டுகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் இந்த யோசனையை சொல்லுவோம். சம்மதிச்சா எல்லாருமா சேர்ந்து கிணறு தோண்டுவோம்.
2: பேசிக்கிட்டு
3: ஒண்ணும் இல்லைங்க. ஒரு எறும்பு கூட்டம் சின்ன வெள்ள கட்டி எடுத்துக்கிட்டே போச்சு. இடையில ஒரு தடை வந்ததும் எல்லா எறும்புகளும் கரைஞ்சு ஓடி போயிடுச்சு. ஆனா ரெண்டே ரெண்டு எறும்புங்க மட்டும் எடுத்த காரியத்தை முடிக்காம விடக்கூடாதுங்கிற தன்னம்பிக்கையோட தனியா அந்த வெள்ள கட்டி எடுத்துக்கிட்டு போய் சேர வேண்டிய இடத்துல சேர்த்துருச்சு. பாத்தீங்களா, எறும்புக்கு இருக்கிற தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கூட மனுஷங்களுக்கு இல்லாம போயிடுச்சே.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல இந்த இரவு நேரத்தில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 1973 ஆண்டு வெளிவந்த பொண்ணுக்கு தங்க மனசு அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய நிறைவு காட்சிக்கு நம்ம வந்துட்டோம். நிறைவு காட்சி எப்படி அமைதினா, இரண்டு தோழிகள் எதிரியா மாறியதால அந்த பகை வளர்ந்து வளர்ந்து பண்ணையார் MRR வாசுவுக்கும் விவசாயிகள் சங்க தலைவரான சிவக்குமாருக்கும் இடையிலான பகையா மாறி நிக்குது. அதோட உச்சகட்டமா சட்டமன்ற தேர்தலில் எதிரெதிரா நிக்கிறாங்க MRR வாசுவும் சிவக்குமாரும். பண்ணையாரை எதிர்த்து வெற்றி பெற்ற சிவக்குமார் விவசாய மந்திரியா பதவி ஏற்றுக்கிட்டு கோயம்புத்தூர் கலெக்டர் ஆபீஸ்க்கு வராரு. கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டர் விஜயகுமாரும் அவரது மனைவியான கீதாவும் விவசாய மந்திரி சிவக்குமாரையும் மந்திரியின் மனைவியான ஜெயசித்ராவையும் வரவேற்கிறாங்க. ஒரு காலத்தில் பியூனா இருந்த சிவக்குமார் அமைச்சரானதும் அமைச்சரை தன்னுடைய கணவரான கலெக்டர் பணிந்து வரவேற்பதும் கீதாவுடைய அகங்காரத்தையும் கர்வத்தையும் அழிக்குது. மனம் திருந்தி முன்னாள் தோழியான ஜெயசித்ராவிடம் மன்னிப்பு கேட்குறாங்க கீதா. தோழிகள் இருவரும் பழைய பகையை மறந்துட்டு மீண்டும் தோழிகளாக மாறுறாங்க. பழைய பகையை மறந்துட்டு மந்திரி சிவக்குமாருக்கு வாழ்த்து பாடுறாரு பண்ணையாரான MRR வாசு. இப்படியாக ஜெயசித்ராவின் சபதத்தை நிறைவேற்றி பொண்ணுக்கு தங்க மனசு படத்தை சுபமா நிறைவு பண்ணியிருப்பாங்க இயக்குநர்களான தேவராஜ்
1: மோகன்.
2: அதையும் பண்ணையார் மாதிரி பேசுறானுங்க. எங்க நிலத்துக்கு நாங்க தான் ராஜா, அடுத்தவன் நிலத்துக்கு வேலைக்கு வரமாட்டானு மூஞ்சி அடிச்ச மாதிரி பதில் சொல்றானுங்க.
1: அவனுங்க சொல்லலடா, இந்த ராம பைய அப்படி சொல்ல வச்சிருக்கான்.
2: அது மட்டும் இல்லைங்க யஜமா, இப்ப அவனை விவசாய சங்க தலைவராக்கிட்டாங்க.
3: தயவு செய்து நாங்க சொல்றத கேளு, இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா நீ நின்னாகணும்.
4: மன்னிக்கணும், நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன வற்புறுத்தினீங்க, அதனாலதான்

0: இந்த விவசாயி சங்க தலைவர் பதவி கூட நான் ஏத்துக்கிட்டேன்.
1: கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல நீங்க நின்னுதான்
2: ஆகணும்.
1: ஏற்கனவே அந்த பண்ணையார் ஊரை ஆட்டி படைச்சிட்டு இருக்காரு. இதுல எம்எல்ஏவா ஆயிட்டா ஊரையே கொள்ளடிச்சிருவாங்க.
2: ஆமா தம்பி, விவசாயிகளோட வயிற்றுல அடிக்கிற அந்த பண்ணையாருக்கு சரியான பதிலடி கொடுக்கணும்னா அதுக்கு பொருத்தமான அழி தான் தம்பி.
3: ஆமா ராமு, இந்த தேர்தல்ல நீங்க நின்னுதான் ஆகணும்.
1: வெற்றியும் தோல்வியும் அவங்க கையில இருக்கு, அவங்களே சொல்லிட்டாங்க. அப்புறம் ஏன் தயங்குறீங்க?
4: சரின்னு சொல்லுறாம
0: நீங்க எல்லாரும் சொல்லும் போது அப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? உங்க இஷ்டம்.
5: மாயாண்டே கார்மேகம், ராம எனக்கு ஒரு எதிரியாடா.
2: சொல்லுங்க ஐயா, அவனை என்ன செய்யணும்?
5: இன்னைக்கு சாயங்காலம் அவனை கையம்பேட்டை கிராமத்துல கூட்டமா.
2: அவன் ஊர் வந்து திரும்ப சேரக்கூடாது, அவ்வளவுதானே?

இதுவரை எண்ணப்பட்ட வாக்குகளின் விவரம். எம் பரமசிவம் அவர்களுக்கு 10,300 ஓட்டுகளும், ராமு அவர்களுக்கு 3,000 ஓட்டுகளும் கிடைத்திருக்கின்றன. மறு அறிவிப்பு, வாக்குகள் எண்ணப்பட்டதும் சொல்லப்படும்.

0: எம் பரமசிவம் அவர்கள் 20,000 வாக்குகளும் ராமு அவர்கள் 4,500 வாக்குகளும் பெற்றிருக்கிறார்கள். இதன்படி ராமுவை விட பரமசிவம் அவர்கள் 15,500 வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்கிறார். இப்போது எம் பரமசிவம் அவர்களுக்கு 22,000 ஓட்டுகளும் ராமு அவர்களுக்கு 22,000
1: சங்கர் கொஞ்சம் உள்ள வாங்க.
2: எஸ் சார். கீதா அம்மா கவனிச்சுக்க.
3: என்னடி கீதா சௌக்கியமா? ஏன் தலை குனிந்து நிக்கிற? என் முகத்தை நிமிந்து பார்க்க வைக்கமா? கை கட்டி சேவகம் பார்த்த பியூனை வரவேற்க இன்னைக்கு கலெக்டரே காத்துக்கிட்டு நின்னாரு. அந்த காட்சிய பாத்தியா? அதுக்கு பேர் தாண்டி ஜனநாயகம். பணத்தால எதையும் சாதிக்க முடியும்னு நினைச்சியே, இப்ப என்ன ஆச்சு? உன் அகந்தையும் கர்வமும் எங்கடி போச்சு?
4: சாந்தி என்ன மன்னிச்சது?
2: வார்த்தையால மட்டும் மன்னிப்பு கேட்டா போதாது, நீ செஞ்ச காரியத்துக்கு அவங்க கால விழுந்து மன்னிப்பு கேட்கணும். நீ பேசாம இரு சாந்தி. ஒரு காலத்துல உன் புருஷனை கலெக்டர் ஆக்கி பாக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா நீ வைராக்கியத்தோட போராடி அவன் அதை விட உயர்ந்த பதவியில கொண்டு வந்து வச்சுட்டேம்மா. வாழ்க்கையில ஒருத்தனுக்கு அமையிற மனைவிய பொறுத்து தான் அவனுடைய உயர்வும் தாழ்வும் இருக்குன்னு இன்னைக்கு நீ நிரூபிச்சுட்ட. மன்னிப்பு கேள்.
3: என்னடி இது? என்னைக்காவது திருத்தணும்னு தான் நினைச்சேன், அவமானப்படுத்தணும்னு எப்பவுமே நினைக்கிறேன். நமக்குள்ள என்னடி பக? சாந்தி கீதா நாம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான்.
2: அப்புறம் என்னடா, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாங்க, இனிமே நாம. ஐ அம் சாரி சார். மாண்புமிகு விவசாய அமைச்சர் அவர்களே,
5: தாய்
2: ஒன்றா கையா

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல இந்த இரவு நேரத்தில் நேர்கள் இதுவரை கேட்டது மயிலிறகு. இன்றைய மயிலிறகு ஒரு திரை விமர்சனமாக உங்கள் மனத்திரையில் விரிந்தது. 1973 வெளிவந்த பொண்ணுக்கு தங்க மனசு அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படம் குறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்ட நேர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரமேஷ்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 10:01.

மணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல இந்த இரவு நேரத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது மெலடி மெட்ரிக்கல் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது ரமேஷ். இன்னைக்கு சனிக்கிழமை இரவு பொழுதுல புதிய நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்க போறோம். நிகழ்ச்சியில் இணையும் புதிய நேயர்கள் 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்துக்கு சென்று உங்களுடைய விருப்ப பாடல்களை பதிவிடுங்க. அதே நேரத்தில் 2312103 2 3 1 4 6 ஆகிய இரண்டு எண்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. 0422 அப்படிங்கிற எண்ணை முன்னிணைப்பாக செய்துட்டு தொலைபேசி அழைப்பு வழியாக கூட உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெலடி மெட்டுக்கள். புதிய நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கக்கூடிய நேரம். நம்மளோட ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம், யாருங்க எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்
0: சார். வணக்கம் சார், யாருங்க எங்கிருந்து பேசுறீங்க?
1: வெள்ளக்கிழமை உழைப்பாளர்களிலிருந்து ராமநாதசாமி பேசுறேன்.
0: ராமநாதசாமி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: அபூர்வ சகோதரர் பாடத்துல ஒன்னு நினைச்ச பாட்டு படிச்ச பாட்டு வந்து எஸ் பி பாலசுந்தர் பாட்டு ஒரு கூட காற்றுல தகவல் கொடுத்தீங்க.
0: ஓகே சார், ஓகே சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு.
2: பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே.

கேட்ட பாடல விருப்பமாக கேட்டிருந்தாங்க. கோயம்புத்தூர் சுண்டப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பூபதி மணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெலடி மெட்டுக்கள். புதிய நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கக்கூடிய தருணம். அதே நேரத்தில் நம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய

0: நம்ம நேயர்கள், நீண்டகால நேயர்கள் கூட வெகு நாள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பாடல்கள் கேட்காமல் இருந்தால் அவர்கள் கூட வந்து நிகழ்ச்சியில் இன்னைக்கு இணைந்து பாடல்கள் கேட்கலாம். புது நேயர்கள் மட்டும் கிடையாது, நீண்ட காலமாக நிகழ்ச்சிக்கு வந்து பாடல் கேட்காமல் இருக்கக்கூடிய நம்முடைய நேயர்களும் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல் கேட்கலாம். தொடர்ந்து அடுத்த விருப்பமா யாருடைய விருப்பம் வரப்போது? வணக்கம், யாருங்க எங்கேருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, கேரளா வடக்கு. மணி
0: மணி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? ஓகே, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு.

0: மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விருப்பமாக கேட்கக்கூடிய நேர் யார் எங்கிருந்து பேசுறாங்க? வணக்கம், யாருங்க எங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: வணக்கம், மீனாட்சி பேர் தங்கமணிங்க.
0: தங்கமணி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: முள்ளுமலர்ல இருந்து செந்தாழம்பூவில் வந்தாடும் தென்றல்.
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு.

0: கேட்ட பாடலை விருப்பமாக கேட்டிருந்தாங்க. உஷா ரவிக்குமார் கோயம்புத்தூர்லேருந்து மெலடி மெட்டுக்கள் நிகழ்ச்சியில் பாடல் அடுத்ததாக கேட்க வரக்கூடிய நேர் யார், எங்கேருந்து வராங்க? வணக்கம், யாருங்க எங்கேருந்து பேசுறீங்க?
1: அன்பு சகோதரர்களுக்கும் மற்றும் நேயர்களுக்கும் இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சார். யாருங்க எங்கேருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாடல் வேணும் சார் உங்களுக்கு?
1: எனக்கு கமல் நடித்த படம் தூங்காதே தம்பி தூங்காதே, நானாக நான் இல்லை தாயே, அனைத்து நேயர்களுக்காகவும் குழந்தைநாதனுக்கு வாய்ப்பு கொடுத்து நன்றி.
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு.

0: நானாக நான் இல்லை தாயே அப்படிங்கிற அந்த பாடல விருப்பமாக இருந்தாங்க. நீண்ட நாளைக்கு அப்புறம் நம்ம அரியலூர் மாவட்ட நேயரான கொளஞ்சிநாதன் அடுத்த பாடல விருப்பமாக கேட்க நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், நான் விழுப்புரத்துல இருந்து பேசுறேன்.
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: அம்மன் கோயில் காளிபுரத்துல இருந்து காலை நேரம் பாட போகும்
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM கேளுங்க ரசிங்க.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM இந்த இரவு நேரத்தில் நேர்கள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது மெலடி மெட்டுக்கள். நேர்களுடைய விருப்ப பாடல்கள், புதிய நேர்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்கக்கூடிய நேரம். இந்த தருணத்துல நம்மளோட ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு. வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: திரை விமர்சன நாயகன் திரு ரமேஷ் அவர்களுக்கு கோவை மாநகர மாவட்டம் ஒண்டிபூர் ரங்கசாமி நன்றி ஐயா.
1: ஓகே சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: சார், ஒரு தலை ராக படத்துல இருக்கு சார், மலர்ந்தது பாடுது ஒரு முறை 103 FM அனைத்து நேரம் மிகவும்
1: உங்கள் சார்பாக. ஓகே சார்,
2: பழங்குகள் ஐயா
1: உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு.

கட்டப்படல விருப்பமாக கேட்டிருந்தாங்க. சூலூர் பகுதியைச் சேர்ந்த நேயர் கணேசமூர்த்தி மற்றும் பி என் புதுரை சேர்ந்த சிவ சுப்பிரமணி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேயர்கள் இதுவரை கேட்டது மெலடி மெட்டுக்கள். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது ரமேஷ். நேரம் 10:56. நாளை நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நேர்களை, நாளை காலை 6:30 சர்வதேச 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா ரெட்ரோர் பகுதியில் நடைபெறும் மாபெரும் யோகா பயிற்சி நிகழ்வில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கும் நிகழ்வின் நேரடி ஒளிபரப்பு. நாளை காலை 6:02 கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் காலை தென்றல். காலை 6:10 சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் வே உலகம்மாள் அவர்கள். நாளை

காலை 8:02 சர்வதேச யோகா தின சிறப்புரை வழங்குபவர் மனவளக்கலை பேராசிரியர் எஸ் கோவிந்தராஜ் அவர்கள். காலை 8:50 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:02 சிறுவாணிச் சாரல். நாளை காலை 10:10 சர்வதேச யோகா தினத்தையொட்டி கோவை மண்டல உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் வி ஆறுச்சாமி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் சௌமியா. காலை 11:02 கேட்ட பாடல்களும் கேட்காத தகவல்களும். 11:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விலக. பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் அர்த்தமுள்ள அரட்டை என்றோ கேட்டது இன்றும் இணைக்குது. நாளை பகல் 1 மணிக்கு கோவை மண்டலம் உலக சமுதாய சேவா சங்கத்தின் மணி ஒன்று மலர் ஒன்று. பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் பயன் தரக்கூடிய குளிர்பதன கிடங்கு குறித்து விரிவாக விளக்கம் தருகிறார் சின்ன வேடம்பட்டி என் ஆனந்தகிருஷ்ணன் அவர்கள். நாளை பிற்பகல் 3:20 டீ டைம் நேயர் விருப்பம். மாலை 4:20 அன்புள்ள அக்கா வானொலி நாடகம் கேட்கலாம் படைப்பு திருநெல்வேலி வானொலி. மாலை 5:20 சித்திரச்சவானம் இளமை புதுமை. 6 மணிக்கு பொன்மாலை பொழுது பக்தி பாடல்கள் கேட்கலாம். நாளை மாலை 6:40 இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கிடையே ஓல்டு டிராஃபோர்ட் கிரிக்கெட் கிரவுண்ட் மான்செஸ்டர் மைதானத்தில் நடைபெறும் மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனை டெல்லியிலிருந்து ஆட்ட நேர இறுதி வரை அஞ்சலாகும். நாளை நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். நேர்களே, நமது சென்னை மெட் சென்டரில் இருந்து வந்த அறிவிப்படி நமது கோயம்புத்தூர் மாநகரத்தின் தற்போது அதிகபட்ச வெப்பநிலை 33°C குறைந்தபட்ச வெப்பநிலை 25°C பதிவாகியுள்ளது. ஈரோட்டில் அதிகபட்சமாக 34°C குறைந்தபட்சமாக 26°C பதிவாகியுள்ளது. திருப்பூரில் 34°C அதிகபட்ச வெப்பநிலை குறைந்தபட்ச வெப்பநிலை 26°C. ஊட்டி உதகமண்டலத்தில் 23°C அதிகபட்ச வெப்பநிலை குறைந்தபட்சமாக 17°C. பாலக்காட்டில் அதிகபட்ச வெப்பநிலையாக 34°C குறைந்தபட்சமாக 26°C பதிவாகியுள்ளது. நேர்களே, இனி இரவு 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை அஞ்சல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:25 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். உங்களோடு பயணிப்பது நான் உங்கள் தோழி கௌசல்யா. வாழ்க்கை ரொம்ப அழகான விஷயம். அதை ரொம்ப கஷ்டப்படுத்தி கோபப்படுத்தி நெருக்கடிக்குள்ளெல்லாம் உள்ளாக்கி சஞ்சலத்தோடு வாழறதை விட சந்தோஷமாக வாழறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். ஸோ நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்றது தான் நம்மளை சுற்றி இருக்கோம்.

நம்மளை பொறுத்து இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை எவ்வளோ கோபப்படுத்தி கஷ்டப்படுத்தி டென்ஷன் ஆக்கினாலும் கூட நாம் நம்மளோட நிலையிலேருந்து தவறாமல் இருக்கிறது அப்படி தான் நமக்கு நாமே கொடுத்துக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம். பட் சில நேரங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நாமளும் அவளும் பெண் தானே அப்படின்ற மாதிரி நாமளும் மனிதர்கள் தானே அப்படின்னு சொல்லி மாறிடுறோம். ஸோ நம்முடைய இயல்புலேருந்து நம்ம மாறாமல் இருக்கிறது நமக்கான ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுக்கும். இந்த சிந்தனையோடு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக காளிதாசனுடைய வரிகளில் தேவாவோட இசையில எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. ஆத்தா உன் கோவிலிலே திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

0: மனசு மயங்கும்
1: மனசு மயங்கும்
2: பதினோரு மணி 7 நிமிடம் ஆக போகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம்.

எப்பொழுதும் உன் சொப்பனங்கள், முப்பொழுதும் உன் கற்பனைகள், சிந்தனையில் என் சங்கமங்கள், ஒன்றிரண்டா என் சஞ்சலங்கள், காலை நான் பாடும் காதல் பூபாலம் காதில் கேட்காதா, கண்ணா என்னாலும் ஆசையில் நாள்தோறும் நான் தொழும் ஆலயம் நீ அல்லவா. நள்ளிரவில் நான் கண்விழிக்க, உன்னினைவில் என் மெய்சிலிருக்க, பஞ்சனையில் நீ முள்விரித்தாய், பெண்மனதை நீ ஏன் பறித்தாய், ஏக்கம் தீயாக ஏதோ நோயாக காணும் கோலங்கள் யாவும் நீயாக, வாசலிலே மன்னா உன் தேர்வர ஆடது பூந்தோரணம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தாளாட்டும் பூங்காற்று அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் கோபுர வாசலிலே திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:13. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மேடை ஏறக்கூடுமோ மீண்டும் நமது நாடகம், நானும் நீயும் சேர்வதால் யாருக்கென்ன பாதகம், யாரை சொல்லி நோவது காலம் செய்த கோலம், உன்னை என்னை வாட்டுது காதல் செய்த பாவம், கண்ணும் நெஞ்சம் என் வசம் இல்லையே, என்ன செய்வது சொல்லடி முல்லையே, கனவில் மட்டுமே கைகள் சேரலாம் கண்ணா. தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:18:33 நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. தித்திக்கும் இனிய இரவு வணக்கம், வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ரங்கராஜன் டி நகர்லேருந்து இணைந்திருக்காரு. அனைத்து பாடல்களும் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. முதல் பாடலும் சிந்தனையும் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. மதுரையிலேருந்து சோ சண்முக சுந்தரம் இனிய இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காரு. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. புரசிவாக்கம் சவுந்தரராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. தாளாட்டும் பாடல் இனிமை அப்படின்னு சொல்லி முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து இணைந்திருக்கிறாரு. தென்றல் காற்றை பாடலும் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. அந்தோணி ராஜ் காட்டுப்பாக்கத்திலேருந்து மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னேரியிலிருந்து கலில் அகமது இனிய இரவு வணக்கம், பாடல்கள் அருமை, அதுவே விவத் பாரதியின் பெருமை அப்படின்னு சொல்லி என்றென்றும் முழுமையான தம் தம் தம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்களும் பயணம் செய்யுங்க. உங்களுடைய கருத்துக்களோடும் உங்களுடைய செவிகளுக்கு செவிகளையும் மனங்களையும் மகிழ்விக்க வரக்கூடிய பாடல்கள் தான் தொடர்ந்து வரப்போகுது. அடுத்த பாடல் உங்களுக்காக பூவடி அவ பொன்னடி அவ தேடி போகும் தேனி தேனடி அந்த திருவடி அவ தேவலோக ராணி தாழம் பூவு வாசம் வீசும் மேனியோ அந்த ஏழு லோகம் பார்த்திராத தேவியோ ரத்தினம் கட்டின பூந்தேறு உங்களை படைச்சதாறு என்னைக்கும் வயசு மூவாறு என் சொல்லும் பழிக்கும் பாரு இது பூவோ பூந்தேனோ. முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன, ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ்பிபி குரல்ல, இளையராஜாவோட இசையில, கங்கை அமரனுடைய வரிகளில், சின்னத்தம்பி படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:25 48 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எம் எஸ் முரளியோட இசையில வாலியோட வரிகள்ல மனோவோட குரல்ல ஒலிக்க இருக்கிறது. சித்திரை பூக்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:31 ஆகுது. நிகழ்ச்சியில் நேர்கள் இணைந்திருக்கிறாங்க. கோவை ஆணைக்கட்டி பணப்பள்ளியிலிருந்து குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கிலாந்துலேருந்து சிவகுமார் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. மனதை நிஜமாகவே மயக்கும் கானங்களுக்கு சொந்தக்காரர் இசைஞானி, அதை காற்றில் தவழ விடுவதற்கு நீங்கள் சொந்தக்காரராக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முரளிதரன் இணைந்திருக்கார் நிகழ்ச்சியில். அடுத்ததாக தருமபுரியிலிருந்து முனிராஜ் ஸ்ரீதேவி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் அவினாசிலிருந்து பிரபு தேவி ஸ்ரீசாய், அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து இணைந்திருக்கிறாரு. நல்ல மெலடி பாடல்கள் கேட்கணுமா, அது விபத் பாரதியில் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பெருங்களத்தூர்லேருந்து

எஸ் ஆர் பாலாஜி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. நாமக்கல்ல இருந்து செல்வராஜ், தென்றல் காற்று வந்தது அரைச்ச சந்தனம் மணக்கிறது அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வணக்கம் விவத் பாரதிக்கு அப்படின்னு சொல்லி நண்பர் ஒருவர், அதாவது ஐயப்பராஜ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. இன்னும் நண்பர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, காணாத காட்சியெல்லாம் கண்டேனே உன்னழகில், பூ போல கோலமெல்லாம் போட்டாயே உன்புடியில், மானா மதுரையில் மல்லிகை பூ வாங்கி வந்து மை போட்டு மயக்கினியே, கைத்தேர்ந்த மச்சானே, தாமரையும் பூத்துருச்சு தக்காளி பழுத்துருச்சு, தங்கமே உன் மனசு இன்னும் பழுக்கலையே, இப்போவே சொந்தம் கொண்டு நீ கையில் அள்ளிக்கொள்ளு. நிகழ்ச்சி தரும் பாடல் உங்களுக்காக எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடியது. இசைஞானி இளையராஜாவுடைய இசையில உங்களுக்காக வர இருக்கிறது தர்மதுரை திரைப்படத்திலிருந்து பாடல், கேட்கலாம் வாங்க.

0: வணக்கம். நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
1: நேரம் 11:39. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். சொர்க்கம் விண்ணிலே திறக்க நாயகன் ஒருவன் நாயகி ஒருத்தி, தேன்மழை பொழிய பூவுடல் நினைய காமனின் சபையில் காதலன் சுவையில் பாடிடும் கவிதை சுகம்தான். சங்கீத சுரங்கள் ஏழை கணக்கா இன்னும் இருக்கா கேட்கலாம் வாங்க. அழகன் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு நாம் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக, கால் போகும் போக்கில் மனம் போகும் நாளில் கிடையாது தடை போட முள்வேலிதான், நான் போகும் பாதை நிழல் போல கூட வருகின்ற பூங்காற்றும் என் தோழிதான், நீண்ட தூரம் ஓடும் மேகம் யாரை தேடுதோ, நீர் இல்லாமல் வாடும் இந்த ஊரை தேடுதோ, நானும் என்னை கேள்வி கேட்கும் நாளிது திருநாளிது. இவள் ஒரு இளங்குருவி எழுந்து ஆடும் மலர்கொடி. நான் பாடும் பாட்டு தலையாட்டி கேட்டு தினந்தோறும் பூ பூக்கும் தோட்டங்களே, நீரோடை மீது நொடிபோதில் பாய்ந்து இறை தேடும் சென்னாரை கூட்டங்களே, ஆழம் விடுதில் ஊஞ்சல் போட்டு ஆட்டம் ஆடுவேன், ஆவல் தீர தாளம் போட்டு பாட்டு பாடுவேன், வேநீர் காலம் வாழ்த்து கூறும் நாள் இது திருநாள் இது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, பிரம்மா திரைப்படத்திலிருந்து ஜானகி அம்மாவோட குரல்ல கேட்கலாம் வாங்க.

0: நேரம் 11:50. எனக்கு உண்டான காயம் அது தன்னால் ஆறிடும். அது என்னவோ தெரியல, என்ன மாயமோ தெரியல. எனக்கு ஒன்றுன்னா அவரதே இல்லை. நடுவில் கொஞ்சம் தேனே மானே பொன்மானே இதையெல்லாம் போட்டுக்கங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. உண்டான காயம் எங்கும் தன்னாலே மாறிப்போன மாயம் என்ன பொன்மானே? என்ன காயம் ஆனபொழுதும் எந்தன் மீனி தாங்கிக் கொள்ளும் உந்தன் மீனி தாங்காது சிந்தேனே. எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் எங்க எங்கு அழுகை வந்தது. எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்று எண்ணும் பொழுது வந்த அழுகை கூட நின்றது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. சிவகாமியே, சிவனில் நீயும் பாதியே, அதுவும் உனக்கு புரியுமா? சுபலாலி லாலியே லாலியே. கேட்கலாம் வாங்க. குணா படத்திற்காக பாடல் நமக்காக பாட வராங்க கமலஹாசன் மற்றும் எஸ் ஜானகி.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
1: அதான்,
2: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான

நேரம் 11:56 ஆக போகுது. நிகழ்ச்சியில அடையாளம்பட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இணைந்திருக்கிறாங்க. பரமக்குடியிலிருந்து ஸ்ரீராம் இணைந்திருக்கிறாரு. இளையராஜாவோட இசையில் உள்ளித்த பாடல்களை இரவு நேரத்தில் கேட்பதற்கு இனிமையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு புரட்சி பக்கத்திலிருந்து சவுந்தரராஜன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. பாடல்களை கேட்டு ரசித்து மகிழ்கின்றோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ராஜேஸ்வரி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. அழகான இரவு, ஆனந்தமான பாடல், அற்புதமான குரல், ஆழ்ந்த உறக்கம், கேட்டு கிறங்கடிக்கும் சுவையான நிகழ்ச்சி, மனசு மயங்கியது. நள்ளிரவு வணக்கம் சகோதரி அப்படின்னு சொல்லி தாம்பரத்திலிருந்து வெங்கட்ராமன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. மணிகண்டன், பாடல்கள் அனைத்தும் இனிமை அப்படின்னு சொல்லிட்டு ரணியிலிருந்து அனுப்பியிருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் அனைத்து பாடல்களும் இனிமை, அனைவருக்கும் இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல்களை செவி வழியாக கேட்டு உங்களுடைய மனமும் அகமும் புறமும் ரெண்டுமே சேர்ந்து இந்த பாடல்களுக்குள்ளே லயிச்சிருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து நன்றிகள் சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. மீண்டும் காற்றின் மொழி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக மலேசிய வாசுதேவன் குழுவினரோடு பாடிய பாடல் வாலினுடைய வரிகளில் இளையராஜாவுடைய இசையில இதயம் படத்திலிருந்து கேட்கலாம். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும்

தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: 真的，那我知道啊。哎，老，老老，也别没阿妹你那模特老婆说了吗？我那个你说了吗？你个，那么没得不得了，模特你那演的那个 Vinod, I love you, 阿妹说了，阿德哥不能那说了，爸妈，
1: 来来，
0: 爸走。ஐயோ வேணா வேணா நீ சொல்றதுக்கு நான் கிளம்பினாயிட்ட அதனால நானே முதல்ல சொல்லிடுறேன் பிருந்தா.

நேரம் 4:20. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக கே ஜே யேசுதாசருடைய குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில் திரிபுர சுந்தரி என தொடங்கும் பாடல் ஜெகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது.

நேரம் 4:05. நிகழ்ச்சி நடத்த பாடல் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றியது. எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் சூலமங்கலம் ராஜலட்சுமியினுடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது. கௌரி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

0: நேரம் 4:10 தொடர்வது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று காஞ்சிபுரம் எஸ் சண்முக சுந்தரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். டி பி வெங்கடராஜு அவர்கள் தவில். விநாயக்கா என்று தொடங்கும் வீணை குப்பையர் பாடல், ஹம்சத்வனி ராகம், ஆதிதாளம்.

அடுத்து ஸ்ரீ சுவாமிநாதாய கமாஸ் ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி கண்டச்சாப்பு தாளம்.

இனி அமிர்தவர்ஷினி ராகத்தில் அமைந்த சுதாமயி ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம் ரூபகதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று காஞ்சிபுரம் எஸ் சண்முகசுந்தரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். டி பி வெங்கடராஜு அவர்கள் தவில். நடச்சி நடச்சி தியாகராஜர் கீர்த்தனை. கரகரப்பிரியா ராகம் ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எஸ் சண்முகசுந்தரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். டி பி வெங்கடராஜு அவர்கள் தவில்.

0: நாடுகளில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரம் 5:01. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து சூளமங்கலம் சகோதரிகளுடைய குரலில் பாடல் ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம்.

நேரம் 5:09. தொடர்வது சுனந்தா மற்றும் சுனலதாவோட குரல்ல தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து ஐங்கிரி நந்தினி ஸ்தோத்திரம் கேட்கலாம்.

நேரம் 5:23. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருவனந்தபுரம் சகோதரிகளுடைய குரலில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து லலிதா நவரத்ன மாலை கேட்கலாம்.